யார் ஆகியவற்றிற்கிடையிலான வியூக ஒத்துழைப்பு, நாடு முழுவதிலும் உள்ள நிலுவையில் உள்ள சிக்கலான திட்டங்களை கையாளவும் திட்ட ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் முக்கிய கூறாக விளங்குகிறது. அதோடு நாட்டின் செயலாக்க நிறுவனங்கள் சவால்களை வெளிப்படையாக விவாதிக்கவும் கூட்டாக தீர்வுகளை கண்டறியவும் அது தளமாக அமைவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் தாலிங்கி கூறினார். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் கசினிதா திட்டம் வாயிலாக நாட்டில் தனித்து வாழும் தாய்மார்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. பல்வேறு அரசு நிறுவனங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் நிதி மற்றும் நல மேலாண்மை தொடர்பான ஆலோசனை சேவைகள் உதவிகள் அத்தரப்பினருக்கு வழங்கப்படுவதாக அமைச்சர் அட்டாதோ ஸ்ரீ நன்ஷி சுக்ரே தெரிவித்தார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ணம். உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயினின் வருகையை நாட்டில் 1 மில்லியன் மக்கள் வரவேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அணி பிற்பகலில் மத்திய மேட்ரிட்டில் வெற்றி ஊர்வலம் செல்ல உள்ளது. 2024 ஐரோப்பிய வெற்றியாளர் பட்டத்தை வென்ற ஸ்பெயின் உலக கிண்ணத்தை தட்டிச் சென்று மேலும் ஒரு சாதனையை படைத்துள்ளது. இறுதியாட்டத்தில் 10 விளையாட்டாளர்களுடன் களமிறங்கிய அர்ஜென்டினாவை கூடுதல் நேரத்திற்கு பிறகு 1-1 சூழியம் என்ற கோலில் ஸ்பெயின் வெற்றி கொண்டது. இதனிடையே இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி தமது கோல் எண்ணிக்கையை அதிகரிக்க தவறியதைத் தொடர்ந்து 2026 தங்க காலனி கிளியன் எம்பாபேவின் வசமானது. 10 கோல்கள் அடித்து அந்த பிரான்ஸ் அணி கேப்டன் கோல் எண்ணிக்கை பட்டியலில் முதலிடம் வகித்த வேளை அவருக்கு அடுத்த நிலையில் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி 8 கோல்களை அடித்தார். இவ்வேளை 2026 உலகக்கிண்ண காட்பந்தின் சிறந்த விளையாட்டாளருக்கான தங்க காட்பந்து விருதை ஸ்பெயின் அணித் தலைவர் ராட்ரி வென்றார். மான்செஸ்டர் சிட்டி மத்திய திடல் ஆட்டக்காரரான அவர் 2024 உலகின் சிறந்த விளையாட்டாளருக்கான பெலண்டோர் விருதை பெற்றார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: இந்த எப்போதும் பாத்தீங்கன்னா இந்த பின் குறிப்பெல்லாம் கொடுப்பாங்களே, நான் நினைக்கிறேன் போவனா நான் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு நேயர்கள் கிட்ட. ஆங்கிலத்துல டிஸ்க்ளைமர்னு சொல்லுவாங்களே, அதை நான் இன்னைக்கு சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போவோம். 2 மணி நேரம் நிகழ்ச்சி முடிந்தது, அடுத்த 2 மணி நேரங்களுக்கு இந்த குரலை இன்றைக்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், என்னாலேயே எனக்கு குரலை கேட்க முடியல, இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும்னு
1: நினைக்கிறேன்.
0: எல்லாம் கடந்த 6 மணி நேரமா டத்தாரன் பிட்டை கால இருந்ததுடைய வெளிப்பாடு, இருந்தாலும் இன்னைக்கு உட்கார வச்சு எல்லாத்தையும் பாட சொன்னு வச்சுக்கோங்களே, யாரு பாடத்தையும் கேட்க முடியாது, இப்படிதான் இருக்கும். சரி, உலக கிண்ண காட்பந்து போட்டி பற்றி பேசியிருந்தோம், இப்போ நம்ம இது பற்றி தான் பேச போறோம். எங்க பார்த்தாலும் யாரு பார்த்தாலும் நேயர்கள் தொடர்ந்து இதை பத்தி தான் இங்க கூட பேசிக்கிட்டே இருக்கீங்க.
1: ஆமா, சில அதிசயங்களும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்டங்கள்ல நம்ம எதிர்பாராத ஆட்டங்களா இருக்கட்டும், என்ன இப்படி விளையாடுறாங்க, இந்த ஆட்டங்கள் இப்படி இருக்கு அப்படின்னு. ஒருவேளை இந்த உலக கிண்ண காட்பந்தாட்டத்தை பார்த்து ஆரம்பத்துல இருந்து பார்த்தவங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லாத அணியா கூட இருக்கலாம், ஆனா அவங்க ஆட்டத்தை பாத்தீங்கன்னா இப்படி மிரல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டு, இந்த கபோ வர்டே புது நாடு அப்பதான் உலக கிண்ணத்துல நுழைஞ்சாங்க, ஒரு மிரட்டி மிரட்டி எடுத்துட்டாங்க.
0: அதே மாதிரி
1: அர்ஜென்டினாவையே
0: முன்பு செனிகள் அப்படின்ற இந்த நாடு அறிமுகம் ஆகி வந்தாங்க இல்லையா, அவங்க வரும்போதும் அப்படிதான். அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா காட்பந்து பயிற்சிக்கு காலனி கூட இல்லாத ஒரு நிலை, இருந்தாலும் அவங்க அவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு செனிகள் ரொம்ப பிரபலமானாங்க. இந்த மாதிரி நீங்க பார்த்து வியந்தது என்ன? இப்போ அர்ஜென்டினா உங்களுக்கு பிடிச்ச அணி இல்ல, ஆனா மெஸ்ஸி அழுத காட்சியை பார்த்துட்டு ஐயோ இதை பார்க்கவே முடியல, இந்த மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், அதை பத்தி எல்லாம் நம்ம கொஞ்சம் பேச போறோம். கூப்பிடுங்க 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8
1: என்ன ஹைலைட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
0: ஆமா, பவழமல்லி உங்களுக்காக வருது, கேட்கலாம்.

0: உலக கிண்ண காட்பந்து போட்டி சரி ஒட்டுமொத்தமாகவே உலகத்தை இணைக்கக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பங்கை வந்து விளையாட்டுகள் அதை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த காட்பந்து அப்படின்றது போனா இதுதான் உலக அளவில் பெரும்பாலும் வந்து ரசிக்கக்கூடிய ஒரு ஆட்டமாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தோம் இந்த இறுதி சுற்றுக்கு ஆட்டத்துக்கு வந்து செரீனா வில்லியம்ஸ் வந்து வந்திருந்தாங்க விம்பிள்டன் அப்படின்னா செரீனா வில்லியம்ஸ். சோ செரீனா வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடித்த விளையாட்டு அப்படின்றது காட்பந்து தான். அவங்க காட்பந்து விளையாட்டாளர் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே பிடித்தது இந்த காட்பந்து தான். அதனாலதான் கேட்டிருந்தோம் இந்த 2026 உலக கிண்ண காட்பந்து போட்டியில உங்கள் கவனத்தை ஈர்த்தது என்ன அப்படின்றது பத்தி தான் பேச போறோம்.
1: அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆட்டமா கூட இருக்கலாம், ஏன்னா இப்போ நீங்க அந்த அணியோடைய ரசிகரா இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் வியந்து பார்த்தது மிரண்டு போனது, என்ன இப்படி விளையாடுறாங்க, அவங்களுடைய ஆட்டம் இப்படி இருக்குதே அப்படின்னு நம்ம சாதாரணமா எடுத்துக்கிட்டா அணி எல்லாம் ரொம்ப பயங்கரமா விளையாண்டுட்டு போயிருந்திருப்பாங்க.
0: ஆமா, இந்த இறுதி ஆட்டத்திலே கவனத்தை ஈர்த்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வந்து இறங்கினது. BTS வந்திருந்தாங்க, அது வந்து ஒரு பெரிய கவனத்தை இருக்கிறது. ஜஸ்டின் பீபர், அதுக்கப்புறம் ஷக்கீரா, அப்புறம் புர்ன பாய், இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. படோடா, இவங்களுடைய படைப்புகள்லாம் வந்து கவனத்தை ஈர்த்த வகையில் இருந்தது. அது மட்டும் இல்ல, முதல் முறையாக உலகக்கிண காட்பந்து போட்டியில் இருந்து இந்த பணம் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வசதி குறைந்த சிறார்களுடைய விளையாட்டு மற்றும் கல்வியுடைய வளர்ச்சிக்காக வழங்கப்படும் அப்படின்றதையும் FIFA வந்து அறிவிச்சிருக்கிறாங்க.
1: இதற்கிடையில வந்து சில என்ன சொல்லுவாங்க, சில சாதனைகள்
0: அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குன்னு. இந்த மாதிரியான புதிய புதிய அம்சங்கள்லாம் இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியில சேர்க்கப்பட்டது கவனத்தை ஈர்த்திருக்கின்றன.
1: சரி, அடுத்த உலக கிண்ண காட்பந்தாட்ட போட்டி போர்ட்டுகல் மொரோக்கோல நடைபெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: வாங்க, இன்னும் கதைகள் இது பத்தி எல்லாம் நம்ம பேச போறோம். நீங்களும் கூப்பிடுங்க, உங்களுக்கு வந்து எது கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியை பொறுத்த வரைக்கும். இனி வேண்டாம் வருது திவ்யா கலைசெல்வன், சேன் எக்ஸ்ட்ரீம் இவங்க எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க. உள்ளூர் பாடலை கேட்டுட்டு வருவோம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டிருந்தோம் கேள்வி, இந்த உலக கிண்ண காட்பந்து போட்டியில உங்க கவனத்தை ஈர்த்தது எது அப்படின்ட்டு
1: ரொம்ப தெளிவா எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இந்த எந்த ஆட்டமா இருக்கலாம், எந்த பிளேயர் அதாவது விளையாட்டாளரா இருக்கலாம், எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
2: அவங்களோட அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுட்பால் வந்து அவங்களோட கேரியர் இல்ல, அவங்க வந்து கத்துக்கிட்டு தான் வந்து விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கேம பாத்தீங்கன்னா சாலிடான கேம்.
1: சோ அதனால ஜப்பான் உங்களை கவர்ந்து இருக்காங்க இந்த முறை, இல்ல பேசப்பட்ட அணிதான் இந்த உலக கிண்ணத்துல அவங்க?
2: ஆமா கண்டிப்பா, ஏன்னா ஆக்சுவலி அவங்களோட கேம் வெரி குட்.
0: அவங்க செய்த செயல்களும் வந்து ரொம்ப பரவலா பகிரப்பட்டு அதுவும் ரொம்ப பாராட்டப்பட்டது.
2: ஆமா, அந்த ஸ்டேடியம் சுத்தம் பண்ணது ஆக்சுவலி குட் அட்டிடியூட் அவங்க கிட்ட இருக்கிறது.
0: சரி, இதெல்லாம் தாண்டி தூக்கம் போதுமா? வேலைக்கு போய் ஆகணுமா?
2: மணிக்கு தேவிங்க என்ன
1: என்ன
0: இப்படி வெளிப்படையா?
2: வாய்ப்பு இல்ல.
0: எப்ப எப்ப எம்சி முடிவெடுத்தீங்க? நேற்று இரவா, காலையில 5 மணிக்கா, 6 மணிக்கா, இல்ல இப்பயா?
2: ஆக்சுவலி நான் டத்தாரில இருந்து வெளியாகும் போது 7 சம்திங் ஆச்சு தேவி.
1: அங்கதான் இருந்தீங்களா நீங்க?
2: அலுவலகத்துல
1: நம்புறாங்க
2: உங்களை. இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது.
0: நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. அப்படிதான்
1: அங்க சந்தோஷமா வீட்டுக்கு போறீங்க இப்போ?
2: ஆமா போனா, இப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு பிரிக்ஃபீல்ட்ல
0: போய் நல்லா தூங்கி எழுந்திரீங்க. சரியா?
2: ஓகே ஓகே தெய்வீகன்.

0: மனுஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னலப்பம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம்.
2: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909 7219 19.
3: எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அதை எப்படி கட்டுறது?
4: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
5: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
6: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
5: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
6: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
5: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
6: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
5: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: வணக்கம் தேவிகா, வணக்கம் புவனா.
1: என்ன தூக்கத்துல உளறல் வருது?
0: இல்ல இல்ல,
2: நல்லா இருக்கீங்க தானே? எல்லாம் சரியா இருக்கு தானே?
0: நல்லா இருக்கேன்.
1: தூக்கம் போதுமா?
0: போதும் போதும். எனிவே, இன்னைக்கு ஆக்சுவலி நாளைக்கு ஜோஹர் விடுமுறைனால இன்னைக்கு நிறைய பேர் லீவு போட்டாச்சு. எங்களுக்கு போன விடுமுறை
1: பெரிய வாய்ப்புகள்
0: மூணாவது விஷயம் வந்துட்டு நம்ம செல்வி அக்கா, அவங்களை மறக்கவே முடியாது. பாண்டிச்சேரியில கடை எல்லாருக்கும் பேரு வச்சாங்களே.
2: ஆமா, நீ யாரு?
0: இதுதான் இந்த வருஷத்தோட ஹைலைட் நான் நினைக்கிறேன்.
2: அவங்க பேர் என்ன சொன்னீங்க?
0: விளையாண்டு நல்ல ஸ்பெயின் கோரிஜ வெற்றியை

0: எடுத்துட்டாங்க.
1: நீர் மோருன்ட்டாங்க போ, நான் கடைசியா நெய்மாறு அவங்க.
2: அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம்
1: இல்ல? இந்த அக்கா என்ன இது விதவிதமான பேர் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா அவங்க அவ்வளவு பிரபலம் ஆயிட்டாங்க.
0: கண்டிப்பா
2: அவங்க இப்ப விளம்பரங்கள் எல்லாம் நடிக்க ஆரம்பிச்சாங்க. விளையாடாதீங்க.
1: எப்படி இருந்தாலும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. விடுமுறை நல்லா கூடுதல் விடுமுறை நாளைக்கு ஒரு நாள். அப்ப மொத்தமா நான்கு நாட்கள்.
0: நான்கு நாட்கள்
2: இப்ப எங்களுக்கு 10 மணி ஆகட்டும்.
1: எப்படி எடுத்தோம் பாரு, ஓட்டத்தை போறோம். பாட்டியம்ல பாத்து ரசிச்சிருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்பவே உதவியா இருந்துச்சு. டிவில தான் இங்க கேம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோம் ஆல்டிம் கிளிக் மூலமா.
1: ரொம்ப நன்றி,
2: ரொம்ப நன்றி.
1: இங்க பாருங்க அவங்கள, நான்கு நாள் விடுமுறையில ஒரு விஷயா.
2: இந்த செல்வி அக்கா லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மாண்டு இந்த லெமன் அம்மாளுக்கு வந்து பூஜையே போட்டுக்கிட்டு இருந்தாங்க
1: நினைக்கிறேன். பாத்தீங்களா இங்க வந்து நிறுத்தி இருக்காங்க.
2: உங்களுடைய பூஜை
1: எங்க வந்து நிறுத்தி இருக்கீங்க பாருங்க அக்கா. நீங்க
3: We are ready.
4: We're ready.
5: We're ready.
6: We are ready.
7: We are ready.
8: We are ready.
9: We are ready.
10: We are ready.
11: We are ready.

0: கடைசியா ஒரு முறை அந்த பாட்டு கேட்டாச்சு இந்த முறையில.
1: ஆமா, இதுக்கப்புறம் அடுத்த உலக கிண்ணத்திற்கான என்ன பாடல் வருது? அப்பவும் ஷகீரா தான் வருவாங்க. இதற்கிடையில நம்ம நேயர்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தோம், அதாவது இந்த உலக கிண்ண கற்பந்தாட்ட போட்டி இன்றோடு ஒரு நிறைவுக்கு வருது, இதற்கிடையில எந்த ஒரு விஷயம் உங்க கவனத்தை ஈர்த்தது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
0: இந்த உலக கிண்ணத்துல உங்களை ஈர்த்தது எது அப்படின்னு நேர் ஒருத்தம் வந்திருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். பேர் மட்டும் சொல்லாம போயிட்டாங்க, என்ன அப்படின்றது கேட்கலாம்.
2: மனோரா, இவரு விளையாடுற காலத்துல இருந்து நான் பந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஐயோ ஐயா, ராத்திரி விளையாண்ட விளையாட்டு நெருப்பு மாதிரி இருந்துச்சு ஐயா. பெயின் காரணங்க என்ன ஐயா, கையில கால என்ன சக்கரமா கட்டிக்கிட்டு இருந்தானுங்க. நானும் பாக்குறேன், அந்த அர்ஜென்டினாக்காரவங்க எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க தெரியுமா ஐயா.
1: ஓ, அப்படின்னா மரடனா காலத்துல இருந்து நீங்க பாத்துட்டு இருக்கீங்க.
2: எனக்கு ரொம்ப ஆசைமா அவர் மரடனா, அவரோட பந்து விளையாட்டுன்னா என் பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நான் பாப்பேன் ஐயா. எனக்கு இப்ப அவரு போன பிற்பாடு நான் மேசி மேலயும் அந்த ரொனால்டோ மேல ரொம்ப ஆர்வமா இருந்தேன்.
0: சரி, அப்ப நீங்க விடாம இப்ப எத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
2: எனக்கு 78 வயசு இப்ப நினைச்சுக்கோங்க. நான் எத்தனை வயசு, 20 வயசுல இருந்து இப்ப பாக்குறேன் ஐயா. எனக்கு
1: பாட்டி பந்த மட்டும் கொடுத்துடாதீங்க.
2: ஐயோ, என் மனசே உடைஞ்சு போச்சுப்பா.
1: ஓ, நீங்க அர்ஜென்டினாவா?
2: நான் அர்ஜென்டினாவை, ஆனா என் மகன்கிட்ட சொன்னேன், எனக்கு அர்ஜென்டினாவை இப்ப நம்பவும் முடியல. என் மனசு என்னவோ சொல்லுது, ஸ்பெயின் தான் எடுக்க போதுறான்னு சொன்னேன். என் மகன் சொன்னாரு, டி அர்ஜென்டினா தான் பாட்டி தோணும். நான் சொன்னேன், சம்திங் கோயிங் டு பி சேஞ்ச் அப்படின்னு. ஐயா, கடைசி வரைக்கும் உட்கார்ந்து பாத்துட்டு எனக்கு மறுடோனா தான் இவரே மேசி தலையில கைய வச்சுனே, எனக்கு அப்படியே உயிரே போற மாதிரி
0: ஆயிருக்கேன். 78 வயசுலயும் நீங்க வந்து ஒரு பெரிய காட்பந்து ரசிகை.
2: ஐயோ, எனக்கு ரொம்ப ஆசையா அந்த பந்து விளையாட்டுலாம் பாக்கணும்னு. எனக்கு இப்ப இந்த நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் பாருங்க, எனக்கு அந்த சீக்கு வந்ததுல இருந்து ரொம்ப நேரம் டிவி உட்காந்து பார்க்க முடியல. ஆனாலும் என் பிள்ளைங்க கிட்ட சொன்னேன், ஆனா இந்த ஃபைனல் ஆயுமா சி அப்படின்னு உட்காந்து கடைசி வரைக்கும் பாத்துட்டு எனக்கு மனசு ரொம்ப வேதனையா போச்சியா.
0: சரி, நான் நினைக்கிறேன் இளமை இளமைன்னுவாங்களே, இப்ப நீங்க தான் எங்களுக்கு தெரிஞ்சு மிக பெரிய இளைஞர்
2: ஐயா. இந்த விளையாட்டு இனிமே எத்தனை வருஷம் கழிச்சுதான் வரும், நம்மளுக்கு எப்பவும் பார்க்க கிடைக்காது பாருங்க. இந்த மாதிரி ஒரு விளையாட்டு எல்லாம் பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு குடுப்பனை இருக்கணும் ஐயா.
1: இல்ல, அதாவது பல தலைமுறைகளை தாண்டி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க மராடோனா காலத்துல இருந்து.
2: ஐயோ, எனக்கு ரொம்ப ஆசைமா.
0: ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு. போய் நல்லா ஓய்வெடுங்க, என்ன முழிச்சிருந்தீங்களே?
2: இல்லையா, முழிச்சிருந்த தாத்தா வந்து எழுப்பி விட்டுட்டாரு.
0: சரி, இப்ப போய் நீங்க தூங்குங்க. இன்னைக்கு நீங்க ஒண்ணும் வேலை செய்ய கூடாது, போய் தூங்கணும் சரியா?
2: ரொம்ப நன்றியா.
0: பாருங்க இந்த பாட்டிய தூங்காம
1: குமுறலை பாருங்க, காலையில
0: தாத்தாவை எழுப்பி விட்டுட்டாரு.
1: இப்பதான் சொல்றோம், வயசானவங்க பாட்டி அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. பாருங்க, மரோடன காலத்துல இருந்து காட்பந்த பாட்டு இன்னைக்கு அவங்க எவ்வளவு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானாங்கன்ற வரைக்கும் சொல்லிருக்காங்க.
0: என்னன்னா, அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல.
1: ஸ்பெயின் நெருப்பு மாதிரி விளையாண்டாங்கன்னா எவ்வளவு கவனிச்சிருந்திருக்கணும் யுக்திகளை.

0: ஒரு குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலைமணி 9:15
1: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19.
2: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15
3: வணிகர் உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: ராயன் சொல்லுங்க. ராயன்
1: பாட்டி எல்லாம் பேசுனாங்க கேட்டீங்களா?
0: பாட்டியே சொன்னாங்க அந்த மாதிரி கவனத்தை ஈர்த்திருக்காங்க அப்படின்னு ஆட்டங்கள்லாம். நீங்க எப்படி, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது இந்த வேர்ல்ட் கப்ல?
2: பிடிச்சது வந்து அது புதுசா ஒரு டீம் வச்சு
0: அந்த
2: டீம் தான் ரொம்ப கவர்ந்துச்சு. ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு ஸ்பெயினே அவனுங்க ட்ரா பண்ணிட்டாங்கன்னா பாருங்க எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் அது.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா.
2: அப்புறம் என்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, அஜித் ராஜ் தோத்துருச்சு.
0: ஓ ஓ
2: சந்தோஷமா இருக்கு.
0: நீங்க அண்ணானியா?
1: ரொம்ப தப்பா பேசுறீங்க, பேசக்கூடாதுங்க.
2: தப்பா பேசல, ஏன்னா அவ என்ன சொல்றதுன்னா அவங்க தேய்ச்சது வந்து லக்ல தேய்ச்சாங்க. கடைசியில பைனல்ல வந்து ஆனா படம் மோசமா விளையாண்டுட்டாங்க.
0: அவ்வளவு திருப்தியா இல்ல.
2: சரி பரவாயில்ல, அவங்க அப்பவே தேய்ச்சி வந்துருவாங்க, பைனல் ஆடுவாங்க. பார்த்தா பயமாச்சு, பின்னாட்டில போயிருவோன்னு. அதாவது எக்ஸ்ட்ரா டைம்ல முடிச்சிட்டாங்க கேம், நல்லா அருமையா விளையாண்டாங்க.
0: சரி சரிங்க.
2: ஓகே,
0: நீங்க வேலைக்கு போறீங்க தானே?
2: வேலை வேலைதான்.
0: மத்தவங்க மாதிரி நீங்க எம்சி எல்லாம் எடுக்கல?
2: நம்ம வேலைதான், தொழில முதல் பாப்போம்ல. ஏன்னா பிரேக் கொஞ்சம் ஏர்லியா ரெஸ்ட் பண்ணிட்டு
0: உண்மையான ரசிகருக்கு தூக்கம் நடக்குது. கனவு சில சமயம் பாட்டு உங்களுக்கு வந்துருக்கு. நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, எல்லாம் முடிஞ்சுதான் வருவார்.
1: முதலே ஆரம்பிப்பார் உலக கிண்ணத்தை.

0: மடானி ரஹ்மா விற்பனை திட்டம். மக்களின் சுமையை குறைக்க மேலும் அதிக நாள் ஏற்பாடு செய்யப்படும். ஃபிளீட் அட்டை பயன்பாடு டீசல் கசிவை குறைக்கும் திறன் கொண்டது. வணக்கம், சில மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் குளரட்சகி குணசேகரன். அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், அரசாங்க நிறுவன தலைவர்கள் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கான மூலதனமாக கூட்டரசு அரசாங்கத்தில் வகிக்கும் தங்களின் பதவிகளை பயன்படுத்தக்கூடாது என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். அது கூட்டரசு அரசாங்கத்தின் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றார் அவர். ஆகவே பதவியை இதுபோன்ற நோக்கங்களுக்காக பயன்படுத்த எண்ணம் கொண்டுள்ள எந்த ஒரு நிர்வாக உறுப்பினரும் நன்னடத்தையையும் ஒற்றுமை அரசாங்கத்தை நலனையும் பாதுகாக்க தங்களின் பதவியிலிருந்து விலக வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பொருள்களின் விலை உயர்வினால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் மடானி ரஹ்மா விற்பனை திட்டம் PJRM மேலும் அதிக நாள் ஏற்பாடு செய்யப்படும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசன் முகமது அலி கூறினார். சந்தை விலையை காட்டிலும் PJRM 10 முதல் 30 விழுக்காடு வரையில் மலிவான விலையில் அத்தியாவசிய பொருள்களை விற்பனை செய்கிறது. இவ்வேளை நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் மாதத்திற்கு 9 அந்த விற்பனை நடத்தப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதி வாழ் மக்களின் தேவைக்கேற்ப PJRM-ஐ இன்னும் அதிக நாள் ஏற்பாடு செய்யப்படும் என்பதை டாக்டர் அர்மீசன் முகமது அலி சுட்டிக்காட்டினார். மேலும் பேசிய அமைச்சர், ஃபிளீட் அட்டையின் பயன்பாடு கண்காணிப்பை வலுப்படுத்தும் அதேவேளை டீசல் கசிவையும் குறைக்கும் திறன் கொண்டது என்றார். அதோடு உதவித்தொகை தேவைப்படுவோருக்கு சென்று சேர்வதையும் அது உறுதி செய்யும் என டாக்டர் அர்மீசான் விளக்கினார். ஆகவே தகுதியுள்ள நிறுவனங்கள் மை சப்சிடி தளம் வாயிலாக தங்களின் விண்ணப்பங்களை சரிபார்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் கசி நீதா திட்டம் வாயிலாக நாட்டில் தனித்து வாழும் தாய்மார்களை தொடர்ந்து வலுப்படுத்தி வருகிறது. பல்வேறு அரசு நிறுவனங்களை ஒன்றிணைப்பதன் மூலம் நிதி மற்றும் நல மேலாண்மை தொடர்பான ஆலோசனை சேவைகள் உதவிகள் அத்தரப்பினருக்கு வழங்கப்படுவதாக அமைச்சர் ஸ்ரீநான்சி சுக்ரி கூறினார். அத்திட்டம் கட்டங்கட்டமாக மேற்கொள்ளப்படும் வேளை தற்போது ஸ்லாங்கூருக்கு அடுத்து சரவாக்கில் நடத்தப்படுகிறது. நிதி நிர்வாக ஆலோசனை நிறுவனம் AKPK, சட்ட உதவித்துறை JPJ, ஷரியா நீதித்துறை கழகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் கசி நீதா மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் இலக்கிடப்பட்ட தரப்பினருக்கு பயனளிக்கும் வகையில் கொள்கை ஒதுக்கீடுகள் இருப்பதை உறுதி செய்ய பங்கேற்பாளர்களிடமிருந்து நேரடியாக கருத்துகள் பெறப்படுவதாக டாக்டர் ஸ்ரீநான்சி சுக்ரி கூறினார். மலேசிய பொதுப்பணித்துறை JKR, சபா சரவா JKR ஆகியவற்றிற்கிடையிலான வியூக ஒத்துழைப்பு நாடு முழுவதும் உள்ள நிலுவையில் உள்ள சிக்கலான திட்டங்களை கையாளவும் திட்ட ஒருங்கிணைப்பை மேம்படுத்தவும் முக்கிய கூறாக விளங்குகிறது. அது பென்போனியோ நெடுஞ்சாலை நிர்மாணிப்பையும் உள்ளடக்கியுள்ளது. இந்நிலையில் நாட்டின் செயலாக்க நிறுவனங்கள் சவால்களை வெளிப்படையாக விவாதிக்கவும் கூட்டாக தீர்வுகளை கண்டறியவும் அந்த ஒத்துழைப்பு தளமாக அமைவதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் தலிங்கி கூறினார். அம்மூன்று தரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாக பல மேம்பாடுகள் செய்யப்பட்டாலும் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்திற்குள் திட்டங்கள் முடிவுற சில விவகாரங்களுக்கு திறம்பட தீர்வு காணப்பட வேண்டுமென டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் தலிங்கி விளக்கினார். அடுத்த மாதம் 1 நடைபெறும் நெகிரிசிம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் 36 தொகுதிகளில் 23 இடங்களை கைப்பற்ற நம்பிக்கை கூட்டணி PH இலக்கிட்டுள்ளது. இதன் வாயிலாக மாநிலத்தை வழிநடத்த PH மேலும் நிலையான பெரும்பான்மையை பெற முடியும் என அதன் துணைத் தலைவர் ஆந்தனி லுக் கூறினார். தற்போது அக்கூட்டணிக்கு 17 இடங்கள் கைவசம் உள்ள வேளை பெரும்பான்மையை கைப்பற்ற 19 தொகுதிகள் அவசியமாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமது தரப்பு மேற்கொண்ட ஆய்வின் 23 தொகுதிகளை வெல்வது என்பது சாத்தியமான ஒன்றாக உள்ளதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். இவ்வாண்டு முதல் பாதியில் மலேசிய தாய்லாந்து எல்லையில் ஓப்தாரிக் வவாசன் கிளாந்தான் சோதனையின் கீழ் 641 அந்நிய நாட்டினரை பொது செயல்பாட்டு படை தடைத்து வைத்துள்ளது. 10 நாடுகளைச் சேர்ந்த அவர்களில் 507 ஆண்களும் 134 பெண்களும் அடங்குவர் என அப்படையின் தளபதி SAC அஹ்மரட்ஜி உசேன் கூறினார். அதில் மியான்மர் நாட்டினர் ஆக அதிகமாக 428 பேர் பிடிபட்டனர். உயர் ஆபத்து கொண்ட வழித்தடத்தின் வாயிலாக சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைவதை தடுப்பதற்காக அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் மாநகர மன்றம் DBKL தலைநகரில் மரம் விழுந்த சம்பவம் தொடர்பில் விரிவான நுட்ப விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. மலேசிய மர வளர்ப்பு சங்கத்தின் ஒத்துழைப்புடன் நில அமைப்பு, சுற்றுச்சூழல், மரத்தின் நிலை உள்ளிட்ட மதிப்பீடு மேற்கொள்ளப்படுவதாக DBKL அறிக்கை வெளியிட்டுள்ளது. இரவு 10:14 கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து அங்கு விரைந்த DBKL குழுவினர் மரத்தை விலக்கி பின்னிரவு 1:27 மணியளவில் சாலையை முழுமையாக திறந்தனர். 19 ஆண்டுகளாக இருந்த அந்த மரத்தின் பராமரிப்பு பணி கடந்த மேயில் மேற்கொள்ளப்பட்டதாக DBKL கூறியது. நேற்றிரவு தலைநகர் ஜலந்தர் ராசாக்கில் மரம் விழுந்து ஒருவர் உயிரிழந்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: இனி உலகக்கிண்ண காட்பந்து செய்திகள். அமெரிக்கா நியூயார்க்கில் மீண்டும் ஒருமுறை உலகக்கிண்ண கொண்டாட்டம் களைகட்டியுள்ளது. ஸ்பெயின், அர்ஜென்டினா அணிகளின் ஆதரவாளர்கள் அந்த நகரை கொண்டாட்டத்தில் ஆழ்த்தியுள்ளனர். கடந்த 6 நாள் பெல்ஜியமுடனான ஆட்டத்தில் அப்போட்டியின் ஏற்பாட்டாளர்களுள் ஒன்றான அமெரிக்கா தோல்வியடைந்ததால் உள்ளூர் மக்களிடையே உலகக்கிண்ண உற்சாகம் குறைந்துள்ளது. எனினும் அந்நாட்டின் வரலாற்றில் மிக உயர்வான விலையில் இறுதியாட்டத்திற்கான நுழைவுச் சீட்டு விற்கப்பட்டது. இவ்வேளை இறுதியாட்டத்திற்கு முன் சில நாள்களாக அங்கு வானிலை சீரற்றதாக இருந்த வேளை கனடாவின் காட்டுத்தீயால் புகை மூட்டம் ஏற்பட்டிருந்தது. இதனிடையே உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயினின் வருகையை நாட்டில் 1 மில்லியன் மக்கள் வரவேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அணி பிற்பகலில் மத்திய மேட்ரிட்டில் வெற்றி ஊர்வலம் செல்லவுள்ளது. 2024 ஐரோப்பிய வெற்றியாளர் பட்டத்தை வென்ற ஸ்பெயின் உலகக்கிண்ணத்தை தட்டிச் சென்று மேலும் ஒரு சாதனையை படைத்துள்ளது. இறுதியாட்டத்தில் 10 விளையாட்டாளர்களுடன் களமிறங்கிய அர்ஜென்டினாவை கூடுதல் நேரத்திற்கு பிறகு 1-0 என்ற கோலில் ஸ்பெயின் வெற்றி கொண்டது. ஸ்பெயின் அணியினர் பயணம் செய்யும் விமானம் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 12:50 மேட்ரிட் விமான நிலையம் சென்றடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய அணியும் அதன் ஆதரவாளர்களும் கொண்டாட்டங்களுக்காக ஒன்று கூடும் பாரம்பரிய இடமான சதுக்கத்தில் அவர்களுக்காக சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வேளை இன்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி தமது கோல் எண்ணிக்கையை அதிகரிக்க தவறியதைத் தொடர்ந்து 2026 தங்க காலனி கிலியன் எம்பாப்பேவின் வசமானது. 10 கோல்கள் அடித்து அந்த பிரான்ஸ் அணி கேப்டன் கோல் எண்ணிக்கை பட்டியலில் முதலிடம் வகித்த வேளை அவருக்கு அடுத்த நிலையில் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி 8 கோல்களை அடித்தார். அவரைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் ஹோடே பெல்லிங்ஹாம், நார்வேயின் ஹேலிங் ஹலனும் 7 கோல்களை அடித்தனர். 27 வயதான எம்பாப்பே 2018 முதல் முறையாக உலகக்கிண்ணத்தில் களம் கண்ட வேளை அதன் 3 போட்டிகளில் மொத்தம் 22 கோல்களை அடித்து உலகக்கிண்ண வரலாற்றில் அதிக கோல் அடித்தவராக திகழ்கிறார். அதேவேளை 2026 உலகக்கிண்ண காட்பந்து சிறந்த விளையாட்டாளருக்கான தங்கப்பந்து விருதை ஸ்பெயின் அணி தலைவர் ராட்ரி வென்றார். மான்செஸ்டர் சிட்டி மத்திய திடல் ஆட்டக்காரரான அவர் 2024 உலகின் சிறந்த விளையாட்டாளருக்கான பெலண்டோர் விருதை பெற்றார். தம்முடைய இந்த பயணம் புதிய தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக உணர்த்த வாய்ப்பாக உள்ளதென அவர் கூறினார். மடானி ரஹ்மா விற்பனை திட்டம் மக்களின் சுமையை குறைக்க மேலும் அதிக நாள் ஏற்பாடு செய்யப்படும். ஃபிளிட் அட்டை பயன்பாடு டீசல் கசிவை குறைக்கும் திறன் கொண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க. இன்றைக்கு திங்கட்கிழமை ஜூலை 20ஆம் தேதி 2026. அப்படி உற்சாகம் நிறைஞ்சு எல்லாரும் வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க.
1: மறக்க கூடிய நாளா
0: இது? மறக்க முடியுமா? இங்க சொல்லுங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க. சில பேருக்கு ஏதாவது உற்சாகம் தேவைப்படும். காஃபியோ தேநீரோ குடிச்சா அவங்களுக்கு அந்த உற்சாகம் வரும்னா, அதெல்லாம் குடிச்சிட்டு நல்லா 5 மணி வரைக்கும் நல்லா சமத்தா வேலை செஞ்சுட்டு அப்புறம் போய் தூங்கணும்.
1: உற்சாகம் வரும்னா மைக் ஆன்ல இருக்கு, எப்படியாப்பட்ட
0: தூக்கமோ கலைஞ்சு போயிடும். தூக்கம் இல்ல, அது ஒரு வகையான களைப்பு மட்டும்தான். பரவாயில்ல, உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சியை வழங்குறது எங்களுடைய பொறுப்பு. வணிகர் திங்கக்கிழமைகள்ல இடம்பெற்று வருது. ரெண்டு பேர் வந்திருக்காங்க இன்றைக்கு.
1: ஆமா, 9:15 இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களை நம்ம சந்திக்க போறோம்.
0: சேதுமதி மற்றும் கீரன், இவங்க ரெண்டு பேர் தான் பேச போறோம். இந்த பாடலுக்கு பிறகு பேசலாம். ஒரு அப்படியே உற்சாகத்தை கொடுக்கற மாதிரி ஒரு பாட்டு கேட்டுருவோம். போனா நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் இந்த பாட்டு.
1: தெரியுமே,

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
2: உழைப்புக்கு
0: இங்க உரிய வழி இருக்கு. வணிக நிகழ்ச்சி திங்கட்கிழமைகளில் இடம்பெற்று வருகிறது. அந்த வரிசையில இன்றைக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னா,
3: இன்றைக்கு கீரன் மற்றும் அவருடைய நண்பர் சேதுபதி. நண்பர்கள் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும்?
0: ஓ அப்படிங்களா. சரி, இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கிரேட் அண்ட் ஜீனியஸ் டிசைன் அண்ட் ரெனோவேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வராங்க. கீரன் சேதுபதி இதை பற்றி நம்ம கூட பேச போறாங்க. இதுல ஒருத்தர் பொறியியலாளர், இன்னொருத்தர் வடிவமைப்பு துறையில பட்டம் பெற்றவர். ரெண்டு பேரும் பேசுவோம். முதல்ல கீரன் கிட்ட இருந்து வருவோம். வணக்கம் கீரன்.
4: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
4: குட்.
0: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்.
0: சந்திக்கப்பட்டோம், வந்துருவீங்களா காட்பந்தெல்லாம் பாத்துட்டு அப்படின்னு பாத்தீங்களா?
3: எப்போதும்
5: எல்லாரும் மெடிக்கல் இன்ஜினியரிங் ஐடி அந்த மாதிரி எடுப்பாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கலாமே சொல்லிட்டு தான் இந்த ஆர்கிடெக்ட்.
0: ஆர்வம் இருந்துச்சா சேதுபதி? ஒரு பச்சை கலர்ல ஒண்ணு வச்சு அப்படி கோடு பாப்பீங்க இல்லையா, அது ஏன் பாக்குறீங்க? அது ஏன் அவ்வளவு முக்கியம்? அடிப்படையில அதை வச்சுதான் முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கெல்லாம் செய்றீங்க, ஏன் அது அவ்வளவு முக்கியம்?
5: ஆமா, ஏன்னா அதுதான் அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து அந்த அளவு எவ்வளவு உயரம் அதெல்லாம் பாக்குறதுக்கு.
3: சரியாக நீங்க கீரன் மற்றும் சேதுபதி பாத்தீங்கன்னா இவங்க பள்ளி தோழர்கள் இல்லையா, உங்க இருவருடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க.
0: சொல்லுங்க, எங்க சந்திச்சீங்க ரெண்டு பேரும், எப்படி நண்பர்களா நீங்க, எங்க எங்க
3: முஸ்தபா முஸ்தபா பாட்ல எங்க வந்துச்சு அப்படி எல்லாம் சொல்லுங்க.
0: எப்ப உங்க நட்பு தொடங்குச்சு சொல்லுங்க சேதுபதி.
5: எங்க நட்பு வந்து ஒரு 7 இருக்கும். 7 இருந்து சோ அப்ப அங்க இருந்து பழக்கப்பட்டதுதான். அப்ப எங்களை தெரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்து நிப்போம், சோ காலையில வந்துரு அவரும் சோ பாத்துட்டு அப்ப எனக்கு கம்பெனி கால் இருக்காது, அப்படியே ஒன்னாவே பழக்க ஆரம்பிச்சது. அந்த பழக்கம் இப்ப வரைக்கும் வந்திருக்கு.
0: ஆரம்ப பள்ளி ஒன்னா படிச்சீங்க?
5: ஆமா.
0: இடைநிலை பள்ளி ஒன்னா படிச்சீங்க?
5: ஆமா.
0: அதுக்கப்புறம் நீங்க பட்டப்படிப்புக்கு போனது?
5: அது வந்துட்டு முடிச்சுட்டு இவர் கேட்டாரு, இந்த மாதிரி எதுவும் எழுதி போட்டிருக்கேன், எந்த எந்த யூனிவர்சிட்டிக்கு போறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டி போறேன் அப்படின்னு. ஐயோ ஆமாவா, உன் வீட்டுல சொல்லிடுறதா, என் வீட்டுல சொல்லிடுறேன்னா, நானும் அங்கதான் எழுதி போட்டிருக்கேன், ஒரு செமஸ்டருக்கு அப்புறம் வரேன்.
3: சரி, படிச்சு முடிச்சு சரி வா இந்த துறைக்கு வரலாம் அப்படின்றத யார் ஆரம்பிச்சீங்க? எப்படி முன்கூட்டி திட்டம் போட்டீங்களா, இல்ல யதார்த்தமா எங்கேயோ ஒரு காஃபி குடிக்க போகும்போது பேசி
0: எப்படி கீரன் இது அமைஞ்சது?
4: பேசிக்கா நான் வந்து ஒர்க்கிங் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் வந்து கூலிங்ல வேலை செஞ்சுட்டு
3: இருந்தேன். இன்ஜினியர் நிறைய இருக்கு,
4: செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. மோஸ்ட்லி வந்து மை கிளைண்ட்ஸ் ஆல் MNC, டெல், இன்ஃபினியன் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து அங்கே ப்ரொஜெக்ட் லீட். மோஸ்ட்லி இதை பத்தி பார்த்தனா கெமிக்கல் ப்ரொசஸ் அங்குள்ள அந்த சிஸ்டம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அங்க மூலியமா என்னாச்சுன்னா, அங்க இன்டெல் இந்த மாதிரி MNC கம்பெனியை டீல் பண்ணும்போது அங்க உள்ள கல்ச்சர், அங்க உள்ள ஸ்டைல் ஆஃப் டூயிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் இங்க கிளாங் வேலி நார்மலா நம்ம நார்மல் ஹோம் கிரவுண்ட் கான்ட்ராக்டர்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் நிறைய தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கேருந்து கத்துக்கிட்டு ஒரு 4 அப்புறம் நான் வந்து இவர்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணேன், இந்த மாதிரி ஏன் நம்ம ஆரம்பிக்க கூடாது, ஏன்னா நிறைய கேப் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியில, ஸோ வி கேன் க்ளோஸ் திஸ் கேப், நிறைய இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த மாதிரி ஆரம்பிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம், முதல் ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிப்போம் அப்படின்னு. அப்புறம் வேர் ஆக்சுவலி ஸ்டார்டட் மை ஓன் ஹவுஸ். ஸோ அதில் இவர் தான் வரைஞ்சி கொடுத்தாரு, இந்த மாதிரி செய்ய இப்படி அப்படின்னு. ஸோ ஹீ வரைஞ்சி கொடுத்துட்டு நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணேன், கீழே ஆள் போட்டு வந்துட்டு. ஸோ அந்த அவுட்கம் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஜாப் எடுத்தோம், முன்னுக்கு ஒரு வீட்டோட கட்டர் மாத்திட்டு பைப் செய்யறதுக்கு, தென் அதுல எவ்வளவு நம்ம ப்ராஃபிட் வரும், ஐ ஃபீல் ஓகே வி கோ ஆல் அவுட். அப்புறம் வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம், we had group of engloda friends la ena naanga engloda background pathina I'm an engineer or architecture so engloda friends enoda college mates alla indha mari people so avangala koopte I discuss pannite na sonna namba group a move pannuvom because enoda idea pathina oru brain oda vela seiradha anji moola vela senja we can excel
0: no adhigama saadhigala
4: so எல்லாமே எல்லா விசிட்லயும் வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல வீக்னஸ் இருக்கும் சம் பீப்புள் வந்து அதுல ரொம்ப கூடா இருப்பாங்க சோ என்ன பர்சனலா நான் இந்த ஷோ ரன் பண்ற போல ஒரு குரூப்பா ரன் பண்ணா ஏன் வீக்னஸ் க்ளோஸ் பண்ணலாம் அவங்களோட வீக்னஸும் க்ளோஸ் பண்ணலாம் தட்ஸ் ஹவ் இது ஆக்சுவலி நாங்க ஆரம்பிச்சோம்
0: சரி இப்போ நீங்க இத ஆரம்பிச்சீங்க இல்லையா ஒரு தைரியம் வேணும் என்னன்னா உங்க வீட்டை ரெனோவேஷன் பண்றதுக்கும் அதுக்கப்புறம் இதை வியாபாரமா ஆக்குறதுக்கும் ஒரு தைரியம் நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க அதை விட்டுட்டு வரணும்னா அந்த சேமிச்ச பணத்தெல்லாம் இங்க வந்து போடணும் இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கு எப்படி அந்த தைரியம் வந்துச்சு எவ்வளவு முதலீடெல்லாம் பண்ணி ஆரம்பிச்சீங்க இந்த நிறுவனத்தை
4: இப்ப எப்படின்னா அந்த டைலாக் சொல்லுவாங்க நீ உள்ள நான் வெளியே அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இவரு தான் சைட் ஷோ எல்லாத்தையும் இவரு தான் செய்வாரு நான் வந்து ஐ வாஸ் ஸ்டில் ஒர்க்கிங் ஏன்னா நான் வந்துதான் இந்த ஃபன் ரைஸ் பண்ணி மீன் காசு போடுறது எல்லாமே ஐ வாஸ் டூயிங் இட் ஸோ நான் ஸ்டில் வந்துட்டு கூலிம்ல வேலை செஞ்சுட்டு எவ்ரி வீக்கெண்ட் கூலி கேளுக்கு வருவேன் வந்துட்டு இவர்கிட்ட போயிட்டு சைட்லாம் செக் பண்ணி இதெல்லாம் ஓகே இருக்கான்னு அப்புறம் வீக்லி மீட்டிங் போவோம் ஆன்லைன்லயே எல்லாம் போய் போய் போய் தென்ஸ் அவர் பில் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டீங்கன்னா இங்க நாங்க வந்து மோஸ்ட்லி எது நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஆன் ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் ஏஐ இப்ப என்ன கேட்டீங்கன்னா டு பூஸ்ட் எனி பிசினஸ் அவார்ட் நீங்க நம்ம வந்து ஆக்சுவலி ஏஐல வந்து முதலீடு பண்ணணும் சோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே வந்து நான் ஆக்சுவலி நான் ஏஐல தான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்புறம் செகண்ட் திங் நாங்க இன்வெஸ்ட் பண்ணது வந்து லைசன்சிங் ஏன்னா ஒரு ப்ராப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா நீங்க சிஆர்டிபில ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அதெல்லாம் புரியுது சோ அதெல்லாம் நான் ரிஜிஸ்டர் பண்ணி முதலீடு பாத்தீங்கன்னா அவ்வளோ கூட சொல்ல முடியாது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு 15,000 ஆச்சு இதெல்லாம்
0: அதெல்லாம் வந்து அந்த வழிமுறைகளை பின்பற்றி சரியா நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ உங்க வீட்டை தாண்டி ஒரு வீட்டுல இந்த பைப் எல்லாம் செஞ்சீங்க இல்லையா அதுல எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா முதல் வருமானம் நீங்க பெற்றது
4: எவ்வளவுன்னு
0: அந்த 300 வெள்ளி தான் அடிப்படை இதுல எவ்வளவு காலமா இருக்கீங்கன்னு சொன்னீங்க ரெண்டு பேரும்
4: இது எங்களோட செகண்ட் இயர்
0: தொடர்ந்து நம்ம தீரன் மற்றும் சேதுபதி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசுவோம் தொடர்ந்து இணைந்திருங்க

0: மான்ஸ்டர் படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் சத்யபிரகாஷ் பாடி இருந்தார். இன்றைக்கு நம்ம கூட கிராண்ட் அண்ட் ஜீனியஸ் டிசைன் அண்ட் ரெனோவேஷன் நிறுவனத்துடைய உரிமையாளர்கள், இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து கீரன், இன்னொருத்தர் பேர் வந்து சேதுபதி. இவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், 7 வயசுலேருந்து நண்பர்கள். வேலை இப்போ ஒரே சார்ந்த வேலை, அப்புறம் நட்பு வட்டத்திலையும் ஒரே இது, சலிச்சு போறது அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குமா? சண்டை எல்லாம் போட்டுக்குவீங்களா எப்படி?
1: அது கண்டிப்பா மோஸ்ட்லாம் வேலையை வந்து ப்ரெஷர் பண்றது மோஸ்ட்லி நான் தான். லைக் நான் வந்து லைக் வேலைனா வேலை கரெக்டா இருப்பேன்.
0: சேதுபதி
2: வந்து அவர் பண்றது புதுசா இருந்திருக்காரு, ஏன்னா சின்ன வயசுல அறியாத வயசுலயே அவர் பாத்துட்டீங்க, அறிஞ்ச வயசுல என்ன மாதிரி பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சேதுபதி நீங்க வந்து ஒரு ஆர்கிடெக்ட் இல்லையா, வடிவமைப்பாளர், ஆர்கிடெக்ட்னா என்ன மாதிரி? இப்போ ஒரு கட்டணம் வளைஞ்சிருக்கும், நெளிஞ்சிருக்கும், அதெல்லாம் நீங்க தான் பண்றீங்க?
3: ஆமா, யூஸ்வலி ஆர்கிடெக்ட்னு சொல்றப்ப எல்லாரும் வச்சுப்பாங்கன்னா சும்மா வீடு கட்டுறது தானே அப்படின்னு. ஆக்சுவலி வீடு கட்டுறது அப்படின்னு இல்லை, நம்ம வந்து கரெக்டான அந்த டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கணும். நம்ம அந்த வரைஞ்சி கொடுக்குறப்ப ஓகே இங்க என்ன பாய்க்க போறீங்க, இங்க என்ன டைல்ஸ், எல்லாமே கரெக்டா நம்ம அவங்க டீட்டெயில கொடுக்குறப்ப அதை இன்ஜினியர்ஸ் அவங்க கரெக்டாக எடுத்து கட்டுவாங்க.
0: சரி, இந்த இந்த இந்த வேலை இருக்கு இல்லையா, இது வந்து ஒருத்தவங்களுடைய ரசனை சார்ந்தது. இப்போ காலத்துக்கு காலம் மாறும். இப்போ நாங்கள் அதிகமாக பார்க்கறது என்னன்னா, எல்லாருக்கும் வந்து முன்பு இருந்த மாதிரியான கலைகள் கொண்ட வீடு அமைப்புகள் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க, பேஸ்டல்ஸ்ல வேணும்ன்றாங்க, அப்புறம் செங்கல் வந்து சாயங்காலம் பூசப்பட வேண்டாம், முன்பு இருந்த மாதிரி அப்படி இருக்கட்டும் அப்படின்லாம் எதிர்பார்க்கறாங்க இல்லையா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ், இந்த காலம் வந்து மாறும், எங்களுக்கு அந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு. எப்படி வந்து உங்களுடைய வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்றீங்க, எப்படி அவங்களை சமாளிக்கிறீங்க?
2: இப்போ ரசனை எப்படி தான்
3: இருக்கு? அந்த ரசனை வந்து அந்த வாடிக்கையாளர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா முதல் பார்த்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவார், ஒய்ஃப் ஒன்று
2: சொல்லுவாங்க,
3: யாரு காசு கட்டுறாங்களோ அவங்க.
0: எப்படி கீரன் சமாளிக்கிறீங்க, எப்படி அவங்க கிட்ட நீங்க முன்னுக்கு வைப்பீங்களா, என்னென்ன தேவைகள் இந்த காலத்துக்கு ஏற்ப?
1: யூஸ்வலா வென் நம்ம போய் ஒரு

0: சில நம்ம சில செலெக்ஷன் கொடுப்போம், நீங்கள் சூஸ் பண்ணலாம் மூட் போர்ட் லெட்ஸ் ஏ ஏபிசின்னு. ஸோ அது அவங்க ஒன்ஸ் அவங்க சூஸ் பண்ணிட்டோன்னே ஃப்ரம் தட் இவர் அதுக்கப்புறம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ ஃப்ரம் அதுலேருந்து வந்து என்ன பண்ணுவோம், ஒரு ரெண்டு வாரம் ரிவ்யூ ஒன் ரிவ்யூ டூ ரிவ்யூ த்ரீன்னு மேபி கிளைண்ட்டை வந்து ஆன்லைனாவோ இல்லை ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நம்ம அவங்களுக்கு ஏத்தி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்ம 3D டிராவிங் செஞ்சிருவோம்.
1: இல்ல இப்போ வடிவமைப்புலாம் தாண்டி வாஸ்து பத்தி சொல்லுங்க. இப்போ இந்தியர்கள் இருப்பாங்க, உங்களுடைய வாடிக்கையாளர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேக்குறாங்களா உங்ககிட்ட?
0: கண்டிப்பா. இப்போ என்ன கேட்டினா ரொம்ப பேரு மூவிங் டுவர்ட்ஸ் இந்த வாஸ்து, ஏன்னா அது சயின்டிபிக்கா கூட ப்ரூவன்.
2: ஆமா.
0: சோ நாங்க எப்படின்னா, நான் இங்க கிட்ட ஒரு வாஸ்து காய வச்சு நாங்க இப்ப லெட்ஸ் எங்க வாடிக்கையாளர் வந்து ஒரு இந்தியனா அவங்களை வச்சு கேட்போம், நீங்க ப்ரிஃபர் பண்றீங்களான்னு அவங்களை ஹையர் பண்ணி அதுக்கேத்து நாங்க வீடியோ வீடை வடி அனுப்போம்.
1: இப்ப இந்தியர்களை தவிர
0: சீனியர்களும் இது ரொம்ப
1: இருக்காங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: சரி, இப்போ வீடு மட்டும் தானா இல்ல மற்ற கட்டிடங்களுமே நீங்க வந்து செய்றீங்களா? ஏன்னா வீடு தாண்டி சில பேர் வந்து அதை சார்ந்து மற்றது இருக்கும் இல்லையா, வீட்டுல ஒரு பகுதி இல்ல எங்களுடைய அலுவலகம் இதை சரிப்படுத்தணும் இங்க கட்டணும் அந்த மாதிரி எல்லாம் வந்துருக்கு.
0: ஆமா, அலுவலகம் செஞ்சிருக்கோம், ஆஃபீஸ் செஞ்சிருக்கோம், அப்புறம் வந்துட்டு ஒரு கெஃபே இப்பதான் செஞ்சோம். இப்போ ஆன்கோயிங் வந்து எங்களோட ஒன் ஆஃப் த பிக் ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்ப செஞ்சுட்டு இருக்கோம். அதுவும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பார் மாதிரி கொஞ்சம் பெருசா.
2: அண்மையில ஒரு வீடு பார்த்தேன், ஒரு பெரிய இடம் வாங்கியிருக்காங்க, ஒரு லாட் வாங்கியிருக்காங்க, மலாய்க்கார குடும்பம் பெரிய லாட் வாங்கிட்டு அதுல ஒரு குட்டியா ஒரு வீடு தான். வீட்டு சுத்தி வந்து அவங்களுக்கு வந்து பல திட்டங்கள் இருக்கு, மரம் நடணும் இப்படின்றதெல்லாம். அப்ப நிறைய பேர் அவங்கள்ட்ட கேக்குறாங்க, வீடு கூட பாத்தீங்கன்னா அவங்க கம்பார்ட்மெண்டா பிரிக்கல, ஒரு ஒரு சதுரம் அப்படி அந்த மாதிரி இருக்கு, அதுல சமையல் இதெல்லாம் இப்படி இருக்கு. அவங்க சொல்றாங்க இது வந்து காத்தோட்டம் இருக்கிறதும் நாங்க நல்லா சந்தோஷமா வாழ்றது தான் முக்கியம்னு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வித்தியாச வித்தியாசமா வருமா? எப்படி இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்களோட ரசனைகள்?
0: ஆமா, மோஸ்டா வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம பார்த்தோம் மெயின் டூ திங்ஸ் வந்து ரொம்ப டிசைன் பண்றவங்களோ இல்ல வீடு கட்டுறவங்களோ மிஸ் பண்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், செகண்ட் இஸ் லைட்டிங். இது ரெண்டு தான் வந்து ரொம்ப ஆக்சுவலி இம்பார்ட்டன்ட் திங் ஒரு வீடை நம்ம செய்யறப்போ. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த காத்தோட்டம் அந்த ஹே இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ நம்ம கிளைண்ட்டை கேட்கலாம் எப்படி உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி வெளிச்சமா இல்ல காத்தோட்டமா, தென் அக்கார்டிங் டு தட் வி கேன் வொர்க். ஆனா ஆக்சுவலி இப்ப வந்து மோஸ்ட் இப்ப ட்ரெண்டி பார்ட்டி வந்து கொஞ்சம் அந்த மாதிரி காத்தோட்டம்.
2: இன்னொன்னு முக்கியமானது, இதை பத்தி ஏற்கனவே நம்ம பேசும்போது எந்த கான்ட்ராக்டரை நம்புறதுன்னு தெரியல, ஏமாத்திடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்றாங்க, இது வழக்கமா உங்க காதுக்கு கூட வந்திருக்கும், இந்தியர்கள்ட்ட இதை கொடுக்கணுமா வேண்டாம் மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்?
0: ஆக்சுவலி இது ட்ரூ. ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்துட்டு அப்ரோச் பண்றப்போ சின்ன பையனுங்க வயசு குறைவு, அது செகண்ட் வந்து இந்தியன்ஸ், ஸோ அந்த நம்பிக்கை வந்து அவளையும் இருக்காது. நம்ம கொடுக்குறது இவனுங்க செஞ்சு முடிக்க முடியுமா, இந்தியன் பாய்ஸ் ஆகுது இவன் டூ இன். பட் ஒன்ஸ் அவங்க என்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆரம்பிச்சோடனே அவங்க பார்க்கலாம் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், நாங்களும் வந்துட்டு மற்றவங்க குறைய இல்லாமல் கரெக்டாக செஞ்சு முடிப்போன்னு. பட் அஃப்கோர்ஸ் இது இருக்கு. ஒன்னொன்று வந்துட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக எதிர்பார்க்கறது என்னன்னா இந்தியன் கிளைண்ட்ஸ், இந்தியன்ஸை பார்த்தோன்னே அவங்க வந்துட்டு எஸ்
2: நாங்கள் என்ன செய்யணும். ஒரு ஒரு ஒரு உங்ககிட்ட வர வாடிக்கையாளராக ஒரு பயனீட்டாளராக இப்போ நாங்கள் ஒரு ரெனோவேட்டரை பார்க்குறோம் அப்படின்னா எதெல்லாம் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத சின்ன ஆலோசனை கொடுக்க முடியுமா?
0: ஓகே, நான் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு காடி வாங்க போகிறோன்னா அதை பற்றி நாலஞ்சு ஷோரூம் போகிறோம், அந்த காடியோட ஸ்பெக் பார்க்குறோம், அது ஓடுமா இல்லையா, அது இன்ஜின் ரிலையபிலிட்டி அதெல்லாம் பார்க்குறோம். ஒரு 50,000 காடிக்கு அப்படி செய்கிறோம். நம்ம இப்போ வீடு ரெனோவேஷன் பார்த்தோமா 1,00,000, 1.5 லட்சம்னு போட்டு செய்கிறோம். ஆனால் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் இருக்கா, ப்ராப்பரான அக்ரிமெண்ட் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இது 80-85% இல்லை. டீட்டெயிலான ஒரு ரெண்டு ஒரு ரெனோ ஒரு கான்ட்ராக்டரும் சரி ஒரு கிளையனும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் அந்த டீட்டெயிலான ஒரு இது இல்லை. ஸோ அதுதான் அந்த கேப் நாங்கள் பார்த்தோம். ஸோ அது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நீ பாருங்க நீங்கள் என்ன பாய்க்கிறீங்க, அது தவிர்த்து நாங்கள் என்ன பிராண்ட் பாய்க்கிறோம், என்ன ஒயர் பாய்க்கிறோம், டைல்ஸ் என்ன பிராண்டு, எங்கள் சிமெண்ட் என்ன பிராண்டு, நாங்கள் பாய்க்கிற என்னது அந்த பிஆர்சின்னு சொல்லுவாங்களா அந்த மெத்தல் அது எவ்வளோ திக்னஸ், அது எல்லாமே நம்ம வந்து ஒரு சமித்தல் மாதிரி செஞ்சு நாங்கள் கெத்தலாக் மாதிரி செஞ்சு கிளைண்ட்டு கொடுப்போம், இதுதான் நாங்கள் பாய்க்கிறோம், இதுதான் எங்கள் பிராண்ட்.
1: இப்போ பிராண்டிங் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க சேதுபதி, இப்போ நீங்க உங்களோட பிராண்டை வந்து காட்டணும் அப்படின்னா உங்ககிட்ட என்ன சிறப்பு இருக்கு, எங்ககிட்ட இந்த பிராண்ட் இருக்கு அப்படின்னா இவங்க கிட்ட வந்தா இது கிடைக்கும்
3: வெறும் வாய்ப்பேச்சாவே வந்து செஞ்சு தரோம் எங்ககிட்ட எப்படின்னா எல்லாமே.

0: ட்ரீட்மெண்ட்.
1: இதுல இன்னும் வந்து உங்ககிட்ட மல்டி, அதாவது நிறைய இனத்தை, இப்ப சீனர்கள்னா சீன வாடிக்கிறார்கள் அவங்க கிட்டே காட்ட முடியும், இந்திய வாடிக்கிறீர்கள் உங்களாலையும் பார்க்க முடியும். ஆஹா.
0: ஸோ அப்போ எதுவாக இருந்தாலும் வந்து அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் வந்து இந்த வேலையை நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா இப்போ சில பேர் என்ன சொல்லலாம், ஓகே நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ செஞ்சு தரோம் அப்படின்னு, அப்புறம் அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ண பிறகு பார்த்தாக ஓ இல்லை இது இவ்வளோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்துருச்சு இதுக்கு இவ்வளோ அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை.
1: இப்போ நிறங்களும் நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்களா, தேர்ந்தெடுக்கிறீங்க?
0: ஆமாம்.
1: எப்படி என்ன மாதிரி நிறங்கள் இப்போ ரொம்ப அதிகமாக
0: இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லைட் கலர்ஸ் அந்த மாதிரி தான், பேஸ்டல் லைட் கலர்ஸ் அந்த மாதிரி தான் போகிறாங்க.
1: ஒரு ரூமில் ஒரு அறையில் வந்து ஒரே நிறத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை இங்கே ஒரு கலர் நிறம் இங்கே ஒரு நிறம் ஒரே அறைக்குள்ளார
0: அந்த ஒரே அறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இல்லைன்னா ரெண்டு கலர் எடுப்போம்.
1: ரெண்டு கலர் எடுப்போம்.
2: அதுக்கு மேலே
0: மேலே போனாக்கா
1: நீங்களும் சொல்லுவீங்க இதெல்லாம் செய்யுங்க அப்படிலாம்
0: பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இப்படி வேணும் அப்படின்வாங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஐடியாவை கொடுக்கலாம், ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடியா கேட்டிருக்கீங்க, இந்த மாதிரி கான்செப்ட் மினிமலாக கேட்டிருக்கீங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி தான் வரும். சம்டைம்ஸ் பார்த்தா அவங்க ஹால் மினிமலாக இருக்கும், ரூம் வந்து பார்த்தா நல்லா அப்படி கொச கொசன்னு கேட்பாங்க, அப்போ அது வந்து மேட்ச் ஆகாது. அப்போ நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிடலாம் அவங்ககிட்ட.
2: இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வீடு ரெனோவேஷனுக்காக உங்ககிட்ட வரோம், நீங்கள் எப்படி எங்கள் கிட்ட பேசுவீங்க, எப்படி பேச ஆரம்பிப்பீங்க? ஏன்னா அது ஒரு பெரிய கலை, முதல்ல நம்பிக்கை வர வைக்கணும்னு கிரண் சொன்னார் இல்லையா. எப்படி எப்படி பேசுவீங்க? ஏன்னா இப்போ நிறைய வியாபார யுக்தி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி. எப்படி எப்படி, ஏன்னா சில பேர் வந்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கு முன்னுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பரிசு
3: செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்னா டிசைனிங், அதாவது 3D டிசைன். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஓகே ஸோ டிசிஸ் நம்ம இப்படி தான் அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணோன்னு சொல்லிட்டு ஹவுஸ் டிஃபெக்டும் டுகெதர் வித் 3D டிராவிங் இது ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரு பேக்கேஜாக கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் நீங்கள் சாவி கொடுத்துட்டு நாங்கள் ஹவுஸ் டிஃபெக்ட்லாம் பண்ணி அப்புறம் அந்த கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு 3D டிராவிங் கொடுத்துட்டு அதுலேருந்து லெட்ஸே நீங்கள் வந்து எங்கள் சர்வீஸோட ஹப்பியாக இருக்கீங்களா, நாங்கள் எப்படி ஹவுஸ் டிஃபெக்ட் செஞ்சோம், எப்படி எங்கள் டிசைன் இருக்குது, அதுலேருந்து வந்து யூ கேன் மூவ் டுவர்ட்ஸ் என்ன சொல்கிறது ரெனோவேஷன் என்னென்ன செய்ய போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ அதுலேருந்து நாங்கள் கஸ்டமரை கொண்டு போயிடுவோம்.
2: எப்படி எடுத்துக்குவீங்களா இவங்களே? சரி, ஒரு பாடல் கேட்கலாம், அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். நம்ம கூட இன்றைக்கு கீரன் மற்றும் அவருடைய நண்பர் சேதுபதி, கிராண்ட் அண்ட் ஜீனியஸ் டிசைன் அண்ட் ரெனோவேஷன் அங்கிருந்து வந்திருக்காங்க, அந்த நிறுவனம் பற்றி பேசுவோம்.

0: பூவெல்லாம் உன் வாசம் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல். இன்றைக்கு நம்ம கூட கீரன் மற்றும் சேதுபதி வந்திருக்கிறாங்க. கட்டிட புதுப்பிப்பு மற்றும் வடிவமைப்பு நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்க. கிரேட் அண்ட் ஜீனியஸ் அப்படின்றதுதான் எங்களுடைய நிறுவனத்தின் பெயர். டிக்டாக்ல நேரலையா பேசிட்டு இருக்கோம். என்ன நிறுவனம் பெயர் என்னன்னு கேட்டீங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய பெயர்.
1: சரி சொல்லுங்க, இப்போ ஒரு துறையில நம்ம காலடி எடுத்து வைக்கணும்னா அதுல நிபுணத்துவம் பெற்று இருக்க வேணா. இது வியாபாரம், அதாவது நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அடுத்து நம்ம கிட்ட வரணும்னா அது சம்பந்தமா நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்களுடைய ஏதோ ஒரு வகையில நம்ம வேலை அவங்களை திருப்தி படுத்திருக்கணும் இல்லையா. சில நேரங்கள்ல ஏதோ எனக்கு ஓரளவு தெரியும் அப்படின்ட்டு கால் பதிச்சிடுறாங்க. ஆக எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சு நுழையிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: இப்போ வந்து இந்த ஃபீல்ட்ல போறணும்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் நம்ம மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணோம். ஒரு 6-7 months என்ன மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன கேப் இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்ன நம்ம புதுசாக கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட்லி ஆன் டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் இந்த மாதிரி டிசைன் வந்து என்ன கேட்டிங்கன்னா பெட்டர். எப்பவுமே வந்துட்டு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி எம்என்சி இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் பெட்டர் போயிட்டு ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் கற்றுக்குங்க. கற்றுட்டு வந்ததை தான் ஏன் எப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய எம்என்சி அது வெரி ஸ்ட்ரக்சர்
1: இல்லை. இப்போ எம்என்சின்னு சொல்லும் பொழுது அவங்க பொதுவாக மேற்கத்திய நாடு பாணியிலெல்லாம் இருக்காங்க அவங்களோட இல்லையா?
2: ஆமாம்,
1: அந்த மாதிரி கேட்குறாங்க நம்ம நாட்டில் உள்ளவங்க. அந்த மாதிரி
2: ஐ மீன் அந்த மாதிரி இல்லை, அவங்களோட சிஸ்டம், அவங்க எப்படி அந்த ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறாங்க,
0: கையாளுறாங்க
2: ஒன் பை ஒன் மார்க்கெட்டிங்லேருந்து கமர்ஷியல்லேருந்து எல்லாத்தையும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல தென் நம்ம எடுத்து வந்து நம்ம பிசினஸ்ல அப்ளை பண்ணலாம். We will be a bit different from others.
0: சரி, இப்போ இதெல்லாம் இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு வேலையில இருந்து விட்டுட்டு வந்து இந்த வியாபாரத்தை தொடங்கணும். இனிக்கு நிறைய இளைஞர்கள் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு ஏதாவது வியாபாரம் ஒன்று செய்யறாங்க, சாப்பாடா இருக்கட்டும் எது வேணாலும். ஆனா அதுல நிதி நிர்வாகம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பணம் என்னன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், கூடுதல் சம்பாத்தியம் அப்படின்னு இல்ல. இதுல தொழில் செய்யும் போது நம்ம நமக்கு வேணுன்ற மாதிரி வாழ்க்கையை வடிவமைச்சுக்க முடியும். இந்த நிதி நிர்வாகம் எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி நீங்க ஆலோசனை சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? நிதியை பற்றி, நிர்வாகத்தை பற்றி
2: எப்படி நம்ம முத வந்து நம்ம ஃபைனான்சியல் பார்க்கணும்னா என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா பெட்டை வந்து நம்மளே சேமிச்சு நம்மளே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிச்சு அந்த மார்க்கெட்டை முதல் ஸ்டடி பண்ணி எப்படி ஓடுது. இப்போ லெட்ஸே ஒரு ஃபுட் பிஸ்னஸ் செய்யறீங்கன்னா அந்த லெட்ஸே ஒரு 2000 ரிங்கெட் எதில் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இதை இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி ரிட்டர்ன். யூஸ்வலாக வந்து இப்போ ஒரு 10,000 ரிங்கெட் போடுறோமா அதுக்கு நம்ம வந்து வி கால் இட் ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கேற்று பிளான் பண்ணிடணும் நம்ம என்ன வைக்க போகிறோம், எப்போது வந்து நம்ம கிட்ட இந்த காசு வரப்போகுதுன்னு. ஸோ பிளான், இப்போ நம்ம என்ன பிசினஸ் செய்யறோம் அந்த மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு, கரெக்டான முதலீடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது வந்துட்டு வீணாகாது. ஆனா இவன்தோ ஒரு சின்ன ஒரு முதலீடு போட்டா கூட கரெக்டா அந்த மார்க்கெட் கேத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். சோ அதுக்கு தான் நம்ம முதல்ல we have to study the market before we go invest.
0: இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் வெளியில இருக்கு, நீங்க போனீங்களா இல்ல எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க?
2: நான் மோஸ்ட்லி வந்துட்டு என்னோட கம்பெனியோட இந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் அனுப்புவாங்களா எதுவும் விட்டுற மாட்டேன், எல்லாத்துக்கும் போயிருவேன். ஸோ யார் யாரெல்லாம் வேலை செய்கிறீங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா HRD காப் கூட நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வேலை செய்கிறப்பி உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிறப்பி நீங்கள் போய் உங்கள் HR-ட்ட பேசிட்டு இந்த மாதிரி நிறையா காஸ் AI பற்றியும் சரி, மார்க்கெட்டிங்கை பற்றியும் சரி, ஒரு பிஸ்னஸ் பற்றியும் சரி நிறையா இருக்குது, கேன் கோ வென்ச்சர் அவுட். ஈவன் ஐ திங்க் நான் கவர்மெண்ட் ஓசோ ஆக்சுவலி நிறையா செய்கிறாங்க இந்த மாதிரி AI காஸ் இன்னமும் இருக்குது.
0: சேதுபதி, இந்த வியாபாரத்தை தொடங்கி நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால்னா என்னன்னு சொல்லுவீங்க?
3: கஸ்டமர் தான்.
0: எப்படி சமாளிக்கிறீங்க?
3: எப்படி சமாளிக்கிறதுனா, ஏன்னா முதல் சொன்ன மாதிரிதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஸோ அவர் ஒன்று கேட்பாரு, இவங்க ஒன்று கேட்பாங்க. ஸோ இப்போ காசு அவர் கட்டுறனால வந்து நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரியும் நடந்துக்கணும். ஆனால் வந்து இவங்க வந்து அங்கே அந்த வீட்டில் அவங்க தான் ரொம்ப நேரம் இருப்பாங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தா வெளியூரில் சிங்கப்பூரில் தங்கி அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ இவங்க அங்கே தங்கியிருக்கனால வந்து அவங்க எப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது சமாளிச்சு இது பண்ணணும். சில பேர் என்னாக்கா வரும் அந்த ஒய்ஃப் தான் எல்லாமே சொல்லுவாங்க.
1: நீங்க நடுவராக இருப்பீங்களா இல்லையா?
3: நடுவராக இருக்கிறத விட முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேர் பக்கிட்டும் ஓகே
1: என்னதான்
3: சம்டைம்ஸ் பார்த்தா அந்த என்ன சொல்லுவாங்க நம்மளோட அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வரது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா இப்போ கொண்டோலாம் பார்த்தீங்கனாக்கா வந்து நம்ம அந்த கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகணும்.
2: என்ன ப்ரோக்ரஸ் இருக்கு, நம்ம டார்கெட்ல போயிட்டு இருக்குமா, சோ இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து அவங்க அதுல தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. சோ அதுக்கேத்துதான் வந்துட்டு அவங்களோட பேமெண்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க அக்ரிமெண்ட் கேத்து. சோ இதான் சொல்ற டிரான்ஸ்பரன்சி, இதுதான் நாங்க ஆக்சுவலி கொண்டு வரோம். டிரான்ஸ்பரன்சியா இருந்தா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும், என்ன எல்லாமே காமிக்கிறாங்க, என்ன ஓடிட்டு இருக்கு.
0: புரியுது. ஆக கஷ்டமான ஒரு தொழில், ஆனா இது நீங்க திருப்தி அடைய வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய லாபம். இன்னொன்று வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். திருப்தியா இன்னொன்று பார்த்து முடிவு பண்ணிடலாம். இப்போ நான் வந்து பார்க்குறேன் அந்த வீடு நீங்க செஞ்சீங்க, அதுல நீங்க ஏமாத்தவும் முடியாது, சரியா நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரியா செஞ்சிட்டு இருக்கீங்க. கிரானைட் ஜீனியஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க இவங்க. பார்த்தீங்கன்னா வீடு அதாவது கட்டிட புதுப்பிப்பு மற்றும் வடிவமைப்புக்கான இந்த வேலைகள் தான். கீரன் மற்றும் சேதுபதி உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்து உங்களுடைய வியாபார யுக்திகளை அது பற்றிய வளர்ச்சிகளை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு.
1: இன்னும் மேன்மேலும் நீங்க அடுத்தடுத்த கட்டங்கள் போகணும், இன்னும் சாதிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி எம்என்சி அப்படின்னு இன்னொருத்தவங்க வந்து உங்ககிட்ட கத்துக்கிற அளவுக்கு நீங்க இன்னும் மேலும் வளரணும். எங்களுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நன்றி சேர்ந்தது. இன்றைய வணக்கம் மின்னல்ல வந்த வணிகர் நிகழ்ச்சி வீடு புதுப்பிக்கிறது அப்புறம் வடிவமைப்பு இதை பற்றி எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை தான் நம்ம வந்து அறிமுகப்படுத்தி இருந்தோம்.
1: இரண்டு இளைஞர்கள் ரொம்ப துடிப்பு மிக்க இளைஞர்களா வந்து பேசிட்டு போனாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு துறையில வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வணிகரை வந்து முக்கியமா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
0: அடுத்த வாரம் வணிக நிகழ்ச்சியில இன்னொரு வியாபாரியோடு இன்னொரு இந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்க.

0: அன்பினும் ஆயுதம் அனிருத்துடைய இசையில கேட்ட பாடல் அது. வணக்கம் இன்னல் இந்த அளவில் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: நிறைவுக்கு வந்துட்டோம்.
0: நேற்று நள்ளிரவு 12 மணி தொடக்கம் காலை 10 மணி வரைக்கும் ஏறக்குறைய 10 மணி நேரங்கள் உங்களோட நாங்க இணைந்திருந்தோம்.
1: இருந்து வெறும் 24 மணி நேரம் தான் நாங்க இன்னும் தூங்காம.
0: ஆமா ஆமா, அதையும் தாண்டி நீங்க உங்களுடைய வேலையை தேடி போயிட்டு இருப்பீங்க, வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, தூக்கம் இல்லாது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. டேக் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துட்டு உங்களுடைய வேலையை தொடருங்க. அப்புறம் மத்தியான சாப்பாடு நேரம் இருக்கும், டக்குன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உறங்கிட்டு வேலையை தொடருங்க, வீட்டுல போய் நல்லா ஓய்விடுங்க. இதெல்லாம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வது கொண்டாட்டம், அது ஒரு மகிழ்ச்சி தான். ஆமா, அந்த தருணத்தை ஒரு நிறைவு செய்து உலக கிண்ண காட்பந்து போட்டிக்கு ஒரு நிறைவை கொடுத்து வணக்கம் இன்னும் ஒரு நிறைவுக்கு வருகின்றது.
1: இதோடு விடை பெறுகிறேன். நான் புவனா வீரமோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன். அடுத்தது நம்ம கிஷன் உங்களோட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. புவனா, அடுத்த முறை பிரேசில் மலரும் என்று எதிர்பார்ப்போம்.
1: பரவாயில்ல, மலரட்டும்.
0: ஸ்பெயினுடைய வெற்றிக்கு நீங்க வாழ்த்தே சொல்லல தெரியுமா?
1: என்ன வாழ்த்து சொல்லல?
0: ஸ்பெயினுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள், ரொம்ப வாழ்த்துக்கள்.
0: நல்ல ஸ்பெயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி புவனா. உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க, மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசியா வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். மலேசிய வானொலி தொலைக்காட்சி ஆர்டிஎம் 2026 உலகக்கிண்ண போட்டியை இலவசமாக ஒளிபரப்புவதில் வெற்றி கண்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து உலகத்தர நிலையிலான பல்வேறு போட்டிகளின் ஒளிபரப்பு உரிமை அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் வெளியிடப்படும் என ஒளிபரப்பு தலைமை இயக்குநர் அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்ததாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபடேல் கூறியுள்ளார். இவ்வேளை உள்நாட்டு ஊடக கழகங்களுடனான வியூக ஒத்துழைப்பை ஆர்டிஎம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என அஸ்வத் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். முதன்மை விளையாட்டுப் போட்டி ஒளிபரப்பு உட்பட தரமான உள்ளடக்கங்களை மக்கள் அணுகுவது உறுதிப்படுத்தப்படும் என அவர் கூறினார். மக்களுக்கான சிறந்த உள்ளடக்கங்களை வழங்குவதில் ஊடகத்தாரை இணைக்கும் மையப்புள்ளியாக மலேசிய ஒளிபரப்புத்துறை செயலாற்றும் என்றார் அவர். கனடாவில் இபோலா தொற்று பரவல் ஆபத்தை குறைப்பதற்காக தற்காலிக புதிய எல்லை நடவடிக்கை செயலாக்கத்தை அந்நாட்டின் பொது சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த 21 நாட்களில் கொங்கோ ஜனநாயக குடியரசில் இருந்த எந்தவொரு வெளிநாட்டினரும் கனடாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனடிய மக்கள் மீதான பொது சுகாதார ஆபத்தை குறைக்கும் நோக்கில் அந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாதுகாப்பான முறையில் சுற்றுப்பயணி நுழைவை நிர்வகிக்க உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் அமைதி பேச்சை தொடர முடிவு செய்துள்ளது. மோதலுக்கான தீர்வை எட்ட 10 விழுக்காடு வாய்ப்பிருந்தாலும் அது போராக வெடிப்பதற்கு முன் அந்த முயற்சி முன்னெடுக்கப்பட வேண்டுமென ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி கூறியுள்ளார். பல்வேறு நோக்கங்களுக்காக அந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறலாம். அதில் ஈரானின் உரிமைகளை கோருவதற்கான வாய்ப்பிருந்தால் அது நழுவவிடப்படாது என அராக்ஷி குறிப்பிட்டுள்ளார். 2026 உலகக்கிண்ண கட்பந்து இறுதியாட்டத்தில் தமது அணி சூழியத்திற்கு ஒன்று என தோற்றதை தொடர்ந்து அவ்விரு அணிகளுள் ஸ்பெயினே சிறந்த அணி என அர்ஜென்டினா பயிற்றுநர் லியோனல் ஸ்கலோனி கூறியுள்ளார். அவ்வணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதை மறுக்கவியலாது. இருப்பினும் தமது அணியின் ஆட்டம் குறித்த நினைவுகளையும் அடைவு நிலைகளையும் இதுவரை கடந்து வந்த பயணத்தையும் தாம் பாதுகாப்பதாக ஸ்கலோனி கண்ணீர் மல்க ஆட்டத்திற்கு பின்னர் வழங்கிய நேர்காணலில் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சிங்க. அந்த பக்கம் கிஷன் கூட பேசிட்டு இருக்கேன். ஒரு நிறைவான பொழுதா இன்றைக்கு உங்களுக்கு இருக்கட்டும். வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை. இப்போ மகிழ்ச்சியா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, ஏன் அந்த மகிழ்ச்சி? ஆமா, பீஃபா உலக கிண்ணம் எம்மாளுடைய ரசிகர்களுக்கு நிச்சயமாவே மகிழ்ச்சியான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பெயின் வெற்றி வாகை சூடியது, யாருக்கு அந்த உலக கிண்ணம் அப்படின்னு காத்திருந்த தருணம் அது. இப்போ அந்த முடிவுகள் தெரிஞ்சாச்சு. இதற்கிடையில் இப்போ பாதுகாப்பா நல்லபடியா வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க நாங்க நம்புறோம். போதுமான ஓய்வு எடுத்துக்கோங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தான் தொடர்ந்து கேட்க போறோங்க. தொடக்க பாடல் உங்களுக்காக மது பாலகிருஷ்ணன் மஞ்சரி வராங்க, கேட்கலாம்.

நடிகர் துல்கர் சல்மான் இருக்காரு இல்லையா, இவருடைய அடுத்த மலையாள திரைப்படம் என்னன்னா ஐம் கேம் அப்படின்ற திரைப்படம். இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்திற்கு இவர் வந்து தயாரிப்பாளராகவும் இருக்கிறாரு, நடிகராகவும் இருக்காருங்க. அடுத்தடுத்து என்னென்ன திரைப்படங்கள் அதை அடுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாஷம்லோ ஒக்கதாரா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரீஸ்ரீ அப்படின்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ்ல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு இல்லை, கூடிய விரைவில் வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் மட்டும் வெளியிட்டு இருக்காங்க. இதற்கிடையில இப்போதான் சமீபத்தில் அவருடைய அப்பாவுக்கு வந்து 4வது தேசிய விருது வந்து கிடைச்சிருந்தது இல்லையா, மம்முட்டி அவர்களுக்கு. அது வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம்ல பதிவு செஞ்சிருந்தாரு, போதுமாப்பா 4 அப்படின்ற மாதிரி. அதற்கு அவர் பதில் கொடுக்குற மாதிரியோ ஒரு மீம்ஸ் இருந்தது, இல்லை எனக்கு போதாது, இன்னும் கிடைக்கும், உனக்கும் கிடைக்கும் மகனே அப்படின்னு சொல்லி அவர் பதிவிடுற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. மனமார்ந்த வாழ்த்து பாராட்டு நம்ம மம்முட்டி அவர்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் இந்த வேலையில. இப்போ அடுத்து கே சித்ரா சுஜாதா அவங்களுக்காக பாடல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.

ஜெசிகிப்த் ஷேம் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. ஆக ஃபீஃபா உலக கிண்ணம் அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தை பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஓய்வு எடுத்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் அப்படியே வேலைக்கு போயிட்டோங்க, அதனால இப்போ தாமதமாயிருச்சு, போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும், பார்த்து போங்க. 16 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உலக சாம்பியன் பட்டத்தை வந்து ஸ்பெயின் வென்றிருக்கிறாங்க. இந்த உலக கிண்ணம் அவங்க கைக்கு போயிருக்கு. ஆக மெஸ்ஸி அப்படின்னு சொல்லும்போது அவர் அர்ஜென்டினாவுக்கு வந்து விளையாடியிருந்தார். சில மீம்ஸ் எல்லாம் வந்து படிக்க முடிஞ்சிருந்தது. பந்து விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது, கார்பந்தாட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெஸ்ஸி தான் எங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. நிச்சயமாகவே அந்த ஆட்டக்காரரை மறக்கவே முடியாது, உலகமே கொண்டாடிய ஒரு ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது அடுத்து 2030 ஃபீஃபா வந்து யார் எடுத்து நடத்த போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. மொரோக்கோ அப்புறம் ஸ்பெயினும் வந்து அதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மொரோக்கோ, போர்த்துகல், ஸ்பெயின் மூன்று நாடுகளும் வந்து இணைந்து நடத்த போகிற ஆட்டமாக இருக்க போகுது 2030 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக நீங்களும் வந்துட்டு ஃபீஃபா உலக கிண்ணத்தை ரசித்து பார்த்துட்டு இப்போது களைப்பாக போய்கிட்டு இருப்பீங்க. அடுத்த பாடல் உங்களுக்காக அஃப்சல் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

மலையாள பாடல்களை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. இன்றைக்கு ஜூலை 20 என்ன விஷயம் அனுசரிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வந்து 3 நிலவுக்கான நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் குளோபல் ஹாக்கியோ கிட்ஸ் டே, இன்றைக்கு வீட்டில் இருக்கும் சிறுவர்களை குழந்தைகளை கட்டி அணைக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. ஆக மறக்காமல் அதை செஞ்சோமா காலையில் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். செய்யலை அப்படின்னா பரவாயில்லைங்க, வேலை முடிஞ்சு போகும்போதோ இல்லை இப்போது உணவு சாப்பிட்றதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கீங்க அப்படின்னா அப்போது கட்டி அணைச்சிருங்க, அன்பை தெரிவிச்சிருங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக MG ஸ்ரீகுமார், KS சித்ரா வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானே. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் குலரட்சகி குணசேகரன். தொடர்ந்து 9வது நாளாக ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாலும், ஹார்மோஸ் நீரிணையில் கப்பல் தீப்பிடித்ததாலும் ஆசிய வர்த்தகத்தின் தொடக்கத்தில் கச்சா எண்ணெய் விலைகள் கணிசமாக உயர்வு கண்டுள்ளன. மேற்காசியாவில் மீண்டும் தொடங்கியுள்ள மோதல்கள் அந்த நீரிணையில் எண்ணெய் போக்குவரத்தை பாதிக்கக்கூடும் என்ற அச்சத்தை எழுப்பியுள்ளதாக ஊடகங்கள் கூறுகின்றன. செப்டம்பர் மாத விநியோகத்திற்கான பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 2.72 விழுக்காடு உயர்ந்து ஒரு கலனுக்கு 90.5 டாலரை எட்டியுள்ளது. அத்துடன் வெக்ஸ் டெக்சஸ் இன்டர்மீடியேட்டின் விலை 2.39 விழுக்காடு உயர்ந்து 84.46 டாலராக உள்ளது. இதனிடையே அமெரிக்காவும் ஈரானும் புதிய வர்த்தக தாக்குதல்களை தொடங்கியுள்ள நிலையில், வளைகுடா நாடான பஹ்ரைனிலும் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கைகள் ஒலிக்கப்பட்டன. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மத்திய மனாமாவில் உள்ள சில பகுதிகளும் குறிவைக்கப்படலாம் என அங்குள்ள அமெரிக்க தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஆகையால் அப்பகுதியில் வசிக்கும் அமெரிக்கர்கள் அதிகார தரப்பின் உத்தரவுகளை பின்பற்றி நடக்கும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவ்வேளை தெஹ்ரான் பொதுமக்கள் குறிவைத்து தாக்குவதாக பஹ்ரைன் சாடியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து பலியானவர்களின் எண்ணிக்கை 5,208 கடந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. மேலும் 16,740 பேர் காயமடைந்துள்ள வேளை 20,000 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஜூன் 24 தலைநகர் கரகாசில் ரிக்டர் கருவியில் 7.2 பின்பு 7.5 பதிவான இரு நிலநடுக்கங்களால் அங்குள்ள பல அடுக்ககங்கள் இடிந்து தென் பிரான்சில் கட்டுக்கடங்காத காட்டு தீ பரவி வரும் நிலையில், அதை கட்டுப்படுத்த 600 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் நீர்வெடிப்பு விமானங்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து பலர் தங்கள் வீடுகளை வெட்டும் வெளியேறும் கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பல நாள்களாக நிலவிய கடும் வெப்பம் உட்பட பலத்த காற்றின் தாக்கத்தால் மத்திய தரைக்கடல் பகுதியான டிராங்கோனான் நகருக்கு அருகே காட்டு தீ ஏற்பட்டது. இதன் விளைவாக 10 வீடுகளும் சில உள்கட்டமைப்புகளும் சேதமுற்றதாக அதிகாரிகள் கூறினர். அங்குள்ள பகுதிகளில் வெப்பநிலை 40°C கடந்துள்ளது. மேற்கு நைஜரில் உள்ள தேராஹ் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 16 நைஜீரிய ராணுவத்தினர் கொல்லப்பட்ட நிலையில் 23 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு தற்காப்பு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மாலி புர்கினா ஃபாசோ எல்லையில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. 15 தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் 4 மோட்டார் சைக்கிள்கள் அழிக்கப்பட்டு 5 மீட்கப்பட்டுள்ளன. வன்வழி சாதனங்களின் ஆதரவுடன் பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட விரிவான நடவடிக்கை எதிரிகளை பின்வாங்கச் செய்தது. அப்பகுதியில் தேடி மீட்கும் பணிகள் உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன. விளையாட்டு உலகக்கிண்ண கால்பந்து. 16 பின் ஸ்பெயின் 2வது முறையாக உலக கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. கூடுதல் நேரத்தின் போது நிக்கோ வில்லியம்ஸ் தட்டி கொடுத்த பந்தை ஃபேரன் டாரஸ் கோலாக்கினார். இறுதி ஆட்டத்தை ஸ்பெயின் தன்வசப்படுத்தியிருந்த போதிலும் அர்ஜென்டினாவின் கோல் காவலர் எமிலியானோ மார்த்தேசுடன் அவ்வணி கடும் சவாலை எதிர்கொண்டது. அந்த வெற்றியை தொடர்ந்து கால்பந்து உலகில் புதிய மன்னர் என்ற நிலையை லாரோஜா உறுதிப்படுத்தியுள்ளது. இவ்வேளை உலகக்கிண்ண காட்பந்தாட்டத்தின் இறுதிச் சுற்றில் ஸ்பெயின் வாகை சூடியதைத் தொடர்ந்து மேட்ரிட் நகரில் கூடியிருந்த 1,000 ரசிகர்கள் வியாத சாம்பியன்ஸ் என்ற பாடலை உற்சாகத்துடன் பாடினர். மேலும் ஹைபீரியா விமானத்தில் பயணித்தவர்களுக்கும் அந்த பாடல் இசைக்கப்பட்டது. 106வது நிமிடத்தில் ஸ்பெயினுக்கான வெற்றி கோலை ஃபேரன் டாரஸ் புகுத்திய வேளை அந்நகரில் கொண்டாட்டங்கள் களை கட்டியதாக AFP தெரிவித்துள்ளது. இதனிடையே இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியதை அர்ஜென்டினா பயிற்றுநர் லியோனல் ஸ்கெலோனி ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு முன் கிட்டிய வெற்றியை கொண்டாடியது போல அடைந்த தோல்வியையும் தமது அணியினர் முழு மாண்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென அந்த 48 பயிற்றுநர் கூறினார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. தொடர்ந்து ஆர்டிஎம் கிளிக் செயல் வாயிலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி. நீங்க அழைக்கலாங்க. அடுத்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வேணுமா, என்ன பாட்டு வேணும், யாருக்காக கேட்க போறீங்கன்னு சொல்லுங்க. அதை எப்படி வழங்குறோம்னு பாருங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்டு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போவே நீங்க அழைக்கலாம்.

0: நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்க கேட்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும்? வணக்கம் தேவகி, எப்படி இருக்கீங்க? இப்பதான் கிடைச்சதா? பசியாச்சா? என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம் நினைச்சீங்க?
1: நல்ல ஒரு பாட்டா போடுங்க. நான் மின்னல் ரசிகை. காலையில தொடர்ந்தா ராத்திரி வரைக்கும் எங்க வீட்டுல மின்னல் தான் ஓடும்.
0: மின்னல் கேக்குற உங்களுடைய ரசனைக்கு ரொம்ப நன்றி. இப்ப உங்க பிள்ளைகளுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேப்போமா? தொடர்ந்து இந்த மாதிரி அன்புக்குரியவர்களுக்கு நீங்களும் பாடல் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க? சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: டிபெண்ட் ஃபுட்பால் வந்து அவங்களோட கேரியர் இல்ல, அவங்க வந்து கத்துக்கிட்டுதான் வந்து விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க கேம் பாத்தீங்கன்னா சாலிடான கேம்
0: இல்ல, பேசப்பட்ட அணிதான் இந்த உலக கிண்ணத்துல அவங்க.
1: ஆக்சுவலி அவங்களோட கேம் வெரி குட்,
2: அவங்க செய்த செயல்களும் வந்து ரொம்ப பரவலா பகிரப்பட்டு அதுவும் ரொம்ப பாராட்டப்பட்டது.
1: ஆமா, அந்த ஸ்டேடியம் சுத்தம் பண்ணது. ஆக்சுவலி குட் அட்டிடியூட் அவங்க கிட்ட இருக்கிறது.
2: சரி, இதெல்லாம் தாண்டி தூக்கம் போதுமா, வேலைக்கு போய் ஆகணுமா?
1: மணிக்கு வந்தேவி என்ன அன்னைக்கு வாய்ப்பு இல்ல.
2: எப்ப எப்ப எம்சி முடிவெடுத்தீங்க? நேற்று இரவா, காலையில 5 மணிக்கா, 6 மணிக்கா, இல்ல இப்பயா?
1: ஆக்சுவலி நான் டத்தாரில இருந்து வெளியாகும் போது 7 சம்திங் ஆச்சு தேவி.
0: அங்கதான் இருந்தீங்களா நீங்க?
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
4: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
4: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி

0: வாழ்க வளமுடன். பேரு மோகன், இப்பொழுது கால் பண்றேன்.
1: சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: இல்ல, நேற்று வந்து நம்ம ஃபேமிலியோட இந்த ஸ்பெயினும் அர்ஜென்டினா பார்த்தோம். நான் உண்டிதான் அர்ஜென்டினா. மூணு பிள்ளைங்க வந்து ஸ்பெயின், வைஃபும் ஸ்பெயின்.
1: போச்சா, ஒண்டி மாட்டிக்கிட்டீங்களா
0: நீங்க? நானும் பருவ பண்ணி ஏச்சேன். வைஃப் காலையில ஏஞ்சி வேலைக்கு போனாங்க, பிள்ளைங்களா எல்லாம் ஸ்கூலுக்கு போனீங்க.
1: சரி,
0: நானே தூக்கத்தை 11 மணிக்கு தான் ஏச்சேன். பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கிறாங்களா தெரியல.
1: மனைவிக்காக இப்படி ஒரு பாட்டு, சரி வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். வாங்க, நன்றி. தொடர்ந்து நீங்களும் பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

sono. La la la la la la la la. La la la la la la la la. Come on, girls. La.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்னயோ இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னயா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.

0: சொல்லுங்க சுசியம்மா, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
1: என் பேர பிள்ளைங்க 11 பேருக்கும் எனக்கு நான் விரும்பி கேக்குறது விஜயோட பாட்டு, கோடி நிலவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, விஜயோட பாட்டு.
0: செல்ல மகளேவா?
1: செல்ல மகளே.
0: சரி, ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு புத்தம் புதிய பாடல் உங்களுடைய எல்லா பேர பிள்ளைகளுக்காக வந்துட்டு இருக்கு, கேக்கலாமா?
1: ரொம்ப நன்றி.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: வணக்கம், நான் சீலன் அம்பாங்கல இருந்து கலைக்கிறேன்.
1: சீலன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்கா கேக்கலாம் நினைச்சிருக்கீங்க?
0: பாட்டு வந்து என் குட்டி தங்கச்சி ஒண்ணு இருக்கு, அவங்க பேரு சுஜாதா. செல்வமா அவங்களை ஜி ஜி ஜின்னு கூப்பிடுவோம். அவங்களுக்கு வந்து இந்த அச்சம் இல்லையே அச்சம் இல்லையே அந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலதான் பாடி 1வது பரிசு வாங்கினாங்க.
1: சிங்கம் படத்துல வரும் அந்த பாட்டா?
0: ஆமா, அதே தான்.
1: அந்த பாட்டு வந்து அவங்களை உற்சாகப்படுத்திட்டே இருக்கும் போல, அப்படியா?
0: ஆனா அவங்க தான் அந்த பாட்டு ரொம்ப ஆர்வமா பாடிட்டு இருப்பாங்க. எந்த டைம் வீட்லயே பாடிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு தூங்க கூட விட மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்காக அந்த பாட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறேன்.
1: பாருங்க, சுஜாதா வந்து ஒரு பாட்டை பாடி வீட்டுல எல்லாரையும் தூங்க விடாம ஆக்கிருக்கீங்க நீங்க. சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நீங்க தொடர்ந்து அழைக்கலாங்க. அடுத்து போட்டி அங்கம் உங்களுக்காக 12 மணிக்கு பிறகு இருக்க போகுது. கொஞ்சம் நடிங்க பாஸ் அப்படின்ற மாதிரி நாங்க ஒளிபரப்பு செய்யற வசனத்தை நீங்க பேசி காண்பிக்க போறீங்க, இல்ல நடிச்சு காட்ட போறீங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அப்படி நடிச்சிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க 1 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்கலாங்க.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மேலவை துணைத் தலைவராக 2 தவணைக்கு மீண்டும் நியமிக்கப்பட்ட டத்து நூர் ஜஸ்லான் முகமதுக்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டார். அதோடு மேலவை உறுப்பினர்களான நூர் ஜஸ்லானுக்கும் முசோடா அஹமதுக்கும் அவர் வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டார். மேலவையில் எழுத்துப்பூர்வமான கேள்வி பதில் அங்கத்தின் போது டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்வாறு கூறினார். இன்று 2026 உலக கிண்ணத்தின் இறுதி ஆட்டத்தின் நேரடி ஒளிபரப்பை காண டத்தாரன் மர்டேகாவில் கூடிய மக்கள் வீசிய குப்பைகளை தூய்மைப்படுத்த குவாலாலம்பூர் மாநகர் மன்றம் டிவிகேஎல் பெரிய அளவிலான தூய்மைப்படுத்தல் பணிகளை மேற்கொள்ள உள்ளது. குப்பைகள் நிறைந்த அப்பகுதியின் நிலை குறித்து கவலை தெரிவித்த டிவிகேஎல் தலைநகரின் தூய்மையை பாதுகாப்பது பணியாளர்களின் கடமை மட்டுமல்ல என வலியுறுத்தியது. பினாங்கு துறைமுகம் தென் தாய்லாந்துக்கான செயலணியல் நுழைவாயிலாக தொடர்ந்து முக்கிய பங்கை வகிக்கிறது. மலேசியா தாய்லாந்துக்கு இடையிலான கொள்கலன் சரக்கு போக்குவரத்தை நிர்வகிப்பதன் வாயிலாக இந்நடவடிக்கையை அது மேற்கொள்ள உள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனிலோ கூறினார். அதோடு அது வட்டார செயலணியல் முனையாகவும் அதன் பங்கினை வலுப்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் சில மாநிலங்களை சூழ்ந்துள்ள புகை மூட்டத்திற்கு காரணமான ஒன்டாரியோ காட்டு தீ கட்டுப்பாட்டை மேம்படுத்த கனடிய பிரதமர் மக்கானி வலியுறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காட்டு தீ புகை தொடர்பில் கனடாவை தண்டிக்கும் விதமாக கனடிய பொருள்கள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதாக டிரம்ப் அறிவித்திருந்தார். ஜூனில் தைவான் எல்லையில் சீனாவின் கடற்காவச் சுற்றுக் கப்பல்களும் ஆராய்ச்சி கப்பல்களும் அதிகமாக காணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பசிபிக் கடற்கரையில் சீனாவின் பதற்றத்தை குறைப்பதற்காக ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள தாய்பே பரிசீலிக்கிறது. இது அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடையே எச்சரிக்கை நிலைக்கு வித்திட்டுள்ளது. விளையாட்டு. 22வது சுக்மா போட்டியில் முதல் 3 நிலைகளில் வெற்றி பெற ஜொஹூர் அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. இவ்வாறு மாநில இளைஞர் விளையாட்டு தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு செயற்குழு தலைவர் முகமது ஹைரி மற்றா தெரிவித்துள்ளார். 2022 சுக்மாவின் அடைவு நிலையை மீண்டும் பதிவு செய்யவும் அணியினரின் தயார் நிலையை அடிப்படையாக கொண்டும் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: தொடர்ந்து இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறவங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்நேரம் மதியம் என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மனசு தேடிட்டு இருக்கோம். இப்ப கடைகளை தேடிட்டு இருப்பீங்க, பார்த்து பாதுகாப்பா போங்க, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. இதற்கிடையில அடுத்து தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கணும் அப்படின்னா போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம். இன்றைக்கு வந்து திரைப்பட வசனம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு குட்டி வசனம் தாங்க, அந்த வசனத்தை நீங்க அப்படியே நடிச்சு இல்ல பேசி காமிச்சிட்டாலே போதும். அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க விரும்பி கேட்கலாம். அன்பானவர்களுக்காக இந்த முயற்சி கூட நான் இறங்க மாட்டேனா அப்படின்னு இப்ப உங்க மனசு நினைக்கதில்ல, அப்போ நீங்க தாராளமா அழைக்கணுங்க. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: என் பேர் மஷ்மிதா மகேந்திரன்.
1: மஷ்மிதா, போட்டி எங்கத்துக்கு தயாரா இருக்கீங்க?
0: தயாரா இருக்கேன்.
1: சரி, உங்களுக்கு ஏ வேணுமா பி வேணுமா?
0: ஏ அண்ணா.
1: சரி, உங்களுக்கான வசனம் என்ன அப்படின்னா, தெரியாது, சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். என்னன்னு தெரியாதுங்க, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம். மஷ்மிதாவா? இந்த வசனத்தை, இந்த மேஷ் பொட்டேட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வழி ஆக்கிட்டீங்க அந்த வசனத்தை. பரவாயில்ல பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல முயற்சி. சூப்பர் ஸ்டார் கேட்டார்னா ரொம்ப வருத்தப்படுவாரு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, யாருக்காக என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சரி, வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி. பிடிச்சவங்களுக்காக பாட்டு கேட்கணுமா? தொடர்ந்து நீங்களும் முயற்சி செய்யலாங்க. சுழிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

நெரிசல் கொஞ்சம் அதிகமா இருக்கு, பாத்துக்கோங்க. குரூர்ல இருந்து சுங்காயப்பத்தனி பக்கமா பாத்தீங்கன்னா ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க, கிலோமீட்டர் 90.5. அதன் காரணமாக வாகனங்கள் இப்போ அங்க மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. பண்டார் சிறனியாலிருந்து பண்டா பாரு நீலாய் பக்கமா இப்போ எலி நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் 37 வந்து நெரிசல் அப்படின்ற தகவலை பதிவிட்டிருக்காங்க. பயணத்தில் இருக்கும்போது தொலைபேசியை கீழே வச்சிருங்க. இந்த பக்கமாக மின்னல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி.

0: நம்மை சுற்றி
1: மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஸ்லாங்கூர் மாநில தலைமையாசிரியர் சங்கம் மலேசிய தமிழ் கலை இயக்கிய படைப்பாளர் அமைப்பு இணைந்து நடத்தும் பாரம்பரிய விளையாட்டு போட்டி ஜூலை 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் கில்லான் தாமான் சிந்தோசா தமிழ் பள்ளி வளாகத்தில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் தமிழ் பள்ளிகளின் அமைப்பாளர் திரு கா முருகன்.
2: வணக்கம். ஜூலை 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 4 வரை நடைபெறக்கூடிய தமிழ் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் தாமன் சந்தோஷா தமிழ் பள்ளியில நடைபெறுகிற என்பதை சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போட்டியில போட்டி விளையாட்டுகள்ல பாரம்பரிய விளையாட்டுகள் குறிப்பாக தாய விளையாட்டு, ஆடு புள்ளி ஆட்டம், நொண்டி ஆட்டம், அடுத்து பம்பரம் சுழற்றுதல், இன்னும் இது போன்ற பல சாக்கு ஓட்டம், இசை நாற்காலி, இது போன்ற பல நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில யாரும் பங்கு கொள்ளலாம். இலவசமாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சியில முன்னேற்பாடாக நீங்கள் தொடர்பு கொண்டு பெயர்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றன. 019-341-6685 என்ற எண்ணுக்கு அவ்வை முருகன் கண்ணன் என்ற பெயருக்கு நீங்கள் விவரங்களை அனுப்பிவிட்டால் நாங்கள் உங்களுடைய பெயர்களை பகிர்ந்து கொள்வோம். அன்றைய தினத்துல விளையாடும் விளையாட்டாளர்களுக்கு உணவு இலவசமாக வழங்கப்படும். மறவாமல் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்து பரிசுகளை தட்டி சென்று சொல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
3: நம்மை சுற்றி
1: ரத்த தானம் உடல் உறுப்பு தானம் ஜூலை 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ரத்த தான உடல் உறுப்பு தான முகாம் காஜாங் டிஎஸ்ஏ மையத்தில் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் பத்மா கணேஷ்.
4: வர ஞாயிற்றுக்கிழமை டைனமிக் 7 சென்ஸ் அவேக்கனிங்ல ரத்த தானம் மற்றும் உடல் உறுப்பு தானம் நடக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. நம்ம சமுதாயத்து மத்தியில ரத்த தானத்தை விழிப்புணர்வு ரொம்ப குறைவா இருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. ஒரு ரத்த தானம் செய்யறவங்க ஒரு 3 உயிரை காப்பாத்தலாம். அது பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த வாய்ப்பை கண்டிப்பா வந்து பெற்றுக்கொண்டு உங்களோட சேவைய மக்களுக்கு வேண்டி செய்யுங்க. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களோட பங்கும் இருக்கட்டும். உங்க அனைவருக்குமே நன்றி.
0: நம்மை சுற்றி

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: மடானி உங்களுக்காக.
2: பக்கத் மடானி திட்டம் மூலம் 25,000 பேர் வரை பயன்பெற அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. அரசு சார்பு நிறுவனங்கள், அரசு சார்பு முதலீட்டு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை இணைத்து ஆற்றலை மேம்படுத்தும் தேசிய முனைப்பு இது. மேலதிக விவரங்களை பெற www.mof.gov.my.
1: மடானி உங்களுக்காக.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: பொண்ணு. ரைட்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: பிரேமா பேசுறேன், ரவாங்ல இருந்து.
0: பிரேமா, போட்டி எங்கத்துக்கு போயிடலாமா?
2: கஷ்டமாச்சே.
0: வா, சுலபமா தான் இருக்கும். ஏ வேணுமா பி வேணுமா?
2: ஏ
0: வா. நல்லவேளை நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சுலபமான வசனம் தான். சந்திரமுகி உதலவா, நன்னு உதலவா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல நீங்க சந்திரமுகியா மாறிட்டு வந்திருக்கீங்க.
2: அப்படியா?
0: நட்பா பேச சொன்னா பயமுறுத்துறீங்க. ஆமாவா, நீங்க பயத்துல பேசுற மாதிரி இல்ல, நாங்க தான் பயந்த மாதிரி இருக்கு. நல்ல முயற்சி பிரேமா, ரொம்ப நன்றி முயற்சி பண்ணதுக்கு. இப்போ என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம் சொல்லுங்க.
2: இன்னைக்கு எங்க ஹம்சவனிய பேத்தி, அவங்க 6 வயசு பர்த்டே அவங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஆவரா 10 க்கு 10, அது ரொம்ப, அவங்க ரொம்ப டான்ஸ் ஆடுவாங்க.
0: ஓ சரி, இப்ப நாங்க அதை ஒளி பரப்புறோம். அவங்களை அந்த பக்கமா ஆட சொல்லுங்க நல்லா. தொடர்ந்து நீங்களும் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சந்தோஷமா வசனத்தை பேசிடுறீங்களா?
1: முன்னாடி வரக்குள்ள ஒரு அழகான லைஃப், வந்து நமக்குன்னு ஒரு லைஃப்,
0: அப்போ அந்த லைஃப்ன்ற வார்த்தை மட்டும்தான் உங்க மனசுல பதிஞ்சிருக்கு, மத்த எந்த வசனமும் வரல, அப்படிதானே? நீங்க இப்ப பேசி முடிச்சிட்ட உடனே உடனே அந்த படத்தை எடுத்து பாக்குறீங்க, அந்த வசனத்தை சமந்த அப்படி
1: பேசியிருந்தாங்கன்னு.
0: சரி, யாருக்காக பாட்டு கேட்கலாம் நினைச்சீங்க?
1: பாட்டு
0: கேக்கணுமா? தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. 0322825736 7 6 8

0: உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குங்க. நிறையவே இருக்கு, ஏன்னா இன்றைக்கு நிறைய அழைப்புகள் வந்தது, இப்ப கூட அழைப்புகள் வந்துட்டேதான் இருக்கு. கவலைப்படாதீங்க, ஒவ்வொரு நாளுமே இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில அழைத்து பேசுற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க அப்படியே வழங்கிக்கிட்டேதான் இருக்க போறோம். நாளைக்கும் நீங்க அழைக்கலாங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக திரேசா வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருக்க மறக்காதீங்க. மீண்டும் நாளைக்கு இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு பத்திரமா போங்க.
1: ஒரு ஆணு ஒரு பெண்ணு மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி, பட்சே ஞான் ஒமினே ஞான் சேட்டே மாறி.

0: மியூசிஷியன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
0: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
0: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: அவங்க
0: செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: பணி ஓய்வு நிதி வாரிய விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. தென் தாய்லாந்து மலேசியாவுக்கான செயல் அணியியல் நுழைவாயிலாக பினாங்கு விளங்குகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பணி ஓய்வு நிதி வாரியம் KWAP இ ஃபிஷரி நிறுவனத்தில் மேற்கொண்ட முதலீடு தொடர்பாக ஊழல் அல்லது முறைகேடு ஏதேனும் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டால் இதில் அரசாங்கம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இவ்விவகாரம் குறித்த உண்மையை கண்டறியும் நோக்கில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM முழு முதலீட்டு செயல்முறையையும் ஆய்வு செய்ய வேண்டியுள்ளது என்று நிதியமைச்சருமான அவர் கூறினார். டத்தோஸ்ரீ அன்வார் KWAP நிர்வாகத்தை சந்தித்து விசாரணை முழுவதும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார். மேலவையின் துணைத் தலைவராக இரண்டாம் தவணைக்கு செனட்டர் டாக்டர் நூர் ஜஸ்லான் முகமது மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இன்று மேலவையில் கேள்வி பதில் அங்கத்திற்கு முன்னதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சார்பாக உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜம்ரி அப்துல் கதீர் அந்த பதவிக்கான நியமன கடிதத்தை சமர்ப்பித்தார். முன்னதாக டாக்டர் நூர் ஜஸ்லானும் முசோடா அஹமட்டும் இரண்டாவது முறையாக மேலவை உறுப்பினராக மீண்டும் நியமிக்கப்பட்டு மேலவைத் தலைவர் டாக்டர் அவாங் பேமி அவாங் அலிபாசா முன்னிலையில் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இவ்வேளை இரண்டாம் தவணைக்கான மேலவையின் துணைத் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் நூர் ஜஸ்லான் முகமதுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டுள்ளார். அத்துடன் மேலவை உறுப்பினர்களாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் நூர் ஜஸ்லானுக்கும் முசோடா அஹமட்டுக்கும் வாழ்த்தினை பகிர்ந்து கொண்டார். நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வ பதில் அங்கத்தின் போது டாக்டர் ஸ்ரீ அன்வார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தென் தாய்லாந்துக்கும் மலேசியாவுக்கும் இடையே கொள்கலன்கள் மற்றும் சரக்குகளின் செயல் அணியியலை கையாள்வதன் மூலம் அப்பகுதிக்கான முக்கிய சரக்கு கையாளும் நுழைவாயிலாக பினாங்கு துறைமுகம் தொடர்ந்து விளங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லோக் தெரிவித்துள்ளார். அந்த துறைமுகம் தற்போது தெற்கு தாய்லாந்திற்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் பெருமளவிலான கொள்கலன்களை கையாள்வதன் மூலம் வட்டார சரக்கு போக்குவரத்து மையமாக தனது பங்கை வலுப்படுத்துவதாக அவர் கூறினார். இவ்வேளை எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் சரக்கு செயலணிவியல்களை வலுப்படுத்த மலேசியா தாய்லாந்து எல்லை மற்றும் பினாங்கில் உள்ள துறைமுகங்களின் பயன்பாடு குறித்து விவாதிக்குமாறு போக்குவரத்து அமைச்சிடம் டாக்டர் ஸ்ரீ அன்வார் அண்மையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தாய்லாந்து சக அனுதின் சான் விராக்குல் மலேசியாவிற்கு மேற்கொண்ட பயணத்தின்போது துறைமுக பயன்பாடு உள்ளிட்ட போக்குவரத்து தொடர்பான அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இவ்வாண்டு ஜூன் வரை நகரிசமிலானில் உள்ள குறைந்தது 1500 தொழில் முனைவோருக்கு 36 பில்லியன் ரிங்கின் நிதியுதவியை தகுன் நேஷனல் நிறுவனம் வழங்கியுள்ளது. தேசிய அளவில் அதே காலகட்டத்தில் 25,600 தொழில் முனைவோருக்கு 540 மில்லியன் ரிங்கின் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார். தகுன் நிறுவனம் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டதிலிருந்து உள்ளூர் தொழில் முனைவோரின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு சிற்றரசில் ஹம்ரியா துறைமுகத்தில் சிக்கியிருந்த MV பர்கட்வா கப்பலைச் சேர்ந்த மலேசியர்கள் எண்ணர் பாதுகாப்பாக தாயகம் திரும்பியுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்கள் காலை 9 மணிக்கு கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தை வந்தடைந்ததாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் துபாயில் உள்ள மலேசிய தூதரகம் மற்றும் மலேசிய கடல்சார் துறை அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக விஸ்மா புத்ரா கூறியது. அவர்கள் பாதுகாப்பாக திரும்புவதற்கு உதவிய ஐக்கிய அரபு சிற்றரசின் அரசாங்கத்திற்கு மலேசியா நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது. நகரிசு மிலான் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது அதன் சொத்துக்களுக்கு இழப்பை ஏற்படுத்தியது தொடர்பில் மாநில அரசு மலேசிய காவற்படை இரு விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. தேர்தலுக்கான பரப்புரை தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 3 புகார்களை தமது தரப்பு பெற்றுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டத்து அஸ்வனி அஹமத் தெரிவித்தார். அவற்றில் 2 புகார்கள் தேர்தலின் விதிமீறல்களை உட்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் ஜெலுபு கொல கிளாவாங்கில் நிகழ்ந்தது. தேர்தல் பரப்புரை பொருள்கள் குறிப்பாக கட்சியின் கொடிகளும் பதாகைகளும் கால்வாயில் வீசப்பட்டதை காவல்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நாட்டில் தொற்றா நோய்களை அதிகரிக்கும் சீனிக்கு எதிரான போர் போரோன் சுகர்.
2: தங்கள் தயாரிப்புகளில் சீனி அளவை குறைக்கும் நிறுவனங்களுக்கு ஹெல்தி சாய்ஸ் என்ற அங்கீகாரம்.
1: அரசாங்க ஏற்பாட்டிலான அனைத்து நிகழ்ச்சிகளிலும் வழங்கப்படும் பானங்களில் சீனியின் அளவு 50 விழுக்காட்டிற்கு குறைப்பு.
2: 2024-2030 மலேசிய மக்கள் மத்தியில் சீனியை குறைக்கும் வியூக திட்டம்.
1: சீனியை குறைத்து சீரான உடல்நலம் பேணுவோம்.
0: மேற்காசிய மோதலில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் பகடையாக பயன்படுத்துவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகின் எதிரியான பகடையாக அந்த நீரிணையை பயன்படுத்த அந்நாட்டிலுள்ள சிலர் எண்ணம் கொண்டுள்ளது தெளிவாக புலப்படுவதாக அவர் சொன்னார். ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள பிலிப்பீன்ஸுக்கு பயணம் மேற்கொள்ளும் முன் ரூபியோ செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். இந்நிலையில் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தினை பாதுகாக்க அமெரிக்கா தம்மால் இயன்ற அனைத்தையும் மேற்கொள்ளும் என்றார் அவர். ஆனால் அதற்கு இதர நாடுகள் துணை நிற்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே ஆசியான் மாநாட்டினூடே மார்கோ ரூபியோ தமது சீன சகா வாங் யி, ரஷ்ய சகா செர்கே லவ்ரோவுடன் நேரடி சந்திப்பினை நடத்த தயாராக உள்ளதாக செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்படும் விவகாரங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள இயலாது, அவை அனைத்தும் நுட்பமான விவகாரங்கள் என்றார் அவர். வட்டார பதற்றங்களுக்கு மத்தியில் ரூபியோ பிலிப்பீன்ஸுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். இவ்வட்டார நாடுகள் இணைந்து செயல்படுவதற்கான முதன்மை வழியாக ஆசியான் விளங்குவதை ரூபியோ சுட்டிக்காட்டினார். மாஸ்கோவை நள்ளிரவில் 400 மேற்பட்ட திருகூர்திகள் தாக்கியதாக அந்நகர் ஆளுநர் செர்கே சோபியானின் தெரிவித்தார். இரவு 8:30 மணி தொடங்கி அதிகாலை 5 வரை அந்த திருகூர்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அவற்றில் 85 திருகூர்திகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அண்மைய சில மாதங்களாக ரஷ்யாவை நோக்கி யுக்ரைன் தாக்குதல்களை வலுப்படுத்தியுள்ளது. இதில் 6 காயமடைந்துள்ளனர். விளையாட்டு சுக்மா. அடுத்த மாதம் 15 நாள் தொடங்கி 24 வரை ஸ்லாங்கூரில் நடைபெறும் 22 சுக்மா போட்டியில் முதல் 3 இடங்களை பிடிக்க ஜொஹூர் அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. விளையாட்டாளர்களின் தயார் நிலை, கடும் பயிற்சி, 20 சுக்மா போட்டியில் அடைந்த வெற்றியை மீண்டும் உயிர்ப்பித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஹைரி மாட்சா தெரிவித்தார். இம்முறை ஜொஹூர் 686 போட்டியாளர்களை களமிறக்கும். இவ்வேளை விளையாட்டாளர்களின் மேம்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் முனைப்பில் அனைத்து விளையாட்டு வசதிகளும் நல்முறையில் இருப்பதை உறுதி செய்யும் கடப்பாட்டினை மாநில அரசு கொண்டுள்ளது என முகமது ஹைரி சொன்னார். நிறைவாக உலக கிண்ண காட்பந்து. 2 முறையாக கிண்ணத்தை வெல்வதற்கு ஸ்பெயின் அணியின் தற்காப்பு அரணின் பலமே காரணம் என அதன் தற்காப்பு ஆட்டக்காரர் மார்க் குகரேயா குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆட்டக்காரரின் தற்காப்பு தாக்குதல் திறனும் அணியின் குழு ஒத்துழைப்பும் அர்ஜென்டினாவை வெல்ல துணை புரிந்தது என்றார் அவர். இதுவரை நடைபெற்ற 8 ஆட்டங்களில் ஒரே முறை மட்டுமே கோலின்றி ஆட்டத்தை லருஷா நிறைவு செய்தது. இது கிண்ணத்தை வென்ற அணியின் மிகச்சிறந்த தற்காப்பு சாதனையாக அமைந்துள்ளது. பணி ஓய்வு நிதி வாரிய விவகாரத்தில் விட்டுக் கொடுக்கும் போக்கு கடைபிடிக்கப்படாது. தென் தாய்லாந்து மலேசியாவுக்கான செயல் அணியல் நுழைவாயிலாக பினாங்கு விளங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி வளபத்தின் அனுபவம். வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, திங்கட்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றேன். உங்கள் நன்றி சாலசாரு. ஜூலை 20 நாள் இன்று விடுந்திருக்கும் இன்றைய நாள் நமக்கான ஒரு நாள்ல அழகழகான விஷயங்களை கொடுக்கணும். அதுவும் இப்போ இந்த பக்கம் வந்து பயங்கரமான மழையாக இருக்கின்றது. மழைக்கு மத்தியில நீங்க வெளியே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாத்துக்கோங்க, திட்டமிட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களோடு நாங்கள், எங்களோடு நீங்கள். இது இசையும் இசையும் உலக கிண்ட கார்பந்தாட்ட போட்டியின் காய்ச்சல் ஒரு வழியாக நிறைவடைந்து விட்டது. நாம் தேடிக்கொண்டிருந்த சாம்பியன் ஸ்பெயின் அணியினர் 2 முறை வெற்றிகரமாக கைப்பற்றிருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசலாம், இணைந்திருங்கள்.

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
5: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
6: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
5: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
6: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
1: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
1: எப்ப வரும், எப்ப வரும்னு கேக்குறாங்க.
3: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
1: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா, எப்ப வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
1: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

பத்மா இணைந்து கொண்டு வந்த உள்ளூர் பாடல் தான் அது. இசையமிசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நம்முடைய நாட்டின் பொருளாதாரம் நன்மதிக்குமாயின் எஸ்டிஆர் ரொக்க உதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான சாரா உதவி திட்டம், இந்த இரண்டு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிதியை அதிகரிக்க வந்து அரசாங்கம் இப்போ தீவிரமாக யோசித்து வருகின்றதுன்னு பிரதமர் ஸ்ரீ அம்ரான் இப்ராஹிம் வந்து தெரிவித்திருக்கின்றார். இதிலேயே நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்கள், ஏன்னா இப்போ பருவநிலை நமக்கு தெரியுது இல்லையா, திடீர்னு மழை வருது அப்புறம் வெயில், இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து முக்கிய பங்காற்றும் பிரேலா தொண்டுளிய படையினரின் நலனை காக்கும் வகையில் கூட இந்த ஆண்டு 3 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் பிரதமர் உறுதியை அளித்திருக்கின்றார். இவ்வாறிற்கான வரவு செலவு திட்டம் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படும். எனவே இது போன்ற விஷயங்கள்லாம் தற்போது அரசாங்கம் பரிசீலித்து வருகின்றது. குறிப்பாக மக்களுடைய சுமையை குறைப்பதற்கான திட்டங்களுடைய அந்த நிதி ஒதுக்கீடை இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு அதுக்கான ஒரு முறைகளை தான் இருக்கு.

0: மடானி உங்களுக்காக.
1: பகத் மடானி திட்டம் மூலம் 25,000 பேர் வரை பயன்பெற அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது. அரசு சார்பு நிறுவனங்கள், அரசு சார்பு முதலீட்டு நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றை இணைத்து ஆற்றலை மேம்படுத்தும் தேசிய முனைப்பு இது. மேலதிக விவரங்களை பெற www.mof.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

இசைமிசை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, உலக கிண கார்பந்து போட்டி சாம்பியன் ஸ்பெயின், 16 ஆண்டுகளுக்கு பிறகு புகழின் உச்சியில் ஸ்பெயின். அதாவது பந்து கட்டுப்பாடு, கடின உழைப்பு, குழுவோட ஒற்றுமை இருந்த இந்த மூன்று விஷயங்களும் மிக சரியா கையாண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்றத நமக்காக காட்டியிருக்காங்க. இதை பற்றி கூட நீங்க அழைத்து சொல்லலாம். ஏன்னா இந்த முறை 2026 உலக கிண கார்பந்து போட்டி உங்களுக்காக அதிகாரப்படியாக மிக வெற்றிகரமாக வழங்கியது ஆர்டிஎம். இது குறித்து கூட தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் வந்து நிறைய விஷயங்களை வந்து செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இனி வரும் எதிர்காலங்களில் அடுத்தடுத்த பெரிய விளையாட்டுப் போட்டிகளை கூட உங்களுக்காக நேரலையாக கொண்டு வரது ஆர்டிஎம் தயாராக இருக்கின்றது. இதற்கிடையில் அழைத்து சொல்லுங்க, உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா இந்த இறுதி ஆட்டம், எப்படி இருந்தது? இந்த பக்கம் புரியுது, எல்லாம் புரியுது, அழைத்து கூட பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? வீடியோ வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வேலைக்கு போகலையானு தெரியல, அழைத்து சொன்னதான் தெரியும். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு

0: நாட்கள் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா?
2: உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
2: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய 6 பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் தைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசேதும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
6: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: என்ன கேக்குறாங்க?
6: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
7: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
6: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
7: கண்ணா எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
6: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
0: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
0: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: அவங்க
0: செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, வழக்கமா நமக்கு தெரியும், பொதுவாக எங்கு சென்றாலுமே வந்து இந்த தூய்மையை பேணி காத்தல் அவசியமான ஒன்று. இது வழக்கமா ஏதாவது பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகள் அல்லது திருவிழா கொண்டாட்டம் வந்துவிட்ட பிறகு அந்த இடத்தை சுத்தம் செய்கின்ற தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நமக்கு தெரியும். அந்த மாதிரி உலக திருவிழா கார்பந்தாட்ட திருவிழா நேற்று டாத்தரன் முரடேக்காவில் இறுதி ஆட்டம் நடைபெற்றது, நம்ம எல்லாரும் பார்த்தோம், கொண்டாடணும், அதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. அது முடிந்துவிட்ட பிறகு இன்று காலை அந்த பக்கமா அந்த திடலை பார்க்கும்போது அவ்வளவு குப்பைகளை சேகரித்து தூய்மைப்படுத்திருக்கிறாங்க. இது அடிப்படையில் எப்பவுமே நம்ம ஜப்பான் அணியினரை பார்க்கும்போது இந்த கார்பந்தாட்டம் முடிந்துவிட்ட பிறகு அவங்க எல்லாம் களத்தில் இறங்கி ஒட்டுமொத்தமாக அந்த இடத்தை தூய்மைப்படுத்திக்கிட்டு சுத்தப்படுத்திட்டு தான் கிளம்புவாங்க. அப்போது நம்ம எங்கே போனாலும் இது நம் நாடு, இந்த ஆண்டு 2026 நம் நாட்டிற்கு வருகை புரிவதற்கான ஆண்டு, அதனால இந்த குப்பைகளை கண்ட இடத்துல போடாமல் அப்படி ஒரு வேளை வந்து சரி குதிகளை கொண்டாட்டத்தில் குப்பைகளெல்லாம் அங்கங்கே தூக்கி எறிகிற மாதிரி இருந்தால் முடிந்துவிட்ட பிறகு அதை தூய்மைப்படுத்தி சுத்தமாக வைத்துவிட்டு போனால் இவ்வளோ அழகா இருக்கும். நேற்று மறந்தாச்சு, இனி இந்த மாதிரி நடக்கும் போது அது பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்முடைய குப்பைகள், நாம் போட்ட குப்பைகளை அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சுத்தப்படுத்துறாங்க. அது அவர்களுடைய வேலையாக இருந்தாலுமே கூட இதெல்லாம் அனாவசியமாக கூடுதலாக நாம அவங்களுக்கு சுமைகளை கொடுக்கறோம். நாம போட்ட குப்பையை நாம தான் எடுக்கணும், அதுதான் முறையும் கூட. அதனால பொது நிகழ்ச்சிகள், கொண்டாட்டம், திருவிழா இப்படி பொது இடங்களுக்கு போகும்போது அது போகும்போது எப்படி அழகா சுத்தமா தூய்மையா இருந்ததோ அங்கிருந்து நாம வரும்போது அப்படிதான் இருக்கணும், அதுதான் நியாயமும் கூட. ஒரு அன்பான நினைவு. Thank you.

0: அப்பே இருக்கா இல்லையா?
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
0: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
0: அது என்ன, சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
0: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
0: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
0: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. இனி மின்னல் ஃபேமில் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம். தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்ங்க.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கலப்படம் நிகழ்ச்சி இனி மின்னல் எஃப்எம்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:15 கேட்கலாங்க.
1: கலைஞர்களை கொண்டாடும் கலப்படம். நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவின் கொள்கை தொடர்ச்சி உட்பட முன்னேற்றத்தின் முதுகெலும்பாக அரசாங்க பணியாளர்கள் விளங்குகின்றனர். ஆகையால் ஒரு நாட்டின் வலிமையானது நேர்மை, உயர்நெறி உள்ளிட்ட பொதுச்சேவையின் அர்ப்பணிப்புகளால் ஆதரிக்கப்பட வேண்டும் என பிரதமர் இடதுஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2015 தொடங்கி கட்டி முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கும் பினாங்கு சுங்கை பக்கப் தமிழ் பள்ளியின் கட்டட நிர்மாணிப்பு 2027 நான்காம் காலாண்டில் நிறைவடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன் செயலாக்க நிறுவனமாக தேசிய டிடே அறவாரியத்தை 12 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட அதிகபட்ச நிதியுதவியை பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகரித்துள்ளதை கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடி சுட்டிக்காட்டினார். மேற்காசியாவில் புவிசார் அரசியல் மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து மக்களின் நலனை பாதுகாக்கவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நீடித்திருப்பதை உறுதி செய்யவும் அரசு தக்க நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளது. ஜூலை 8 தொடங்கி எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதை பொருளாதார துணை அமைச்சர் டத்து முகமது ஷனர் அப்துல்லா சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் பதவி விலக கோரி இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி இயக்கத்தின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் தலைநகர் புதுடெல்லியில் திரண்டனர். இந்த போராட்டத்தை நடத்த காவல்துறை மறுப்பு தெரிவித்தனர். பல மாதங்களாக செயல்பட்டு வரும் இந்த இயக்கமும் போராட்டமும் பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவிக்காலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. கருங்கடல் வழியாக எண்ணெயை ஏற்றிச் செல்லும் பொதுமக்கள் கப்பல்கள் மீதான திருகுர்தி தாக்குதல்களை கஜஸ்தான் கண்டித்துள்ளது. இத்தாக்குதல்களை தனது பொருளாதார நலன்களின் மீதான ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கை என்று பன்னாட்டு உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை சீர்குலைக்கும் திட்டமிட்ட முயற்சி என்றும் வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு காட்பந்து. மொரோக்கோ பயிற்றுநர் பர்டூ ஜக்கியை தேசிய அணியின் புதிய தலைமை பயிற்றுநராக ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் ஜோர்டான் காட்பந்து கூட்டமைப்பு நியமித்துள்ளது. 2026 உலகக்கிண்ண காட்பந்தாட்டத்தின் முதல் சுற்றிலேயே ஜோர்டான் அணி வெளியேறியதைத் தொடர்ந்து பதவி விலகிய தனது சக நாட்டவரான ஜமால் சிலாமிக்கு பதிலாக ஜக்கி நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி வளபத்தின் அனுபவம். வணக்கம்.

0: மனுஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: கதை பொம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதை பொம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
2: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
3: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
6: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
7: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள், இதயத்தோடு பேசும் குரல்கள்,
6: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீயேன் மயங்குகிறாய்.
7: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
5: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
7: நினைத்தாலே இனிக்கும்.
5: ரசிங்க, இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: என் பேர் சின்னசாமி. நான் போத்தத்திங்கி ஜெயபிரதன் அழிச்சேன்.
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து ரோஜா மலரை பாடல விரும்பி கேட்கறாங்க. திருமணத்துக்கு முன்பு இளையரா இருக்கும் போது இந்த பாடலுக்கு வந்து நான் பெண் வேடம் போட்டு மேடையில் ஆடினேங்க ஒரு கலை நிகழ்ச்சியில.
1: ஓ அப்படியா?
0: நானும் என் நண்பரும் அவர் வந்து நான் வந்து பெண் வேடம் போட்டு இப்பாடலுக்கு அபிநயம் படிச்சேங்க மேடையில.
1: ஓ, அந்த நினைவு இன்னும் உங்களுடைய மனதுல பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சா?
0: ஆமாங்க, அந்த பாட்டு கேட்கும் போது அந்த ஞாபகம் இன்னும் வருங்க.
1: ஓ சரிங்கய்யா, சரிங்க, உங்களுக்காக அந்த பாடல் கேளுங்க.
0: ஓகே, நன்றிங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி.

0: மான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் எஃப்எம்
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
3: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும்.
4: தமிழுக்கு மனம் என்று பேர்.
3: இலக்கியம் பேசுவோம்.
1: அமுதே தமிழே.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

0: எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: மேலத்து மேலத்து மெல்லத்தச்சு மாமா முந்தாளம் என்ன சரிதானா முந்தாளம் என்ன சரிதானா.
1: வணக்கம் தெரேசா.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கணும்னு ஆசையா இருக்கு?
1: சிரித்து வாழ வேண்டும். அன்னைக்கு ஜானகி அம்மனே எந்த நாளும் அப்ப கேட்க முடியல, இன்னைக்கு அவங்க நினைவா கேக்குறேன். அப்ப அவங்க ரொம்ப அமைதியா படிப்பாங்க. அப்ப ரொம்ப அன்னைக்கோட பார்த்த பேட்டியில அவங்க இப்பெல்லாம்தான் பேசினாங்க. ரொம்ப பிடிக்கும்.
2: இந்த பாடல் என்ன பிடிக்கும்?
1: இந்த பாடல எம்ஜிஆர் தான் படிப்பாங்களே. அப்பனாலும் அவங்க அந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு.
2: இன்றைக்கு கேட்கலாம்னு ஆசையா இருக்கா?
1: நம்ம ரெண்டு பேரும் கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம்.
2: இருவர் வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
1: எல்லாரும் கேட்கலாம்.
2: நன்றி நன்றிமா.

விளையாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூர்

ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம். உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
2: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
3: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
2: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
2: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: எங்களுக்கு தெரியுங்க நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சில தருணங்கள் நீங்க நினைப்பீங்க தானே, எங்களுக்கு சிரிக்க தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு எப்படி இருப்பாங்க, உருன்னு இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க சிரிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா இருப்பீங்க. இன்றைய நாள் சிரிச்சிங்களா இல்லையா, இன்னும் இல்லையா, மறந்துட்டீங்க வேலை அப்படின்னு சொல்லுங்க, அதெல்லாம் கூடாது. இப்போ இந்த நிகழ்ச்சி நீங்க இங்க இருந்து கேட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சம் சிரிங்க பாப்போம், எங்க அழகா சிரிங்க பாப்போம்.
1: அழகு மலர் கை

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். யத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: ஜெயராஜ். ஐயா உங்களுக்கு என்ன பாடல்?
1: நான் தேடும் போது.
0: நான் தேடும் போது. நீங்க தேடிட்டு இருக்கிற பாடல நாங்க தேடி மிக சரியா ஒளிபரப்புறோமான்னு கேக்கலாமா?
1: ஓகே மேடம், ரொம்ப நன்றி.
0: நன்றி ஐயா.

இந்தளவில் இசையும் இசையும் தொகுப்பில் பழம் பாடல்கள் தொகுப்பு நிறைவடைகின்றது. நிறைவு பாடல் கேட்கும் போது பி பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சௌந்தரராஜன் இணைந்து கொண்டு வந்திருக்காங்க. சில நேரங்களில் இந்த கேள்வி, இந்த பதில், இது நமக்கே கொடுத்தா மட்டும்தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக எழுதி கொடுத்திருக்காங்க. கேளுங்க, உங்களுக்கு நீங்க யாரு எப்படின்னு.

0: கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.ninnal@gmail.com தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா, அதுக்குதான் தேக்கத்தை வடிச்சு டைப் பண்ணுங்க.
1: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: என்ன கேக்குறாங்க?
1: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
2: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
1: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
2: கண்ணா எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நான் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
1: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மேற்கத்திய நாடுகளின் மேம்பாட்டு வளர்ச்சி மாதிரி உட்பட அதன் மொழி பண்பாட்டு முறைகளே சிறந்தவை எனும் காலனித்துவ சிந்தனையிலிருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டும் என பிரதமர் இடதுஸ்ரி அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மலேசியர்கள் சுய மதிப்பீடுகள், சுய அடையாளத்தின் அடிப்படையில் நாட்டை உருவாக்குவதன் மூலம் சுதந்திரத்திற்கு உண்மையான வடிவம் கொடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். தொடர்பு அமைச்சின் 2026 2030 வியூக திட்டத்தை அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடீல் இன்று அறிமுகப்படுத்தினார். இது 13வது மலேசிய திட்டம் உள்ளிட்ட மலேசிய மடானி பேரவாவிற்கு ஏற்பவும் அமைச்சின் கொள்கைகள் வியூகம் திட்டங்களின் செயலாக்கத்திற்கு வழிகாட்டியாக அமையும் எனவும் அவர் குறிப்பிட்டார். குற்றச் செயல்களுக்காக பயன்படுத்தப்படும் பல்வேறு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தொழில்நுட்ப பயன்பாடு, உளவு கண்காணிப்பு, காவச்சுற்று பணிகளை உள்ளடக்கிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மலேசிய சிறைச்சாலைத்துறை வலுப்படுத்தவுள்ளது. அண்மையில் மலாக்காவில் உள்ள சுங்கை உடாங் சிறை வளாகத்திற்குள் ட்ரோனை பயன்படுத்தி தடை செய்யப்பட்ட பொருள்களை கடத்த முயன்ற சம்பவத்தை அத்துறை வெற்றிகரமாக முறியடித்ததை தொடர்ந்து இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் வான் தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதையடுத்து வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக AFP தெரிவித்தது. எச்சரிக்கை ஒலியை தொடர்ந்து மக்களும் குடியிருப்பாளர்களும் அமைதி காக்கும்படியும் அருகிலுள்ள பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டதாக அந்த வளைகுடா நாட்டின் உள்துறை அமைச்சர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில், ஈரான் துறைமுக நகர் பூஷேரில் உள்ள பல பகுதிகள் மீது அமெரிக்கா இன்று தாக்குதல் நடத்தியது. இது அந்நாட்டின் பொது அணுமின் நிலையம் அமைந்திருக்கும் பகுதியாகும். அந்த பகுதி ஆளுநர் முகமது முசாவரி இதனை உறுதி செய்தார். கயானா கடல் பகுதியில் 100 மேற்பட்டோரை ஏற்றிச் சென்ற பாழடைந்த ஃபேரி ஒன்று நீரில் மூழ்கியது. இதனையடுத்து உடனடி நடவடிக்கையை தொடங்கிய மீட்புக் குழுவினர் இதுவரை 67 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். தென் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கயானாவிலிருந்து 133 பேர் தலைநகர் ஜார்ஜ் டவுனிலிருந்து கைத்துமா துறைமுகம் நோக்கி பயணித்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்குமான் புல்லங்களை நன்றிங்க. இங்க இருந்தாலும் உங்களோட நாங்கள் எங்களோடு நீங்கள் சரி வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன். அது சரி, அப்பா ராத்திரி பத்து மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு. யாரோ இரவு ஏழு மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லைன்னு சொன்னாங்க போல. அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன். சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது. நாளைக்கு பாத்துக்கறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நாள இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: ஏய், இப்படிக்கு என்னலப்பா?
2: அது

0: இங்க ஞானம்மா பேசுறேங்க.
1: சொல்லுங்கம்மா, யாருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: எங்க அக்கா மகளுக்கு 50 வயசு, அவங்களுக்கு பிறந்த நாள். அவங்க அம்மா பேரு சந்தனமேரி, அவங்க தங்கச்சி பேரு எனி ஏஞ்சலின், அவங்க அப்பா பேரு மைக்கேல். அவங்க சித்தி பேசுறேன் நானு.
1: சித்தி, அவங்களுக்காக வாழ்த்து சொன்னாங்க. இந்த மாதிரி வாழ்த்தை நீங்களும் அழைத்து தாராளமாக எங்களோடு இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: இதுதான்டா உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.
1: காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
2: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒளிவீங்க?
1: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
3: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
2: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
1: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
2: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
1: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு?
1: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
4: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
5: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
6: என்ன கேக்குறாங்க?
5: எப்போ வரும் எப்போ வரும்னு கேக்குறாங்க.
6: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
5: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
6: கண்ணா, எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
5: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: சொல்லுங்க ஜெயா, யாருக்கு நீங்க வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: என்னுடைய அக்கா மகன், 43 வயசு.
0: இன்றைக்கு
1: அவருக்கு எங்களுடைய இணைய பிறந்த நாள் வாழ்த்துக்கு. இவர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாய்னு சொல்லலாம்.
0: ஏன்னா
1: அவங்க அப்பா அம்மா வந்து அவருக்கு 1 வயசு 8 மாசமா இருக்கும் போது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அவர் வந்து என் கூட கொஞ்ச நாள் வளர்ந்தாரு. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறப்பாடு அவங்க பாட்டி கூட வளர்ந்தாரு.
0: இப்ப என்ன செய்துட்டு இருக்காங்க?
1: இப்போ வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்கான்.
0: ஓ அப்படியா. அவருடைய வாழ்க்கையில தொடர்ந்து எல்லா ஆசைகளும் மகிழ்ச்சியா என்றென்றைக்கும் வாழ்றதுக்கு எங்களுடைய வாழ்த்து. சரியா?
1: ரொம்ப நன்றிமா.
0: நன்றிமா.
1: நன்றிமா.
2: மகன் சரவணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுமா. அவர் பார்த்தேன், பிள்ளைங்களை இருக்காரு, அவருக்கு வாழ்த்து சொல்றோமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க.
2: அம்மா அப்பா துரை ராஜே, அக்கா மாமா சிவபான சசிகலா, ரியான் பிரியா, வாணி ஜேசன். அவர் நல்லா இன்னும் நல்லா நீண்ட காலம் நல்லா ஆயில.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
1: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: என்ன கேக்குறாங்க?
1: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
3: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
1: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: கண்ணா, எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
1: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم. நேர்களே, இந்த வாரம் 97வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கதிர் என்ற அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம். அதில் 5 வசனங்கள் இருக்கிறது. இந்த அத்தியாயம் மக்காவிலே இறக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் 115 எழுத்துகள் இருக்கிறது. இந்த அத்தியாயத்துடைய பெயரின் அர்த்தம் கண்ணியம் வாய்ந்த இரவு என்று அர்த்தம். முதல் வசனத்திலே அல்லாஹு சொல்கிறான், இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக மகத்துவம் வாய்ந்த ஒரு இரவிலே நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். வம அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பது நபியே உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்பொழுது இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த இரவிற்கு ஏன் கத்ர் என்ற பெயரை அல்லாஹ் வழங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். முதல் காரணம், மகத்துவம் வாய்ந்த இந்த இரவில் அல்லாஹுடைய நன்மை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இரண்டாவது காரணம், அல்லாஹுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருப்பதினால் மகத்துவம் வாய்ந்த இரவாக அது இருக்கிறது. மூன்றாவது காரணம், அல்லாஹுடைய மன்னிப்பு கேட்பவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த இரவு இருப்பதினால் அது மகத்துவம் வாய்ந்த இரவாக இருக்கிறது. நான்காவது, இறைவனுடைய மிக முக்கியமான வேதமாகிய குர்ஆன் இறங்கிய இரவாக இருப்பதினால் இது மகத்துவம் பொதிந்த இரவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ வஹபலி உம்மத்தி லைலத்தல் கத்ரி வலம் யுஅதாஹா மன் கான கப்லஹும். மகத்துவம் வாய்ந்த இந்த இரவை என்னுடைய சமுதாய மக்களுக்கு மட்டுமே அல்லாஹு கொடுத்திருக்கிறான், எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹு கொடுக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஐந்தாவது காரணம், அதிகமான அடிப்படையில் மறைத்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதினால் இந்த இரவு மகத்துவம் வாய்ந்த இரவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம லைலத்தல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி. எந்த மனிதர் மகத்துவம் வாய்ந்த இரவில் இறை நம்பிக்கையோடும் இஹ்லாஸோடும் உறுதியோடும் நன்மைகள் செய்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த மகத்துவம் வாய்ந்த இரவை அல்லாஹு தஆலா ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு கொடுத்தான் என்ற காரணத்தை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அந்த மனிதர் மிக நீண்ட காலம் இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 1000 வருடம் இதே போன்று நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள், இப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு இல்லையே என்று ஏக்கத்தோடு கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா, நீங்கள் 1000 வருடம் வாழாவிட்டாலும் மகத்துவம் பொதிந்த இந்த லைலத்துல் கத்ரை தருகிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா, இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்ற வசனத்தை இறக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில சமயம் கவலைப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய சமுதாய மக்களின் வயது மிக குறைவாக இருக்கிறதே என்று அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கவலைக்கு மருந்தாக இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த இரவை அல்லாஹு கொடுத்திருக்கிறான். இந்த மகத்துவம் வாய்ந்த இரவில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கியதாக சொல்கிறான். குர்ஆன் என்பது மிகவும் உன்னதமான அல்லாஹுடைய வேதம். இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹுவை நினைவு கூற முடிகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்ல திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த நினைவு கூறக்கூடிய குர்ஆனை நாமே இறக்கிறோம், நாமே பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹு சொல்கிறான். கியாமத் நாள் வரை இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். இதில் எந்த ஒரு மாற்றமும் யாராலும் செய்ய முடியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். முதலாவது சிறப்பு, குர்ஆன் அழகான அடிப்படையில் பல விஷயங்களை மனிதனுக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாவது, குர்ஆன் மனிதர்களுடைய நாவில் மொழியப்படுவதற்கு மிக லேசாக இருக்கிறது. மூன்றாவது, யாராலும் இந்த குர்ஆனை மாற்ற முடியாது. நான்காவது, நல்லுபதேசங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவது, இறை நெருக்கத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆனை ஒரு சிறப்பான அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அதை இறக்கி வைத்திருக்கிறான். அதுவும் குறிப்பாக மகத்துவம் வாய்ந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான்.

0: நேர்களே, தஃப்ஸீர் ஹக்கானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அல்லாஹு தஆலா குர்ஆனை லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பதிவேட்டிலிருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய முதல் வானத்தின் பக்கம் இறக்கி வைத்திருந்தான். முதல் வானத்திலிருந்து 23 ஆண்டுகாலம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ் நாடினான். அப்படி நாடி முதல் வசனத்தை லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்திருக்கிறான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் அறிவிலிருந்து வருங்காலத்தில் நடைபெறும் விஷயங்கள் பதிவு செய்யப்பட்ட பதிவேட்டிற்குத்தான் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படும். சூரத்துல் கத்ருடைய 2வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி கேட்கிறான், வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பது நபியே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். ஒரு பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்ல நாடினால் இதுபோன்றுதான் ஒரு வாசகத்தை பயன்படுத்துவான். எப்படி, வமா அதராக்கமல் காரியா, இதயத்தை தட்டக்கூடிய விஷயம் எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வியை கேட்டுவிட்டு அல்லாஹு தாலா சொல்லுகிறான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல் ஃபிஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது, ஏறத்தாழ 83 வருடம் 4 மாதங்களை விட அது மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லித் தருகிறான். இப்பொழுது இந்த லைலத்துல் கத்ர் என்பது எந்த நாளில் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவின் நாளை மிக குறிப்பாக சொல்வதற்காக வேண்டி வந்தார்கள். அப்பொழுது ஃபதலாஹா ரஜுலானி, 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அந்த 2 மனிதர்கள் சண்டையிட்ட காரணத்தினால் லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எந்த இடத்திலே சண்டை நடைபெறுகிறதோ அங்கே அல்லாஹுடைய அபிவிருத்தி என்பது நீக்கப்பட்டுவிடும். அபிவிருத்தி நீக்கப்பட்ட காரணத்தினால்தான் லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவு அதனுடைய நேரம் தெரியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இப்படி மறக்கடிக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் ஒற்றைப்படையான, அதாவது ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பிற 21, 23, 25, 27, 29 இது போன்ற நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம், மன்கான முத்தஹர்ரியன் லைலத்தல் கத்ரி ஃபல்யத ஹர்ரிஹா லைலத்த சபையும் வைஷிரீன், நீங்கள் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை ரமலான் பிற 27 அன்று தேடிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிமில் இப்படி பதிவு செய்யப்பட்டாலும் குறிப்பாக எல்லா மனிதர்களும் லைலத்துல் கத்ருடைய இரவை ரமலானுடைய பிந்திய 10 ஒற்றைப்படையான நாட்களில் தேடுவதுதான் மிகச் சிறந்தது என்று எல்லா மார்க்க அறிஞர்களும் ஹதீஸ்களை வல்லுநர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த லைலத்துல் கத்ரை நாம் தேடி அடைந்து விட்டோம் என்றால் அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒரு மனிதர் நன்மை செய்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை ஒரு ஹதீஸை வைத்து நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் லைலத்துல் கத்ர் என்பதை அவர் அறிந்து கொண்டால் உடனே அந்த இரவில் அவர் நன்மையை செய்யட்டும். ஏனென்று சொன்னால் அந்த இரவில் அவர் நன்மை செய்தால் 1000 வருடம் நன்மை செய்த நன்மையை அவர் பெறுகிறார். அதாவது அந்த இரவிலே ஒருவர் ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் 1000 வருடம் சுபஹானல்லாஹ் என்று சொன்ன நன்மையை பெறுகிறார். அந்த இரவிலே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார் என்று சொன்னால் ஒரு வசனத்திற்கு எவ்வளவு நன்மை இருக்கிறதோ 1000 வருடம் அந்த வசனத்தை தொடர்ச்சியாக ஓதினால் என்ன நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா தருகிறான். அதே போன்று மகத்துவம் வாய்ந்த இந்த இரவில் ஒருவர் குற்றம் செய்து விட்டால் அதற்காக வேண்டி 1000 வருடங்கள் தவறு செய்த அந்த குற்றத்தையும் அவர் பெறுகிறார் என்பதையும் இந்த ஹதீஸுடைய விளக்கத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மகத்துவம் வாய்ந்த இந்த இரவை பற்றி மிக தெளிவாக சூரத்துல் கத்ருடைய ஆரம்ப 3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 3 வசனங்கள் தரக்கூடிய படிப்பினை, கத்ர் என்றாலே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தது, அந்த கண்ணியமான இரவை தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அந்த கண்ணியமான இரவை தேடி இறைவனுடைய அருளையும் மன்னிப்பையும் ரஹமத்தையும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். பாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இந்தளவில் இன்றைக்கான இசையும் இசையும் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. விடைபெறுகின்றேன் உங்கள் நான் த்ரேசா லசாரு. அடுத்து தீரா இசையில் மௌன ராகம். ஆமா, இன்றைக்கு என்ன சூழல் உங்களுக்காக காத்திருக்க போது? பதில் சொல்ல நீங்க தயாரா இருக்கீங்களா? அந்த சூழல்ல உள்ள கதாபாத்திரமா நீங்க மாறி நீங்க என்ன முடிவு எடுப்பீங்கன்னு யோசிச்சா மட்டும்தாங்க சூழலுக்கு ஏற்ற மிக சரியான தீர்வை உங்களால எடுக்க முடியும். தயாரா இருங்க. உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக எஸ் குமரன் காத்திருக்கின்றார். மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி 2026 அதிகாரப்படி RTM வழங்கியது. இன்னும் உலக தரம் வாய்ந்த விளையாட்டுகளை எல்லாம் வழங்குவதற்காக ஆயத்தமாகவும் இருக்கின்றது. ஸ்பெயின் அணிக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்து. அர்ஜென்டினா அணியினருக்கும் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளலாம். விமர்சனங்களையும் தாண்டி மெஸ்ஸி என்றுமே இந்த கார்பந்தாட்ட உலகில் ஒரு காட் தாங்க. அதை யாராலும் மறைக்கவும் மறுக்கவும் முடியாது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். இவ்வாண்டு மே மாதம் வரை நாட்டில் இணைய முறைகேடு தொடர்பில் 8014 குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. 2025 6140 குற்றச்சாட்டுகள் பதிவான வேளை இது கடந்த ஆண்டை காட்டிலும் அதிகம் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்தார். தொடர்பு அமைச்சு வழக்கமான ஊடக முறை உட்பட பல்வேறு அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளின் வழி நம்பகமான தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கடப்பாட்டை கொண்டிருக்கிறது. தகவல்கள் பெருகி வழியும் இன்றைய காலகட்டத்தில் ஊடக இடைவெளியை குறைப்பதற்கான அனைத்து முனைப்புகளையும் மேற்கொண்டு வருவதாக தொடர்பு அமைச்சர் டது ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். தலைநகர் டத்தாரன் மர்டேகாவில் 2026 உலகக்கிண்ண காட்பந்து போட்டி இறுதிச் சுற்று திரையீட்டுக்கு பின் அப்பகுதியில் கிடந்த குப்பைகளை கோலாலம்பூர் மாநகர மன்றம் டிவிகேஎல் பணியாளர்கள் உடனடியாக துப்புரவு செய்த நடவடிக்கையை கூட்டரசு பிரதேச பிரதமர் துறை அமைச்சர் ஹெனாயோ பாராட்டினார். அதேவேளை குப்பைகளை அகற்றுவதில் பொதுமக்களும் பொறுப்புணர்வுடன் செயல்படுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இந்தியாவில் முதன்மை தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஆர்ப்பாட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி அணிவகுத்துச் சென்ற வேளை கலக தடுப்பு படையினர் தடியடி நடத்தி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க முயன்றனர். வினாத்தாள் கசிவு, தொழில்நுட்ப கோளாறுகள் உள்ளிட்ட முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்ற மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதன் பதவி விலக வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேற்கு ஸ்பெயினில் உலகக்கிண்ண போட்டியின் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் செயற்கை நீரூற்று ஒன்றின் மீது ஏறியபோது அது இடிந்து விழுந்தது. இதில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்தான். மேலும் பலர் காயமடைந்தனர். 2010 பிறகு ஸ்பெயின் பெற்ற முதல் உலகக்கிண்ண வெற்றியை கொண்டாடுவதற்காக ஏராளமானோர் நீரூற்றின் மீது ஏறியபோது எடை தாங்காமல் அது விழுந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளையாட்டு. 2027 தென்கிழக்காசிய விளையாட்டுப் போட்டியின் காட்பந்து போட்டிகள் நடைபெறும் இடங்களில் ஒன்றாக திகழ ஜொஹூர் அதன் விளையாட்டு தங்கும் வசதிகளை மேம்படுத்த தொடங்கியுள்ளது. இதன் தொடர்பில் தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில ஆட்சிமன்ற உறுப்பினர் முகமது ஹைரி மர்ஷா தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசையில் சந்திக்கின்றோம். வணக்கம் நேர்களே, மாலை மணி 4:04. எப்படி போனது இன்றைய நாள்? கேட்க ஆசைதான், எப்படி போனது சொல்லுங்க, உண்மைக்குமே சொல்லுங்க, எப்படி விடிந்தது? ஏன்னா 4 மணிக்கு கேட்கிற கேள்வி இல்லைதான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு இன்னமும் அந்த காயம் ஆறாமல் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். எது எப்படியோ நமது வாழ்க்கையை இவ்வளவு காலம் அழகாக அலங்கரித்த ரொனால்டோ, நெய்மார், மெஸ்ஸி இவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றியை சொல்லிடுவோம். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் நெய்மார் ஒரு 14 ஆண்டுகள் இப்படி இருக்கலாம். அவர்களுடைய அந்த சத்தம், அவருடைய பெயர், இதெல்லாம் நம்மளுடைய ஜென்ஜி இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அவங்கள பற்றி இந்த 90s kids இருக்காங்க இல்லையா, இவர்களுக்கு தெரியும். ஆக நம்ம வாழ்க்கையை அலங்கரித்ததுக்கு அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி இன்றைய நிகழ்ச்சிக்கு கால் எடுத்து வைக்க வாங்க வாங்கன்னு உங்களை கூப்பிடுறேன். முதல் பாடல், இனிமையான பாடல், 80 ஆண்டுகளுக்கு செல்வோம் வாங்க.

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 29 19.

தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டா உடனே என்ன சொல்லுவீங்க? இந்த தம்பி இல்லை, பொதுவாக தம்பி தங்கை எல்லாத்தையும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பிறந்த பேரை சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் வேலை பார்க்குற ஊரை சொல்லுவீங்களா? சரி, எது எப்படியோ வெளியில் அடைமழை, இங்கே தலைநகர் முழுக்க ரொம்ப குளிர், ரொம்ப குளிர், அளவுக்கு அதிகமான குளிர். அதனால தான் நேர்களை எப்போதும் கூப்பிட்டு ஒரு வணக்கம் சொல்லுவாங்க. காணா எந்த குரலுமே எங்கள் அலுவலகத்தில் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, பேனா இருக்குல்ல, பேனா வைக்கிற இடம் காணாமல் போயிருதுங்க. பேனா வைப்பேன், பேனா காணாமல் போயிருது. அதே மாதிரி உங்களுடைய அலுவலகத்தில் இப்படி இருந்தால் சிசிடிவி தான் வந்து நம்ம பொருத்தணும்னு நினைக்கிறேன். யார் அந்த பேனாவை எப்போதுமே எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர்கள் அப்படி செய்கின்றார்கள். இருந்தாலும் கேட்டுட்டு எடுக்கிறது முறை இல்லையா? இப்பொழுது நேரம் மாலை மணி 4:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தீரா இசை. தீரா இசையில் அடுத்து மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா? என்ன செய்யலாம்? ரொம்ப கஷ்டமான கேள்வியெலாம் இல்லை. நேற்று எனக்கு ஒரு கனவு, தூங்கினேன், கனவு வந்துச்சு. கனவில் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஜானகியின் வாழ்க்கையை திரைப்படமாக எடுத்தார். திரைப்படமாக எடுத்தால் அவரின் அந்த கதாபாத்திரத்திற்கு யார் சரியாக இருப்பார்? இதை தான் இன்றைய சமூக ஊடகத்திலே நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இப்போ அழைத்து சொல்லுங்கள். அவ்வளவுதான், எஸ் ஜானகியின் கதாபாத்திரத்தை யாருக்கு கொடுப்பீங்க? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8. ரொம்ப தனியாக இருக்கேன், தயவு செஞ்சு கூப்பிடுங்க, பேசுவோம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: இந்த பாடலை கேட்டு அப்படியே தூங்கிடலாமோ, அப்படியே தூக்கமாக வருது. இருந்தாலும் இந்த வானிலைக்கும் இந்த பாடலுக்கும் ஒரு காஃபிக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் வாழ்க்கை. வாழ்க்கையை வாழணுங்க, என்ன சொல்கிறீங்க? எப்போதுமே இந்த வானிலை நமது வாழ்க்கையை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அப்படியே பாதிக்கும், நல்ல விதத்தில். அந்த மாதிரி இன்றைய நாள் உங்களுக்கு இனி நல்ல நாளாக இருக்கும். ஏன்னா அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டே வாகனத்தில் செல்லும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கவே இருக்காது. சரி, சற்று முன் நாம் கேட்டிருந்தோம் நமது நேயர்களிடம், ஜானகியின் வாழ்க்கை வரலாறை ஒரு படமாக எடுத்தால் அதற்கு யார் சரியாக பொருந்துவார் நடிக்க அப்படின்னு கேட்டிருந்தோம். முதல் நேயர் கேளுங்களேன், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
1: வணக்கம் குமரன் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம்.
0: உங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கோ?
1: மழை பெஞ்சப்பதான் விட்டுருக்கு. வீடு வந்து சப்பாக்கல, ஆனா வேலை செய்யறது வந்து எங்க அம்பாங்கல.
0: சரி சொல்லுங்க, ஜானகிக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு திரைப்படம் செஞ்சா யார் அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துவாங்க?
1: எனக்கு நான் சொல்றது வந்து ராதிகா.
0: அப்படின்றீங்க, ஏன் சொல்லுங்க?
1: ராதிகாவோட நடிப்பு ரொம்ப தத்துரூபமா இருக்கும். இப்ப கூட அங்க தாய் கலையில ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்க நடிச்சா நல்லா

0: சூட்டுவே நிதயம் ஒரு கோயில். இப்போதுதான் நான் பிரவீன்குமார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த திரைப்படம்லாம் வரும் பொழுது வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் வந்திருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள். இதயத்தை எப்போதுமே கோவிலாக வச்சுருக்கணுங்க, எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே நல்லாயிரும் அப்படின்னு யோசிங்க. வாழ்க்கை மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட வேண்டியது. சரி, மகேஸ்வரி பாருங்கள் வாழ்க்கையை எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த உரையாடலை கேட்ட பிறகு கடைசியாக அவங்க ராதிகாவாக மாறிய தருணத்தை நீங்கள் கேளுங்களேன்.
1: வணக்கம், மகேஸ்வரி பேசுகிறேன்.
0: நீங்க திருக்குமரன் சொல்றீங்க, ஏன் திருக்குமரன் குமரன் சொல்ல மாட்டீங்க?
1: ஓ குமரன், சாரி.
0: ஓ குமரன்,
1: ஒரு மரியாதை இல்ல, ஒரு மரியாதை
0: அதுக்குன்னு ஓ போட்டுட்டீங்க பாருங்க. சரி, எஸ் ஜானகி அவர்கள் காலம் சென்ற எஸ் ஜானகி பலரையும் கவர்ந்தவர். அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு படமாக எடுத்தால் யாரு பொருத்தமான நடிகையா இருப்பாங்க சொல்லுங்க.
1: எனக்கு தெரிஞ்சு ராதிகாவை எடுக்கலாம்.
0: நீங்களும் ராதிகா தான் சொல்றீங்க, ஏன் அவங்களுக்கும் ஜானகிக்கும் என்ன பொருத்தம்?
1: ஏன்னா அவங்க குரலுக்கும் ராதிகாவுக்கும் பொருத்தம் இருக்கு. ஏன்னா மொத குரல் அவங்க பாருங்க, அந்த என்ன பாட்டு அது, மொத பாட்டு, ஆமா, அது பாருங்க பொருத்தமா இன்னும் ராதிகாவை பாடுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு.
0: அப்படின்றீங்க, உங்களுக்கு இன்னொரு கதை தெரியுமா? முதல் மரியாதை திரைப்படத்துல ராதாவுக்கு குரல் கொடுத்தவங்களும் ராதிகா தான்.
1: ஆமா, எனக்கு இன்னும் ராதாவோட ராதிகாவுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: எங்க அவங்க மாதிரி சிரிங்க, அவங்கள மாதிரி சிரிங்க கலகலன்னு. ஐயோ, நன்றி.

0: ஒரு நேர்கிட்ட கேட்டிருந்தேன், குயில் எப்படி கூவுன்னு. கூ கூ அப்படின்னாங்க. சேவல் அதுவும் சொல்லிட்டாங்க, அது கொக்கரிக்கும் அப்படின்ற மாதிரி. சேவலும் கூவும் இல்லையா. ஆனால் மயில் எப்படி அகவும் சொல்லணும்னு அப்படி ஜேம் ஆயிட்டாங்க. தெரியல, எல்லா விஷயமும் வந்து நம்ம தெரிஞ்சு வைக்கிறதுக்கு இப்போது நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த சத்தத்தை நம்ம வந்து கேட்டோம்னா, போட்டோம்னா அதுக்கு தெரியும் எப்படி அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, நான் ஏன் வேறு இதை பேசிகிட்ருக்கேன், இன்றைக்கி மணி மெந்தக்கப்ப என்ன பேச போகிறாரு. அவருடைய கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தில் சிறந்த நடிகை யார் அப்படின்னு சொல்கிறாரு. வட்ட முகத்துல அந்த வட்ட புட்டு வைத்தால் சரியாக இருக்கும், ஜானகியை கொண்டு வந்துடலான்றீங்க.
1: கண்டிப்பாக
0: சரவணன், நன்றி சரவணன்.
1: நன்றி நன்றி நன்றி.
0: நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் தெரியுங்களா, ரெண்டாவது தவறு இது. மத சரவணன்ட்டு பேசும் பொழுது மணி மேந்தக்கா அப்படின்னேன், இப்போ உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தும் பொழுதும் மணி மேந்தக்கா அப்படின்ட்டேன். இப்போ சரவணன் நினைப்பார், யார் இந்த மணி மேந்தக்கா, அப்படி ஒரு நேயர் இருந்தாருங்க முன்பு, மேந்தக்காப்லேருந்து கூப்பிடுவார். அதனால அந்த ஞாபகத்தில் இவரை சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க சரவணன், நன்றி உங்களுடைய இந்த கருத்துக்கு.

பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு.

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் MyNabs e-tuition. MyNabs e-tuition குறித்து விவரிக்கிறார் MyNabs நிறுவனர் தினேஷ்குமார்.
1: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்து விடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனர்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனர்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனர்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
0: குறித்த விவரங்களை 9072719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் MyNabs e-tuition.
2: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: நான் இங்க காஜாங்கல இருந்து நூர்ஜான் பேசுறேன். நூர்ஜான்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நலமா இருக்கிறேன்.
1: சரி, நீங்க பிரியாணி நல்லா சமைப்பீங்களா?
0: ஓரளவு செய்வீங்க.
1: நீங்க செஞ்சா நல்லா இருக்குமா?
0: எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ராதிகா அடிச்சுக்க முடியாது, மற்றவங்களுக்கு குரலும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு.

0: Linkums.
1: நாட்டின் முன்னேற்றத்தின் முதுகெலும்பாக பொதுச்சேவை பணியாளர்கள் விளங்குகின்றனர். மே மாதம் வரை 8,000 மேற்பட்ட இணைய மோசடி நேர்வுகள் பதிவு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 முதன்மை செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசியாவின் கொள்கை தொடர்ச்சி உட்பட முன்னேற்றத்தின் முதுகெலும்பாக அரசாங்க பணியாளர்கள் விளங்குகின்றனர். ஆகையால் ஒரு நாட்டின் வலிமையானது நேர்மை, உயர்நெறி உள்ளிட்ட பொதுச்சேவையின் அர்ப்பணிப்புகளினால் ஆதரிக்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பொதுச்சேவை பணியாளர்களின் மீதான நம்பிக்கை அனைத்து நிலைகளிலும் நாட்டின் தலைமைத்துவத்தையும் செயல்முறையையும் வலுப்படுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்த தமக்கு உதவியாக உள்ளது. ஸ்லாங்கூர் இஸ்லாம் பல்கலைக்கழகத்தில் மத்திய பொதுச்சேவை பணியாளர்களுடனான சந்திப்பில் பிரதமர் இவ்விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு நடுவே நாட்டின் பொருளாதாரம் 5.8% வளர்ச்சியை எட்டியுள்ளது வழக்கத்துக்கு மாறான சாதனை என டாக்டர் அன்வார் தெரிவித்துள்ளார். அரசாங்க திட்டங்களை செயல்படுத்த கடுமையாக உழைத்த பொதுச்சேவை ஊழியர்களின் செயல்திறன், கடப்பாடு, உயர்நெறி ஆகியவற்றின் மூலமாக அந்த வெற்றி எட்டப்பட்டதாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். இதனிடையே மேற்கத்திய நாடுகளின் மேம்பாட்டு வளர்ச்சி மாதிரி உட்பட அதன் மொழி, பண்பாட்டு முறைகளே சிறந்தவை எனும் காலனித்துவ சிந்தனையிலிருந்து பொதுமக்கள் விடுபட வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மாறாக மலேசியர்கள் தங்களின் சுய மதிப்புகள் அடையாளத்தின் அடிப்படையில் உண்மையான சுதந்திரத்திற்கு வடிவம் கொடுக்க பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். இன்றைய தலைமுறையினரின் பொறுப்பு சுதந்திரத்தை அனுபவிப்பது மட்டுமல்ல, வலுவான உயர்நெறிகள் வாயிலாக தொடர்ந்து வழிநடத்தப்படுவதை உறுதி செய்வதாகும் என்றார் அவர். இவ்வாண்டு மே மாதம் வரையில் 8,014 இணைய மோசடி நேர்வுகள் பதிவாகியுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் அஹமத் ஜஹீர் அமீடி தெரிவித்துள்ளார். இது 2025 பதிவான 6,140 நேர்வுகளை விட அதிகம் என்று அவர் சொன்னார். வழக்குகள் எண்ணிக்கையில் மட்டும் இணைய மோசடி சம்பவங்கள் அதிகரிக்கவில்லை, மாறாக அது மக்களுக்கு மிகப்பெரிய நிதி இழப்பீட்டினை ஏற்படுத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு மட்டும் இச்சம்பவங்கள் தொடர்பில் 10,245 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொலைத்தொடர்பு, மீன் வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட இல்லா கடனுதவி குற்றங்களுக்காக மிக அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2026 முதல் 2030 வரைக்குமான தொடர்பு அமைச்சின் வியூக திட்டத்தை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடீல் அதிகாரப்படியாக அறிமுகப்படுத்தினார். மலேசிய மடானி உட்பட 13வது மலேசிய திட்ட அவாவிற்கு இணங்க அமைச்சின் கொள்கைகள், உத்திகள் உட்பட திட்டங்களை செயல்படுத்த இது பயன்படுத்தப்படும். அமைச்சு உள்ளிட்ட அதன் கீழுள்ள அனைத்து துறைகளுக்கும் முன்னுரிமை அளித்து பல்வேறு நோக்கங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஃபாமி சொன்னார். சிறந்த இணையம், படைப்பாற்றல், உள்ளடக்கங்கள், துல்லியமான தகவல்கள் என 3 முதன்மை கூறுகளை இத்திட்டம் கொண்டுள்ளது என்றார் அவர். இவ்வேளை பாரம்பரிய ஊடகங்களும் அதிகாரப்படியான தளங்களும் தகவல் பெருக்கத்தை கையாள ஊடக மக்கள் தொகை புள்ளி விவர இடைவெளியை குறைக்க வேண்டும் என டாக்டர் ஃபாமி சொன்னார். 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களில் 86 முதல் 87 விழுக்காட்டினர் புலனம், முகநூல், டிக்டாக் போன்றவற்றை தகவல் மையமாக பயன்படுத்துவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் சம்பந்தப்பட்ட தளங்களின் நம்பகத்தன்மை 46 முதல் 47 விழுக்காடு மட்டுமே என மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் கூறியுள்ளது. ஈராயிரத்து 15 தொடங்கி கட்டி முடிக்கப்படாமல் நிலுவையில் இருக்கும் பினாங்கு சுங்கை பக்காப் தமிழ் பள்ளியின் கட்டட நிர்மாணிப்பு 2027 நான்காம் காலாண்டில் நிறைவடையும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன் செயலாக்க நிறுவனமான தேசிய டிடே அறவாரியத்தை நியமித்து 12 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட அதிகபட்ச நிதி உதவியை பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அங்கீகரித்துள்ளதை கல்வி அமைச்சர் பர்லினா சிடே சுட்டிக்காட்டினார். 6 வகுப்பறைகள், அலுவலகம், சிறப்பு அறை உள்ளிட்ட இதர வசதிகளையும் அந்த கட்டட வளாகம் உட்படுத்தியிருக்கும். செயலாக்க நடவடிக்கை, நிதி பற்றாக்குறை, சட்ட சிக்கல்கள் ஆகியவை இந்த திட்ட நிர்மாணிப்பின் தாமதத்திற்கு காரணம் என பர்லினா சொன்னார். இவ்வேளை தேவை ஏற்பட்டால் பள்ளி மாற்ற வழிகாட்டுதல்களை மறுபரிசீலனை செய்ய கல்வி அமைச்சு தயாராக உள்ளது. இடம், மக்கள் தொகை, நடப்பு கல்வி தேவை ஆகியவற்றினை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஃபர்லினா கூறினார். மேற்காசியாவில் புவிசார் அரசியல் மோதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து மக்களின் நலனை பாதுகாக்கவும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நீடித்திருப்பதை உறுதி செய்யவும் அரசு தக்க நடவடிக்கைகளை எடுக்க தயாராக உள்ளது. ஜூலை 8 தொடங்கி எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது. இது உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பினை ஏற்படுத்தியுள்ளதை பொருளாதார துணை அமைச்சர் டத்து முகமது ஷஹர் அப்துல்லா சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மோதல் நீடித்தால் தொழில்துறை உற்பத்தி செலவுகள் உள்ளிட்ட பொருள்களின் விலைகள் மீது அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளை அரசாங்கம் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
0: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு
1: ஐம்பத்தொன்பதாவது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் உட்பட அது தொடர்பான கூட்டங்களை ஏற்று நடத்தும் பிலிப்பீன்ஸ் வட்டார பாதுகாப்பு, மனித உரிமைகள், புவிசார் அரசியல் நிலைத்தன்மை ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தும். இக்கூட்டம் மணிலாவில் இன்று தொடங்கி வரும் புதன்கிழமை வரை நடைபெறுவதாக ஆசியான் ஊடக தொடர்பாளர் டாமினிக் சேவியர் இம்பீரியல் தெரிவித்தார். உலகளாவிய பதற்றங்கள் அதிகரித்து வரும் வேளை முக்கிய மேம்பாட்டு முன்னுரிமைகளை முன்னெடுத்துச் செல்வது உட்பட வட்டார கூட்டமைப்பின் சமூக அடையாளத்தை வலுப்படுத்துவது குறித்தும் அக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என அவர் கூறினார். இந்தியாவில் முதன்மை தேர்வுகளில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதுடெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தை நோக்கி படையெடுத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் தடியடிகளை மேற்கொண்டனர். அந்நாட்டு கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதன் பதவி விலக கோரி இளையோர் தலைமையிலான கரப்பான் பூச்சி மக்கள் கட்சி இயக்கத்தின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் இதில் களமிறங்கியுள்ளனர். பல மாதங்களாக செயல்பட்டு வரும் இந்த இயக்கமும் போராட்டமும் பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது பதவிக்காலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்துள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. வடகிழக்கு இந்தியா முழுவதும் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் குறைந்தது 25 உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்த சில நாள்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பெய்த கடும் மழையில் 15 பலியானதாக அதிகார தரப்பு கூறியது. மேலும் பலர் காணாமல் போனதாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. இதன் விளைவாக பூஞ்ச், ரஜோரி, டோடா ஆகிய மாவட்டங்கள் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண வெற்றியாளரான ஸ்பெயின் அணி மெட்ரிட் நகரை சென்றடையும் போது அதன் விளையாட்டாளர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லூயிஸ் டி லா ஃபியன்டே தலைமையிலான அணியை வரவேற்க தலைநகரின் வீதிகளில் சுமார் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஆதரவாளர்கள் திரள்வர் என்று AFP தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த வரவேற்புக்கு முன்னதாக ஸ்பெயின் மன்னர் ஆரம் பிலிப்பும் பிரதமர் பெட்ரோ சென்செஸும் விளையாட்டாளர்களை சந்திக்க அட்டவணையிடப்பட்டது. இந்நிகழ்ச்சி சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய 2000 மேற்பட்ட காவல்துறை உறுப்பினர்களும் 400 பொதுப்படை உறுப்பினர்களும் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இதனிடையே ஸ்பெயினின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நீரூற்று ஒன்று சரிந்ததில் 13 வயதினர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் சிலர் காயமுற்றதாக அதிகாரிகள் கூறினர். இந்த மறைவு குறித்து சியோட் ரோடிகோ நகர நிர்வாகம் தனது ஆழ்ந்த இரங்கலையும் கவலையையும் தெரிவித்துள்ளது. அந்த நீரூற்று மீது ஏறிய ஏராளமான மக்களின் எடையை தாங்க முடியாமல் அது சரிந்து விழுந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. நாட்டின் முன்னேற்றத்தின் முதுகெலும்பாக பொதுச்சேவை பணியாளர்கள் விளங்குகின்றனர். மே மாதம் வரை 8,000 மேற்பட்ட இணைய மோசடி நேர்வுகள் பதிவு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அந்த நேரத்துல இந்த பாடல்களை பாடியவர்களுக்கெல்லாம் எத்தனை வயது இருக்கும், இப்ப எத்தனை வயது இருக்கும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க. இப்பொழுது மேரமலை மாலை மணி 5:15 நேர்களே, சற்று பாடல் வரிசைகள்லாம் மாற்றியிருக்கேன். காரணம், உருகி உருகி தேடி எடுத்து வைத்த பாடல்களை எல்லாம் வானிலை அறிக்கை மாற்றி அமைத்து விட்டது. ஏன்னா வெளியில் ரொம்ப மெதுவான ஒரு இலகுவான சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல்களை தேடி எடுத்து வைத்திருக்கின்றேன். அடுத்து இளையராஜா சித்ரா பாடிய என்ன படப்பாடல், இதய கோயில் திரைக்காக இடம்பெற்ற பாடலை கொண்டு வருகின்றோம். பாடலெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூப்பிட்டு சொன்னீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும்ல. Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

0: பாடல் முடிய போதுனே தெரியாம அப்படியே மெய் மறந்து பாடிக்கிட்டு இருக்கேன் நானும் கூடவே. நீங்க எப்படி? சரி, 5:21 நேர்களே, உண்மைக்குமே சொல்ல போனா நாட்டுல சமுதாயத்திற்காக உழைக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வகையில ஒரு இலவச கணித வகுப்பு குறித்து, SPM கணித பாட வகுப்புகள் குறித்து பேசுகின்றார் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் மனோகரன். இந்த பேச்சின் இறுதியில் அவர் கை தொலைபேசி எண்களை கொடுப்பாரு, குறித்து வைக்க மறக்காதீங்க.
1: வணக்கம், நான் ஆசிரியர் மனோகரன் பேசுகிறேன். நான் கடந்த 26 ஆண்டு காலமாக மேத்ஸ் கெமிஸ்ட்ரி அட்மேட்ஸ் பாடங்கள் படிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவு எதற்குன்னாக்கா, இந்த மேத்ஸ் பாடத்துக்கு ஒட்டி, அதாவது என்னன்னா, போன ஆண்டு வந்து ஆல்மோஸ்ட் 400,000 பரிட்சை எடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 24% வந்து மேத்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஃப்ரீ மேத்ஸ் கிளாஸ், அதாவது எவ்ரி சாட்டர்டே, இப்பயத்துக்கு வந்து எவ்ரி சாட்டர்டே வந்து சனிக்கிழமை வந்து காலையில 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஃப்ரீயாக நம்ம படிச்சு கொடுக்குறோம். இந்த மேத்ஸ் கிளாஸ் வந்து எதற்குன்னா, யாரெல்லாம் பிலோ அவரேஜ், அதாவது கடந்த இப்போ மிட்டம் முடிஞ்சிருச்சு, சாரி இப்போ ட்ரையல் முடிஞ்சிருச்சு, இதுக்கு முந்தி வந்து மிட்டம் முடிஞ்சிருக்கும், அந்த மிட்டமில் வந்து யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்காங்களோ இல்லை பிலோ 45 எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இது முக்கியமாக நம்ம இந்த கிளாஸ் செய்கிறோம். ஏன்னா நம்மளோட எய்ம் என்னன்னா, யாருமே ஃபெயில் ஆகக்கூடாது, எப்படியாச்சும் அதை பாஸ் பண்ணி வச்சிடலாம். டோன்ட் வரி, இது வந்து மேத்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், இதை வந்து கிராக் பண்ணிடலாம். அதாவது என்ன சொன்னாக்கா, கடந்த 3 மாசத்துல நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி செஞ்சாக்கா இந்த 3 மாசத்துல கண்டிப்பாக அவங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால எப்படியாச்சும் வந்து அந்த கிளாஸை ஜாயின் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸஸ் வந்து நாளடைவில் SPM வர வர இன்னும் ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய கொடுக்கலான்னு கூட மைண்டில் இருக்கு. இது முற்றிலும் இலவசம், தயவுசெய்து வந்து படித்து பாஸ் பண்ணால் போதும். எது ஒன்றுனா, தொலைபேசி எண் வந்து 011-21-8-1-1-5-9, அதாவது 011-21-8-1-1-5-9. நன்றி.
2: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ, 1-2 கொடுக்கணுமா? சரி, 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னன்னு சொல்லணுமா? ஜும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் கிச்சும் வாசிங்க. அப்படிதான்

0: ಗಿಡದ
1: ಥ್ಯಾಂಕ್ ಯು
0: ನಿಂತ ಗಿಡದಿ
1: ಶಾವಾ
0: ಗಿಡ
1: ತಿಮಿದ
0: ಗಿಡದ ರೊಂಬ ಸಿಕ್ಕುದ

0: ஏ பவி, எனக்கு எம்பிஜேபி சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
1: ரொம்ப ஈஸி தான். மை பில் எம்பிஜேபி போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.ehitmart.my ல ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துடும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி எம்பிஜேபி சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
2: திரை இசையில் இனிய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சற்று முன் இடம்பெற்ற திரைப்பட பாடல் என்று புது புது அர்த்தங்கள் திரைக்காக இடம்பெற்ற பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் இளையராஜாவும் நடிச்சிருப்பாரு குரல் வாயிலாக. ஏன் அந்த பாடலை ஒளிபரப்புனீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா ஒரு சிலர் சொல்றாங்க, குமரன் வந்து அப்படியே இனிமையான மெல்லிசையான பாடல்களையே போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பார்த்தேன், ஒரே அடைமழை. ஆக இந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தான் நமது கடமை. அதற்காகத்தான் இந்த பாடலை நாம் ஒளிபரப்பினோம். ஏன்னா ரொம்ப நாளாச்சு பாடலை கேட்டு, இந்த பாடலும் ரொம்ப நாளாச்சு கேட்டு. சொல்ல துடிக்குது மனசு, எல்லா பாடல்களும் அருமை, ஆனால் இந்த பாடலை கேட்பது ரொம்ப அரிது. இப்போ கேளுங்க.
3: எவனவனோ எழுதியதை எழுத்து கூட்டி படிச்சு புட்டு, நீ படிக்க வேண்டியதை விட்டு புட்ட, அட ஓம் படிப்பும் ஏன் படிப்பும் அவன் படிப்பும் எவன் படிப்பும் அனுபவமா

மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079 19.

0: ஊர் விட்டு ஊர் வந்து எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நல்லா வேலை செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. இன்றைய இரவு பொழுது என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? எங்களை மறந்துடாதீங்க. நல்ல பாடல்களை உங்களுக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சரி, அடுத்து நம்ம ஒரு விறுவிறுப்பான இளைஞருடைய ஒரு கதையை கேட்க போறோம். சங்கர் கணேஷ், கே சந்திரன் பத்து கேஃபில் பர்கர் கடையை நடத்தி வருகின்ற தம்பி இவர். சங்கர் கணேஷ் நமது இசையமைப்பாளர் அவருடைய ஞாபகம் வருகிறது. சரி, இப்பொழுது அவருடைய பர்கர் கதையை கேட்போம் வாங்க.
1: வணக்கம், நான் சங்கர் கணேஷ் கே சந்திரன். நானும் என் குடும்பத்தினரும் பிளாசா அம்னோ பத்திகேஃபில் சிஎஸ்ஜி பர்கர் பாஸ் என்ற பெயரில் கடந்த 3 வருடமாக பர்கர் ஸ்டால் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த வியாபாரத்தில் என் வருங்கால துணைவியாரும் மிக உறுதுணையாக இருந்து இந்த வியாபாரத்தை கவனித்துக் கொள்கிறார். எங்களுடைய 2வது கிளை ரவாங் சுங்கச்சு சாரியலாமண்டா என்ற இடத்தில் இருக்கிறது. திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 1 மணி வரை செயல்பட்டு வருகிறது. நம்மிடம் 30 வகையான பகர்கள் இருக்கிறது. அதில் சைவ பகரும் இருக்கிறது. யாரெல்லாம் இன்னும் சிஎஸ்சி பகரை சாப்பிட்டு பார்க்கவில்லையோ கண்டிப்பா வந்து சாப்பிட்டு பாருங்க. விவரங்கள் அறிய சிஎஸ்சி பர்கர் பாஸ் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்தை நாடலாம். மின்னல் எஃப்எம்ல இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வாய்ப்பு அளிச்ச மின்னல் எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி.

0: அண்ணனை இந்த அடி அடிச்சிட்டீங்க?
1: யாரோட அக்கா மகடா டாய்?
2: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
1: நம்ம பஸ் ஸ்டாண்ட் பல பல வழக்கம்.
2: அண்ணனோட பஸ் கேட்டு அது பறந்த

பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 29 19.

மச்சான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிதான் மச்சான்னு கூப்பிடுற அந்த சொல்லாடெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. முன்பு நண்பர்களுக்கிடையே கூட அப்படி கூட்டுக்குவாங்க. இப்பொழுது நேரு மாலை மணி 5:50 ஆகிவிட்டது. தீர இசையில் இனிய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க, பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பரிசலில் பாடுகின்ற பாடல் அது, அப்படியே ஒரு பரிசல் பயணம் மாதிரி நமக்கு தோன்றியிருக்கும். குறிப்பாக இந்த சுற்றுலா தலங்களில் இந்த பரிசல் வைத்து வியாபாரம் பண்ணால் எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில் டிக்டாக்ல வைரல் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வர வாய்ப்பு இருக்கு, யோசிங்க. அடுத்து வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற கிழக்கு வாசல் திரைப்படல் வந்துகிட்டே இருக்கு. பொதுவாகவே வீட்டுக்கு வீடு வாசப்படினா என்ன சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லாத வீடு எங்க இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இன்று மாலை 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு ஒரு கதை வந்துகிட்டே இருக்கு. யாரு யாருக்காக மாறணும், எதற்காக மாறணும், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உங்க கதையை கேட்க நான் ஆசையா காத்துட்டு இருக்கேன். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம பேசுறோம்.

மாணவர்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301709719 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பணி ஓய்வு நிதி வாரியம் KWAP-இன் அடைவு நிலை நியாயமாக மதிப்பிடப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோசிரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அவ்வாரியம் 12.9 பில்லியன் ரெங்கிட் நிகர லாபத்தை எட்டியுள்ளதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். KWAP-இன் தலைமைத்துவம், நிர்வாகம், முதலீட்டுக் குழுவின் அர்ப்பணிப்பு, நிபுணத்துவம் உள்ளிட்ட கூறுகளின்றி இந்த அடைவு நிலையை அடைந்திருக்க முடியாது என பிரதமர் கூறினார். தொடர்பு அமைச்சின் கீழ் செயல்படும் துறைகளும் நிறுவனங்களும் சிக்கன போக்கை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு அமைச்சர் டத்தோசிரி ஃபாமி ஃபடீல் கேட்டுக்கொண்டுள்ளார். பயிற்சி சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள துன் அப்துராசா ஒளிபரப்பு தகவல் கழகம், இப்தார் உள்ளிட்ட அரசுக்கு சொந்தமான வளாகங்களை பயன்படுத்தும்படி அவர் அறிவுறுத்தினார். ஏற்றுமதி இறக்குமதியில் ஏற்பட்ட தொடர் வளர்ச்சி. இவ்வாண்டு ஜூன் மாதம் நாட்டின் வர்த்தக அடைவு நிலை தொடர்ந்து வலுவடைய செய்துள்ளது. இக்காலகட்டத்தில் வர்த்தக மதிப்பு 44.7 விழுக்காடு அதிகரித்து 340.9 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவாகியுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் அதன் மதிப்பு 235.6 பில்லியன் ரிங்கிட்டாக பதிவானது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் தெஹ்ரானின் தாக்குதல்களை பஹ்ரைனும் குவைத்தும் இடைமறித்ததாக தெரிவித்தன. ஹார்மோஸ் நீரிணையில் ஓமானின் வழியை பயன்படுத்தும் கப்பல்களை ஈரான் கடல் எல்லைக்குள் செல்வதற்கு கட்டாயப்படுத்தும் நோக்கில் அங்கு மோதல்கள் வெடித்துள்ளன. பிரிட்டனின் 6வது பிரதமராக ஆண்டி பன்ஹம் பொறுப்பேற்க உள்ளார். இன்று தொடங்கி அவரது நியமனம் நடப்புக்கு வருகிறது. 2024 நடந்த பொது தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக வெற்றி பெற்ற முன்னாள் பிரதமர் கெர் ஸ்டார்மருக்கு பதிலாக பன்ஹம் பொறுப்பேற்கிறார். வாழ்க்கை செலவின நெருக்கடிக்கு நடுவே அரசாங்கம் மீதான நம்பிக்கையை மீட்டெடுப்பதில் தாம் கவனம் செலுத்த உள்ளதாக தி டைம்ஸ்க்கு வழங்கிய நேர்காணலில் அவர் தெரிவித்தார். விளையாட்டு. 2030 உலகக்கிண்ண போட்டியின் இணை ஏற்பாட்டாளரான மொரோக்கோ தனது தங்கும் விடுதிகளின் படுக்கைகள் எண்ணிக்கையை 60,000 அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக சுற்றுலா அமைச்சர் ஃபாத்திம் ஜாரா அமோர் தெரிவித்தார். மேலும் ரயில், சாலை, விமான நிலையங்கள், விளையாட்டு அரங்கங்கள் உட்பட இதர உள்கட்டமைப்புகளை நிர்மாணிப்பதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் $20 பில்லியன் அரசாங்கம் முதலீடு செய்ய உள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இது எதுக்காக நான் போட சொன்னா பீக்கியே, நான் பேசின பிறகு இந்த ஒளிபரப்பை செய்ய சொன்ன சத்தத்தை ஆனா இப்பவே போட்டுட்டாரு. ஏன் தெரியுங்களா, நேற்று இதே நேரத்தில் இந்த அர்ஜென்டினா ரசிகர்கள்லாம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டம். நேற்று வந்து பேசினவங்க, நான் ஒன்றும் தப்பாக பேசலைங்க, நமது நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சிருச்சு, இந்த ஆட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்கள, அதனால தான் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக அப்படி பேசினேன். சரி, எது எப்படியோ இன்று மாலை மணி 6 என்றாலே உங்களுடைய ஞாபகத்திற்கு வருவது நமது குறு நாடகம்தான். கதை கேட்டு நாட்டாமை மாதிரி நீங்க தீர்ப்பு ஒன்று கொடுக்க போறீங்க. இன்று ஒரு பிரச்சனைங்க, இந்த கதையை கேளுங்க, அதன் பிறகு நம்ம பேசுவோமே.
1: என்னங்க சொல்றீங்க, நான் ஏன் மத்தவங்களுக்காக மாறணும், நான் நானாவே இருக்கேனே, நல்லா தானே இருக்கேன், எனக்கு நான் குறைச்சல, நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னால போலியாலாம் இருக்க முடியாதுங்க, நடிக்கவும் முடியாது, அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிளீஸ் தயவு செஞ்சு மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்ணி மட்டும் பேசாதீங்க, அவங்களுக்கும் எனக்கு ஒத்து வராது, நான் தான்.
2: இங்க பாரு, நீ நீயாவே இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சு, இப்ப நம்ம தொழில் நல்லா வளர்ந்துருச்சு, நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம், அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பேச்சு நட உட சாப்பிடுற கடை பழகிற ஆளுங்க பழகிற விதம் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாமே, அது நம்ம தொழிலுக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் நல்லது தானே?
1: இல்ல எனக்கு ஒரு விஷயம் தான் புரியலங்க, நம்ம தொழில் நல்லதானே போய்கிட்டு இருக்கு, நான் நானாவே இருக்கிறேன்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன், அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ஏங்க மாறணும், அதுவும் மத்தவங்களுக்காக, அதெல்லாம் என்னால முடியாதுங்க, நான் இப்படிதான்
0: இப்படிதான் கடை உட கடை இப்படி இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாமே, நம்ம இப்போ வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கு, கொஞ்சம் மாறிக்கலாமே அப்படின்னு கணவர் சொல்றாரு. மனைவி, நான் ஏன் மாறணும் அப்படின்னு கேக்குறாங்க. இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தவறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு எனக்கு தோணுது கணவன் சொல்றது. ஆனா மனைவியும் நானா இருக்கிற அதுல என்ன தவறு அப்படின்னு வாதிடுறாங்க, அதுலயும் தவறு இல்லை, எது எப்படியோ மாறுனா தவறா இல்ல சரியா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். சுழியம் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சுழியம் 3-3-2-8-4-7-6-8 சரியா சொன்னேன்னா, 2-2-8-2-4-7-6-8 சரிதான்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-Tution AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-Tution சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.

0: என்ன சொல்றீங்க? நான் ஏன் மத்தவங்களுக்காக மாறணும்? நான் நானாவே இருக்கேனே, நல்லா தானே இருக்கேன். எதுக்கு நான் குறைச்சலு? நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னால போலியாலாம் இருக்க முடியாதுங்க, நடிக்கவும் முடியாது. அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிளீஸ் தயவு செஞ்சு மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்ணி மட்டும் பேசாதீங்க. அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது. நான் தான்
1: இங்க பாரு, நீயாவே இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சு. இப்ப நம்ம தொழில் நல்லா வளர்ந்துருச்சு, நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பேச்சு, நடை, உடை, சாப்பிடுற கடை, பழகிற ஆளுங்க, பழகிற விதம், இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாமே. அது நம்ம தொழிலுக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் நல்லது தானே?
0: இல்ல, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியலங்க. நம்ம தொழில் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு? நான் நானாவே இருக்கிறேனே, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன். அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஏங்க மாறணும், அதுவும் மத்தவங்களுக்காக? அதெல்லாம் என்னால முடியாதுங்க. நான் இப்படிதான்.
2: நீங்க மாறிட்டீங்களா? சரி, யாரு பேசுறீங்க சொல்லுங்க.
3: ஆரம்பத்திலிருந்தே நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்துட்டு திடீர்னு ஒரு வசதி வந்தோடனே அந்த ஆரம்ப காலத்தை வந்து தோத்தனி மறந்துடக் கூடாது. ஏன்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம்.
2: நடந்து வந்த பாதையை மறக்க கூடாதுன்றீங்க.
3: ஆமா, சோ நீங்க வந்து யூ கேன் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். நீங்க வந்து இதா இருக்கனா இருக்க கூடாதுன்னு இல்ல, ஆனா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்.
2: ஆனா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ நான் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னீங்க, அந்த இடைப்பட்ட வாழ்க்கை முறையில இருக்கும் பொழுது நான் இப்படிதான் இருக்கேன். திடீர்னு எனக்கு வசதி வருது, நான் மாறணும், ஏன்னா அந்த சமூகம் என்னை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில. அதை ஏன் நான் வற்புறுத்தி என்ன மாத்திக்கணும் அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க அவங்க.
3: எங்கிருந்து
2: கூப்பிடுறீங்க நீங்க?
3: ஜோஹர்
2: விசாலாச்சியா நீங்க? சரி, விசாலாச்சின்னு டைப் பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம நான் வந்து பாக்க போறேன். இல்ல இல்ல, சும்மா சொன்னேன். நன்றி.

0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. யார் பேசுறீங்க?
0: சங்கர்
1: சரம்பான், சிஐடி சங்கரோ. சரி சொல்லுங்க, இந்த மாற்றம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களை ஏன் வற்புறுத்தி மாற்றணும்? நம்ம
0: நம்ம வந்து எதுவுமே நம்ம வாழ்க்கையில வந்து துண்டு இல்ல. பணம் புகழ் எல்லாமே வரும், இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். அவங்க வாய்ஸ் வர்ற மாதிரி நான் அக்ரி வித் த வாய்ஸ் அதிகபட்சத்தி நம்ம மாறாது. எப்படி இருக்கிறோமோ அந்த வாழ்க்கையில அப்படியே தான் இருக்கணும்.
1: இப்ப நீங்க வந்து ஒரு வியாபாரம் செஞ்சீங்கன்னா அந்த வியாபாரம் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான ஆட்களோட தானே சேருவீங்க பொதுவாகவே? போகும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படின்றதுதான் உங்களுடைய கருத்து.
0: ஆனா இந்த சைட் வரும்போது இவங்களையும் பாத்துக்கணும். நம்ம கூட்டாளிங்க, நம்ம கூட யார் யார் கஷ்டமா இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் இருக்கணும். பேசிக்கிட்டு நம்ம அப்படியே பந்தாலாம் காட்டக்கூடாது.

0: என்னங்க சொல்றீங்க, நாயே மத்தவங்களுக்காக மாறணும், நான் நானாவே இருக்கேனே, நல்லா தானே இருக்கேன், எனக்கு குறைச்சல். நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னால போலியாலாம் இருக்க முடியாதுங்க, நடிக்கவும் முடியாது, அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? பிளீஸ் தயவு செஞ்சு மத்தவங்களோட என்ன கம்பேர் பண்ணி மட்டும் பேசாதீங்க, அவங்களுக்கும் எனக்கு ஒத்து வராது, நான் தான்.
1: இங்க பாரு, நீயாவே இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா நம்ம வாழ்க்கை எவ்வளவு மாறிடுச்சு. இப்ப நம்ம தொழில் நல்லா வளர்ந்துருச்சு, நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பேச்சு, நட, உட, சாப்பிடுற கடை, பழகிற ஆளுங்க, பழகிற விதம், இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாமே. அது நம்ம தொழிலுக்கும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் நல்லது தானே?
0: இல்ல, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியலங்க, நம்ம தொழில் நல்லது என்ன போய்கிட்டு இருக்கு? நான் நானாவே இருக்கிறேன்னு, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன், அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஏங்க மாறணும், அதுவும் மத்தவங்களுக்காக? அதெல்லாம் என்னால முடியாதுங்க. நான் இப்படிதான்.
2: கணவன் எதிர்பார்க்கறாரு, மனைவி நீங்க மாறுங்க, நம்மளுடைய வசதி எல்லாம் கொஞ்சம் உயர்வா இருக்கு, அதுக்காக நம்ம உடை நடை பாவனை கடையெல்லாம் மாத்துங்க அப்படின்றாரு. மனைவி சொல்றாங்க, நம்ம ஏன் மாறணும் அப்படின்னு கேக்குறாங்க. லட்சுமி என்ன சொல்ல போறீங்க?
3: என்ன கேட்டா, அவங்க வந்து மாறுவதுல தவறு இல்ல. எந்த விஷயத்துல மாறணும்னா, நம்ம மத்தவங்களுக்காக மாறணும்ன்ற ஒரு அவசியம் இல்ல. மாற வேண்டியது வந்து ஒருத்தவங்களோட சூழல், அவங்க எப்படி இருக்கு, என்ன நிலையில இருக்காங்க, சோ நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க, என்ன புரிஞ்சுக்கிறாங்க, அந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து நாம ஒதுங்கி போய் மாறுறது அது வேற விஷயம். சோ இப்ப ஒரு கடையில அவங்க வந்து பிசினஸ்ல வந்து நல்லா உயர்ந்த நிலையில இருக்காங்கன்னா, சோ அவங்க வந்து ஒரு ஆங்கிலம் தெரியாதுன்னு வச்சுக்கோமே, சோ அதுக்காக அவங்க வந்து அதை கத்துக்கிட்டு அதுக்கு அந்த பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்விட்சா கட்டிக்கிறது அது தவறு இல்ல. ஆனா அவங்களோட உடல் நடை, அந்த பாவனை, அந்த குணங்கள், அது மாற வேணாம். அவங்களாவே இருக்கட்டும்,
2: சரியா சொன்னீங்க,
3: அது மாற வேணாம். அது அவங்களோட, அவங்க வந்து நல்ல குணம், ஒரு நல்ல ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். சோ மத்தவங்களுக்காக அவங்க மாற வேணாம்.
2: சரி,
3: சோ அந்த அது மட்டும் தான் என்னோட கருத்து.
2: நீங்க கிட்ட இருந்தீங்கன்னா நான் ஒரு திஸ்தி சுத்தி போட்டுருவேன், ஆனா மகாலட்சுமியா போயிட்டீங்க நீங்க. நல்லா சொன்னீங்க, நன்றி.
3: நன்றி.

0: கவிதா பேசுறேன்.
1: கவிதா, கவிதையா சொல்லுங்க, அந்த டிராமா கேட்டீங்களா?
0: நடந்து போயிருப்போம் வேலைக்கு, ஒரு காலகட்டத்துல ஒரு மோட்டர் பைக்ல போயிருப்போம், அப்புறம் காடியில போயிருப்போம். அதுக்கு நடந்தே போக முடியும்?
1: அத சொல்லுங்க.
0: சோ அவர் சொன்ன மாதிரி நம்ம காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம், குணத்தை மாத்த சொல்லல.
1: நன்றி வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி மாறிடலாமா?
1: மாற்றம்ன்றது ரொம்ப முக்கியமானது.
0: சொல்லுங்க.
1: அந்த மாற்றம் வந்து எப்படின்னா, காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும்.
0: அத சொல்லுங்க.
1: அது அந்த மாற்றம் வந்து எப்போதுமே நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் சரி, நம்ம சார்ந்ததுக்கும் சரி, நல்லதை கொண்டு சேர்க்கணும்.
0: சரி, உங்க பேர் என்ன சொல்லுங்க?
1: என் பெயர் சாந்தி, நான் ஜோர்லும் பேசுறேன். இன்னொன்னு முக்கியமான தகவல், என் வாழ்க்கையில கால் பண்றேன், எனக்கு கிடைச்சிருக்கு.
0: நீங்க வந்து இப்ப உங்களுக்கு என்ன வயது எனக்கு தெரியாது. ஓய்வு பெறும்போது இந்த நேரம் தேதி குமரன் அவர்கிட்ட தீராயசில பேசணுன்றத எழுதி வச்சுக்கீங்க, சரிங்களா?
1: கண்டிப்பா.
0: சரி, மாற்றம் தான் மாறாததுன்னு சொன்னீங்க. அப்ப அந்த மாறும் பொழுது நம்மளுடைய குணாதிசயங்களையும் சேர்த்து மாத்தணுமா?
1: குணாதிசயம், நம்மளோட கேரக்டர் நம்ம மாத்திக்க கூடாது. அது நல்ல விதமான கேரக்டரா இருந்தா அதை நம்ம
0: தக்க
1: வச்சுக்கணும்.
0: நன்றிங்க.
1: ரொம்ப நன்றி. நான் கிரேட் டிரைவர்.
0: ஓ, அப்படிங்களா? வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போலதான் இருக்கா? கூடுதல் வருமானம் பெற விரும்புறீங்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வராங்க. இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 3109079
1: இங்கே குமரன், அங்கு யாரோ
2: குணவதி.
1: குணவதி, எங்கிருந்து அழைக்கின்றீர்கள்? நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும்.
1: மலாக்கல எங்க இருந்து
2: கூப்பிடுறீங்க?
1: அப்படி ஒரு இடமா? அது எங்க எங்க இருக்கு?
2: தாண்டி ரூம்பியா, தாண்டி ரூம்பியா தண்ணி.
1: ஓ சரி, ஒரு புது இடம். உங்க இடத்துல என்னங்க பிரபலம்?
2: என்னங்க
1: புது
2: இடம்ன்றீங்க?
1: பக்கத்திலேயே இருக்கு, அதனாலதான் நீங்க அதை விட்டுட்டு கோலதம்பூருக்கு வர மாட்டீங்க. சரி சொல்லுங்க, மாற்றம் மாற்றம் பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க.
2: மாற்றம் வந்து நம்ம நம்மளாவே இருக்கலாமே. எங்க போய் இவன் இதுக்காகவும் இதுக்காகவும் மாறிட்டு நம்ம அங்க ஒரு மாதிரி பேசி இங்க ஒரு மாதிரி. இல்லையே, அவங்க அப்படி இல்லையே, இவங்க புள்ள பேசுவாங்க, அவங்க இப்படி இல்லையே, இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்றதோட இவங்கன்னா இப்படித்தான்.
1: இப்ப நீங்க ஒரு பணக்காரர் ஆயிட்டீங்க, கோடீஸ்வரி ஆயிட்டீங்க, நீங்க உங்களுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் மாத்திக்குவீங்களா? பேச்சு இதெல்லாம்
2: சான்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. அதுக்கு எனக்கு டீனேஜ்ல இருந்து ஸ்கூல் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், டீனேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதுதான் குணவதி அப்படி சொல்லுவாங்க.
1: ஓ, குணவதின்ற பேருனால நீங்க சொக்க தங்கமா இருக்கீங்க, ரொம்ப நன்றி குணவதி.
2: மேபி அப்படி இருக்கலாம். இல்ல, எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. உன் பேர் சொன்ன மாதிரிதான் குணமும் இருக்கு அப்படின்னு வாங்க, எங்கேயும் மாற மாட்டாங்க.
1: அப்ப நீங்க பணவாதி இல்ல, குணவதி.
2: ஆமா, எப்பவுமே குணவதியா தான் இருக்க. பணவாதி இந்த ஆக்ட் பண்றதுலாம் தெரியாது.
1: சரி, ரொம்ப நன்றி, இப்படியே இருங்க. நன்றி,
2: வணக்கம். ஓகே, தேங்க் யூ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். மேற்காசியாவில் தொடரும் மோதல்கள் நாட்டின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதில் தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஃபாமி ஃபடில் கோரிக்கை விடுத்தார். பொதுமக்களிடையே அச்சூழல் குறித்து முழுமையான புரிந்துணர்வை ஏற்படுத்த அனைத்து நிறுவனங்களும் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றார் அவர். கூட்டரசு அரசாங்கம் வெறும் குறைகளை கேட்கும் அரசாங்கம் மட்டுமல்ல, மாறாக அனைத்து சிக்கல்களுக்கும் விரைவாக தீர்வு காணும் அரசாங்கம் என்பது மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என அவர் கூறினார். தொடர்பு அமைச்சு அதன் கீழ் இயங்கும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC மூலமாக சமூக ஊடக தளங்களின் நெறிமுறை வடிவமைப்பை நேரடியாக கட்டுப்படுத்தவோ நிர்ணயிக்கவோ இல்லை. மாறாக உரிமம் பெற்ற சேவை வழங்குநர்கள் தங்களின் அமைப்புகளின் தாக்கத்தை மதிப்பிட்டு நிர்வகிக்கும் இடர் சார்ந்த ஒழுங்குமுறை அணுகுமுறையை பின்பற்றி வருவதாக துணை அமைச்சர் தியோனிங்ஜிங் தெரிவித்தார். நாட்டில் கைவிடப்பட்ட பிராணிகளுக்கான பாதுகாப்பை வழங்கும் அரசு சாரா நிறுவனங்களுக்கும் மையங்களுக்கும் சிறப்பு நிதியம் அமைப்பது தொடர்பான பரிந்துரையை பரிசீலிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இது அப்பிராணிகள் நல நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு அதன் உரிமையாளர்களின் நிதிச்சுமையையும் குறைக்கும் என பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்தோ அஸ்மான் அபிடின் தெரிவித்தார். தென்சீன கடல் பகுதியில் சீன கடற்படை வீரர் தனது மாலுமியை தடியால் தாக்கியதாக பிலிப்பீன்ஸ் இராணுவம் குற்றஞ்சாட்டியுள்ளது. நீண்ட காலமாக பிலிப்பீன்ஸின் படைத்தளமாக செயல்பட்டு வந்த தரைத்தட்டிய கப்பலை நெருங்கிய போது அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக இவ்வாரம் இரு நாட்டு தலைவர்களும் மணிலாவில் சந்திக்கவிருப்பதாக தகவல் வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. யுக்ரைன் மோஸ்கோ வட்டாரத்தை குறிவைத்து ஏராளமான திருகூர்திகளை ஏவியது. இதனால் ஏற்பட்ட தீச்சம்பவங்களில் குறைந்தது சிறார் உட்பட 10 பேர் காயமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை கியேவ் மீது ரஷ்யா நடத்திய விசையுறு ஏவுகணை தாக்குதலை நடத்தியதற்கு பதிலடியாக யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது. கடந்த சில மாதங்களாக ரஷ்யா மீது கியேவ் பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வந்துட்டேன். சரி நேர்களே, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு இவ்வளவு நாள்? உங்களுக்கு ஏதாவது ஒரு உலகக்கென காட்பாந்தாட்ட போட்டி குறித்த பேச்சுக்கள்லாம் இருக்கும், இப்ப இல்லையே. இன்று என்ன செய்ய போறீங்க? பேசாம தூங்கி ஓய்வுபடுங்க, உடம்பு நல்லா பாத்துக்கீங்க. பாட்டுக்கடையில பங்கெடுக்கலாம், பாட்டை விரும்பி கேட்கலாம். பாட்டுக்கடையை திறந்துட்டோம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 சுழிய 3-2-2-8-2-4-7-6-8 புதிய வாடிக்கையாளர்கள் தயவு செய்து வாங்க. நாட்டில் நீங்க எந்த பகுதியில் இருந்தாலும் வானொலித்து அழைத்து உங்களுடைய விருப்ப பாடல்களை இலவசமா எடுத்துக்கீங்க. எல்லாமே ஃப்ரீ.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:31.

0: வணக்கம்.
1: முதல் வாடிக்கையாளர், வாங்க வாங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க, யாரு பேசுறீங்க?
0: சாந்தி பேசுறேன், சுங்கை புலுல இருந்து. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சாந்தி. சுங்கை புலுவா நீங்க?
0: ஆமா, உங்களை பார்த்து நான் நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்க சபா ட்ரிப் ஒண்ணு போனோம்.
1: ஆமா, சபா ட்ரிப். ஆமா ஆமா, மின்னலோடு பறக்கலாம் அப்படின்னு.
0: ஆமா, அப்ப பாத்துதான் உங்களை.
1: அது ஒரு 10 வருஷ கதை.
0: அதோட வானில உங்களோட வாய்ஸும் கேட்க முடியல, இப்பதான் கேட்டிருக்கோம்.
1: ஆமா,
0: நான் கால் பண்ண கிடைக்கவே இல்லை.
1: அப்படியா? இப்ப கிடைச்சிருச்சு. உங்களோட விருப்ப பாடல்களை ஃப்ரீயா எடுத்துக்கீங்க. என்ன வேணும் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: விஜயகாந்த் பாடல். அந்த பாட்டு பேர் வந்து மாலை கருக்களில் சோலை இளங்குற.
1: ஆமா, நல்ல பாட்டு. அதே மாதிரி ஒரு பாடலும் இருக்கு தெரியுங்களா, கல்லுக்குள்ளே வந்த ஈரம் என்ன. அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கு அந்த பாடல். சாந்தி, மகிழ்ச்சியா இருங்க, பாடலை கேளுங்க, உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு.
0: நன்றி.

0: மேகலா பேசுறேன்.
1: எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேகலா?
0: சிரம்பான்ல இருந்து கூப்பிடுறேன் குமரேன்.
1: மணி மேகலையே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா?
0: இல்ல, நான் வெறும் மேகலா.
1: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து நினைக்காத நேரம் இல்லை, உன்னை நினைக்காத நேரம்.
1: நல்ல பாடல்,
0: ரொம்ப நல்ல பாடல்.
1: நேரம் இல்லை. ஓ, யாரு உங்க நினைவுக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கிறது?
0: வேற யாரு வருவா?
1: ஓ, கணவரோ?
0: நன்றி.

0: ராஜ் பேசுறேன்.
1: எங்க இருந்து கூப்பிடுறீங்க ராஜ்?
0: நான் கிளாங்ல இருந்து கூப்பிடுறேன்.
1: நீங்க இன்ஸ்பெக்டர் ராஜா?
0: சரி, ஸ்டீவன் ராஜ்.
1: ஸ்டீவன் ராஜ், என்ன பாடல் வேணும் ஸ்டீவன் ராஜ்க்கு?
0: எனக்கு ஏஸ்டாஸ் பாடிய அகரமி போ சிகரமாச்சு அந்த பாட்டு வேணும்.
1: ஓ, ரொம்ப தத்துவ
0: பாடத்துல இருந்து.
1: ஒரு தத்துவ பாட்டு கேக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி.
0: ஆமா,
1: திடீர்னு அந்த பாட்டியா உங்களுக்கு? எனக்கு பிடிக்கும் அந்த பாட்டு. சங்கீதமே அப்ப நீங்களும்
0: ரொம்ப பிடிக்கும், அதனாலே நான் கேட்கணும்னு தோணுது.
1: சரி, அப்ப நீங்களும் நானும் சேர்ந்தே அந்த பாட்டை கேட்கிறோம் இப்ப. சரியா?
0: ஓகே, கண்டிப்பா.
1: நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க தீர்த்திடுறீங்களா?
0: சொல்லுங்க, சந்தேகத்தை தீர்த்திடுறேன், கண்டிப்பா சொல்லுங்க.
1: அகரம் இப்போ சிகரம் ஆச்சுன்னு ஒரு பாடல் வந்து ஒரு நேயர் கேட்டாரு.
0: ஆமா,
1: அதை பாடியவர் யார்? எஸ்பிபியா, கே ஜே யேசுதாசா?
0: அகரம் இப்போ சிகரம் ஆச்சு,
1: சரியா சொன்னீங்க. கூகுள் சரியா சொன்னது. நீங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க?
0: என் பேர் பிரேமலதா.
1: பிரேமலதாவும் சரியா சொல்லிட்டீங்க. பிரேமலதா உங்களுக்கு இந்த பேரை யாரு வச்சா?
0: இந்த பேர் எங்க தாத்தா வச்சாரு.
1: அப்படியா, நல்லா இருக்கு. எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: நான் நீலாயில இருந்து கூப்பிடுறேன்.
1: நீலாயில இருந்து, சரி. பிரேமலதாவுக்கு என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
0: இந்த கமிங் 22ஆம் தேதி எங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். அவருக்காக வந்து தென்மதுரை வைகை நதி அந்த பாட்டு.
1: அப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம் நீங்க ரெண்டு பேரும்?
0: ஆமா, ஒரே அண்ணன் எனக்கு.
1: ஒரே அண்ணன். நன்றி பிரேமலதா, உங்க அண்ணனை நினைத்து பார்த்ததுக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்போம். உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க. அதை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க உங்க பேரை. நீங்க தான் சொல்லணும்.
0: எங்க அண்ணன் பேரு மாய கிருஷ்ணன். வீட்ல மோகன்லாம் கூப்பிடுவாங்க, மாயானும் கூப்பிடுவாங்க.
1: எத்தனை பேருங்க அவருக்கு?
0: ஒரே பேரு தான், மாய கிருஷ்ணன். எங்க தாத்தா தான் அந்த காலத்துல எல்லாம் பேர் வைப்பாரு, மோகன், மாய கிருஷ்ணன் அப்படின்னு. சில பேருக்கு மாயான்னு சொன்னா தெரியும். எங்க வீட்டுல நாங்க எல்லாம் மோகன் கூப்பிடுவோம்.
1: எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா உங்க தாத்தா நான் அப்பவே பாத்துருப்பேன்.
0: கண்டிப்பா நீங்க பாத்து.
1: நன்றி.

0: மின்னல்ல பாடல கேட்டா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு
1: தானே
0: உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுதான் எங்களை வேலை. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க?
1: எனக்கு வந்து பூங்குயிர் பாட்டு பிடிச்சிருக்கா, அந்த பாட்டு
0: பிடிச்சிருக்கா, நீங்க தான் சொல்லணும் பிடிச்சிருக்கா இல்லையா.
1: பிடிச்சிருக்குனால கேக்குறேன்.
0: சரி, கேட்டுருவோம் அந்த பாட்டு. அந்த நேரத்துல நாங்களாம் அறிவிப்புடா இருக்கக்குள்ளார இந்த பாடல்கள் ரொம்ப பிரபலம். அப்ப அதை அடுக்கணும் இல்லையா, அப்ப அதோடைய ஃபீல் இருக்குல்ல, அந்த உணர்வு எல்லாம் ஒரே மாதிரி வந்தது, அதான் அப்படியே அடிக்கிட்டேன். தப்பு இல்லையே,
1: நீங்க விஜய் ஃபேன் ஆயிட்டீங்களோன்னு.
0: ஓ,
1: பாட்டு
0: அஜித் குமாரும் நடிச்சிருக்காரு. சரியா,

0: வணக்கம்.
1: எங்க இருந்து கூப்பிடுறீங்க, யாரு கூப்பிடுறீங்க?
0: நான் ஜெகதீஸ்வரி, சித்ரால இருந்து கூப்பிடுறேன்.
1: ஜெகதீஸ்வரி?
0: ஆமா.
1: ஜெகதீஸ்வரி படிக்கிறீங்களோ?
0: ஆமா படிக்கிறேன்.
1: என்ன படிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: டிப்ளமா இன் லாஜிஸ்டிக் சப்ளை செயின் படிக்கிறேன்.
1: நல்லா படிக்கிறீங்களா?
0: ஆமா.
1: சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு ஜெகதீஸ்வரி?
0: இன்னைக்கு அம்மா பர்த்டே. அம்மா பேர் ரமணி.
1: ரமணி,
0: அப்ப அம்மா கூட நான் இல்ல, பக்கத்துல படிக்கிற வயசு கேரள இருக்கிறேன் நானு. அம்மாக்காக ஒரு பாட்டு, ராஜகுமரில் இருந்து.
1: என்ன பாட்டு கேட்கலாம் சொல்லுங்க?
0: அந்த பாட்டு தான்.
1: ஏன் அம்மாக்கு அந்த பாட்டு பிடிக்கும்?
0: அம்மா எப்பவுமே அந்த பாட்டு தான் கேட்பாங்க, அதான் ஆசையா அவங்களுக்கு கேக்குறேன். அவங்க சமையல் ரொம்ப ருசியா இருக்கும், அவங்க மிஸ் பண்றேன்.
1: அப்படியா? எப்ப வீட்டுக்கு போக போறீங்க திருப்பியும்?
0: மாச கடைசியில
1: காத்திருந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். நன்றி ஜெகதீஸ்வரிக்காக வந்துகிட்டே இருக்கு அம்மாவுக்காக.

0: என் பேரு சத்தியவாணி, நான் நீலாயி நெகிரி சிம்பிளான்ல இருந்து கால் பண்றேன்.
1: எப்படி திரும்ப நீங்க பேசுறீங்க, என் பேரு மீனா குமாரி அப்படின்ற மாதிரி?
0: ஆமா,
1: சத்தியகுமாரி.
0: சத்தியவாணி.
1: சத்தியவாணியா?
0: சத்தியவாணி.
1: சரி, வேலை எல்லாம் வேலை செய்றீங்களா, வீட்டுல இருக்கீங்களா?
0: வேலை முடிச்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்.
1: ரொம்ப கஷ்டமா இல்ல, வீட்டு வேலையும் செஞ்சுக்கணும் அப்புறம் வேலைக்கும் போகணும்.
0: எனக்கு இதய தாமரை படத்துல இருந்து ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தால் பாட்டு.
1: ஓ, ஒரு காதல் தேவதை. சரி, 5 நிமிஷம் நீங்க வந்து கண்ணை மூடி இந்த பாட்டை கேட்டுட்டு ஒரு சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு வரும் உங்களுக்கு. அதனால நீங்க வேலையை சிறப்பா செய்யுங்க வீட்டுக்கு போய், சரியா?
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: வணக்கம் குமரன், நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: எங்க பையனோ?
0: வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம்.
1: வேலை போய் சமைக்கணுமா?
0: இல்ல இல்ல, இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்ல.
1: ஓ, அப்படின்னா நீங்க வந்து பாட்டு கேட்கலாம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
0: ரொம்ப நாளாச்சு ஒரு பாட்டு கேட்டு, மின்னல்ல அந்த பாட்டு கிடைக்குமான்னு தெரியல. எனக்காக
1: என்ன பாடல்னு சொல்லுங்க. உங்களுக்கு போடாம எப்படி ஒலிபரப்பாம சொல்லுங்க. என்ன பாடல் வேணும்?
0: ஜெயராம் குஷ்பு இருப்பாங்க, அந்த காக்கை சிறகினி.
1: காக்கை சிறகினி
0: ரொம்ப நல்ல பாடல். அதையும் மின்னல்ல போடவே மாட்டீங்க.
1: நீங்க நல்ல நேர்களை கூப்பிட்டு கேட்க மாட்டீங்க, அதனாலதான் இப்ப போட்டுறோம் பாருங்க. அந்த ஜோடி இன்னொரு படமும் நடிச்சிருக்காங்க, புருஷ லட்சணம். நிறைவு பெறுகிறது. அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நான் எஸ் குமரன், என்னோடு பிரவீன்குமார், அடுத்த அறிவிப்பாளர் பொன்கோகிலம். வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். இவ்வாண்டுக்கான தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களை ஒட்டி தொடர்பு அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து துறைகளும் நிறுவனங்களும் ஒற்றுமை, நல்லிணக்கம், நாட்டுப்பற்றை வளர்க்கும் உள்ளடக்கங்களை அதிகமாக பகிர கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. நல்லிணக்கம், அமைதி, ஒற்றுமையுடன் வாழ்வதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் உள்ளடக்கங்களை உருவாக்க இந்த கொண்டாட்ட காலம் மிகச்சிறந்த வாய்ப்பாகும் என அமைச்சர் டதோஸ்ரீ ஃபாமி ஃபடீல் கூறினார். உயர்கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களும் அதன் மேம்பாட்டு திட்டங்களின் செயலாக்கத்தை விரைவுபடுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டின் உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை வலுப்படுத்தும் வகையில் அவ்வமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நிதியும் சிறந்த முறையில் கையாளப்படுவதை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அமினுடின் அசீம் வலியுறுத்தியுள்ளார். இன்றிரவு 9 மணி வரை நாட்டில் உள்ள 7 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடாவின் சீக் பாலேங், பஹாங்கின் கேமரன் மலை, லிபிஸ் ராவோப், ஜோஹோரின் குலுவாங், மிர்சிங், கோலாய், கொத்தத்திங்கி, ஜோஹோர் பாரு, திருங்கானு, சபா சரவா ஆகிய இடங்களில் இந்நிலை ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஸ்பெயினுடனான வர்த்தக தொடர்பை துண்டிப்பதாக அறிவித்த போதிலும் தமக்கும் அந்நாட்டின் பிரதமர் பெட்ரோ சான்செஸ்க்கும் எவ்வித மனக்கசப்பும் இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று நியூஜெர்சியில் நடைபெற்ற உலகக்கிண்ண கார்பந்து போட்டியின் இறுதிச் சுற்றில் ஸ்பெயின் வெற்றி பெற்ற நிலையில் ஊடகத்தார் வினாவுக்கு டிரம்ப் இவ்வாறு பதிலளித்துள்ளார். பிரான்சில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஏறக்குறைய 40,000 ஹெக்டேர் காடுகளும் தாவரங்களும் எரிந்து சாம்பலாகியுள்ளதாக உள்துறை அமைச்சர் லாவ்ரன்னோன்ஸ் தெரிவித்துள்ளார். இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் மிகவும் அதிகம் என்று குறிப்பிட்ட அமைச்சர் ஒவ்வொரு நாளும் புதிய காட்டுத்தீ நேர்வுகள் பதிவாகி வருவதாகவும் சொன்னார். பிரிட்டனின் புதிய பிரதமராக ஆண்டி பர்ன்ஹம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கேர் ஸ்டார்மர் தமது அதிகாரப்படி பதவி விலகல் கடிதத்தை ஒப்படைத்த நிலையில் அந்நாட்டு மன்னர் 3rd Charles ஆண்டி பர்ன்ஹமை புதிய பிரதமராக நியமித்ததாக பக்கிங்ஹம் அரண்மனை அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை காற்றின் மொழியில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பொன் கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன். இப்பொழுது தொடக்கம் நாம தெலுங்கு பாடல்களை கேட்க வருகின்றோம். சரி, அதே வேளையில எல்லாரும் இன்றைக்கு முழுக உங்கள்ட்ட கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்க போறேன். எப்படி இன்றைக்கு காட்பந்தாட்டத்தை பாத்தீங்களா? மனநிலை எல்லாம் எப்படி இருக்கு? சரி, நீங்கள் எதிர்பார்த்த அணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க, இல்லைன்னா எங்களை மாதிரி கொஞ்சம் சோகமா இருப்பீங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த காட்பந்தாட்டம் உலக கிண்ணம் அப்படின்னு முடிவடைந்து விட்டது அப்படின்னும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு இல்லையா? இருந்தாலும் அடுத்து இன்னொரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அப்படின்னும் போது அந்த உற்சாகம் மீண்டும் நமக்கு வரும். அதே போல இந்த இறுதி ஆட்டம் அப்படின்னு சொல்லும் போது பார்க்கும் போதே நம்மளுக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி நம்ம வந்து 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம பேசுவோம். நீங்க தான் பேச போறீங்க, உங்க மனநிலையத்தை பத்தி தான் சொல்ல போறீங்க. தெலுங்கு பாடல்கள்ல நாம தொடக்க பாடலை வந்து அனிருத்தோட குரல்ல கேட்க போறோம். வாங்க.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர் புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:40.

ஜாஃப்டலி ஸ்ரேயா கோஷல் கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் 8:17 தெலுங்கு பாடல்களை நாம கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்து நரேந்திரா சுத்தமாயி கொண்டு வரக்கூடிய பாடல்.

மீண்டும் சரி பார்த்து கொண்டு அவ்வப்போது எதெல்லாம் சீக்கிரமே முடிச்சிடணும் அப்படிங்கிற விஷயங்களை திட்டங்களை அதை முதல்ல முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கொஞ்சம் பாரம் குறைவாக இருக்கும். அடுத்தடுத்த வேலைகள் வரும்போது அதுன்னு கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் நம்மளால் செய்ய முடியும் இல்லையா. அதனால் திட்டமிட்டு காரியங்களை செய்யும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வசதியாக இருக்கும், சுலபமாகவும் இருக்கும்.

மாலவிகா ஸ்ரீகிருஷ்ணா கொண்டு வந்த பாடல் அது. தெலுங்கு பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். நேரம் இப்பொழுது 8:43. சரிங்க, இன்றைக்கு 20ஆம் தேதி ஜூலை மாதம். சரி, ஏன் இந்த தேதியோடைய அறிவிப்பை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 7வது மாதம் ஆகிவிட்டது அப்படின் போது என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் வந்து நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது உங்களுடைய பட்டியலில் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துடுங்க. ஏனென்றால் நம்ம பரபரப்பான சூழலில் இருக்கும்போது சில முக்கியமானதெல்லாம் நம்ம வந்து விட்டுருவோம் இல்லைங்களா. அதனால

0: ஐயா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: நினைக்கிறது
0: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும் நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.
2: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: பொதுச் சேவை ஊழியர்கள் மீதான தனது கண்டிப்பான போக்குக்கு மன்னிப்பு கோரினார் பிரதமர். நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல் அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வர். இதற்கு முந்தைய அரசாங்க நிகழ்ச்சிகளில் பொதுச் சேவை ஊழியர்கள் மீது பல தருணங்களில் தாம் வழங்கிய அறிவுரையில் கண்டிப்பான போக்கு காணப்பட்டதாக உணர்ந்திருந்தால் தாம் அதற்கு மன்னிப்பு கோருவதாக பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பிரதமராக பதவியேற்ற பின் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிகளில் அமைதியான குரலில் கருத்தை வெளியிடுமாறு தமக்கு அவ்வப்போது ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாக பிரதமர் முகநூலில் வெளியிட்ட காணொலி பதிவு குறிப்பிட்டுள்ளார். தமது பேச்சு பொதுச் சேவை ஊழியர்களை கண்டிப்பது போல் இருந்தலாகாது என சில தரப்பினர் நினைவுறுத்தியதை அவர் நினைவு கூர்ந்தார். எனினும் சில நேரங்களில் தமது கடுமையான பேச்சு பிரதமர் என்ற தோற்றத்தை மீறும் வகையில் மனதை புண்படுத்தியிருந்தால் மன்னிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இவ்வாண்டுக்கான தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு தொடர்பு அமைச்சின் கீழுள்ள அனைத்து துறைகளும் நிறுவனங்களும் ஒற்றுமை, நல்லிணக்கம், நாட்டுப்பற்றை வளர்க்கும் உள்ளடக்கங்களை அதிகமாக பகிர கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் ஒற்றுமையுடன் வாழ்வதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் உள்ளடக்கங்களை உருவாக்குவதற்கு இந்த கொண்டாட்ட காலம் மிகச்சிறந்த வாய்ப்பாகும் என அமைச்சர் டத்தோஸ்ரி ஃபாமி ஃபடில் கூறினார். இதன் தொடக்கமாக உலக அரங்கில் பல்வேறு சாதனைகளை புரிந்து வரும் மலேசியர்களின் வெற்றிகள் உள்ளிட்ட நாட்டின் அமைதியையும் அரசியல் நிலைத்தன்மையையும் விவரிக்கும் உள்ளடக்கங்களை அதிகமாக உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நெகிரி செம்பிலானின் 16 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் SPR இன்று 13,263 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை வெளியிட்டது. இவ்வெண்ணிக்கையில் 12,669 வாக்குச்சீட்டுகள் 1A பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கு வெளியிடப்பட்டதாக SPR செயலாளர் டத்தோ கைரோல் ஷாரில் இட்ரூஸ் தெரிவித்தார். இப்பிரிவு தேர்தல் பணியாளர்கள், SPR உறுப்பினர்கள், காவற்படை, இராணுவம், ஊடகத்தார் ஆகியோரை உட்படுத்தியுள்ளது. அதேவேளை வெளிநாட்டில் வசிக்கும் மலேசிய குடியுரிமை பெற்றவர்களுக்காக 343 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளும், 11 வகை பாதுகாப்பு சுகாதார நிறுவன உறுப்பினர்களுக்காக 251 அஞ்சல் வாக்குச்சீட்டுகளும் வெளியிடப்பட்டுள்ளதை டத்தோ கைரோல் சுட்டிக்காட்டினார். ஜூன் மாதம் வரை நெகிரி செம்பிலானைச் சேர்ந்த ஏறக்குறைய 1,500 தொழில் முனைவோருக்கு தெக்கு நேஷனல் வழி 36 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதே காலகட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள 25,600 தொழில் முனைவோருக்கு 540 மில்லியன் ரிங்கிட் வரையிலான கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இந்நிலையில் 100,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான நிதியுதவி விண்ணப்பத்தை 7 நாள்களுக்குள் பரிசீலிக்க அரசாங்கம் இலக்கிட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் தெக்குன் கடனுதவி விண்ணப்பத்திற்கு அரசியல் தலைவரின் ஆதரவு கடிதம் தேவையில்லை எனவும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். நாட்டில் கைவிடப்பட்ட விலங்குகளுக்கான பாதுகாப்பை வழங்கும் அரசு சாரா நிறுவனங்களுக்கும் மையங்களுக்கும் சிறப்பு நிதியம் அமைப்பது தொடர்பான பரிந்துரையை பரிசீலிக்க அரசாங்கம் தயாராக உள்ளது. இது விலங்குகள் நல நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு அதன் உரிமையாளர்களின் நிதி சுமையையும் குறைக்கும் என பிரதமரின் அரசியல் செயலாளர் டத்தோ அஸ்மான் அபிடின் தெரிவித்தார். இந்த சிறப்பு நிதியத்தின் மூலம் அரசு சாரா நிறுவனங்களும் பாதுகாப்பு மையங்களும் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளுக்கு ஏற்ப உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்றார் அவர். நாட்டின் உயர்கல்வித்துறையின் வளர்ச்சியை வலுப்படுத்த உயர்கல்வி அமைச்சின் கீழுள்ள அனைத்து நிறுவனங்களும் அதன் மேம்பாட்டு திட்டங்களின் செயலாக்கத்தை விரைவுபடுத்த கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளன. அவ்வமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நிதியும் சிறந்த முறையில் கையாளப்படுவதன் வழி தொடர்புடைய நிறுவனங்கள் அதன் மேம்பாட்டு செலவின அடைவு நிலையை மேம்படுத்த முடியும் என அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அமினுடின் ஹசீம் வலியுறுத்தியுள்ளார். செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ஐ சி ஐசியு வெளியிட்ட 28 அமைச்சுகளின் செலவின அடைவுநிலை அறிக்கையின்படி உயர்கல்வி அமைச்சு தற்போது 13வது இடத்தில் உள்ளது. எனவே 55 விழுக்காட்டு செலவின இலக்கை எட்ட உடனடி மேம்பாட்டு நடவடிக்கைகள் தேவைப்படுவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: பிரான்சில் இவ்வாண்டின் தொடக்கத்திலிருந்து ஏற்பட்ட காட்டுத்தீயால் ஏறக்குறைய 40,000 ஹெக்டேர் காடுகளும் தாவரங்களும் எரிந்து சாம்பலாகியுள்ளதாக உள்துறை அமைச்சர் லாரன் நூனன்ஸ் தெரிவித்துள்ளார். இவ்வெண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் மிகவும் அதிகம் என்று குறிப்பிட்ட அமைச்சர், ஒவ்வொரு நாளும் புதிய காட்டுத்தீ நேர்வுகள் பதிவாகி வருவதாகவும் விளக்கினார். பிரான்சில் நிலவி வரும் வழக்கத்திற்கு மாறான வெப்பம் காரணமாக தீவிர காட்டுத்தீ பரவி வருகிறது. அண்மையில் ஸ்பெயின் உடனான வர்த்தக தொடர்பை துண்டிப்பதாக அறிவித்த போதிலும் தமக்கும் அந்த ஐரோப்பிய நாட்டின் பிரதமர் பெட்ரோ சஞ்சஸ்க்கும் இடையே எவ்வித மனக்கசப்பும் இல்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்று நியூஜெர்சியில் நடைபெற்ற உலகக்கிண்ண கார்பந்து போட்டியின் இறுதிச் சுற்றில் 1-0 என்ற ஒற்றை கோலில் ஸ்பெயின் அர்ஜென்டினாவை வீழ்த்தி 2026 கோப்பையை தட்டிச் சென்ற நிலையில் ஊடகத்தார் வினாவுக்கு ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்துள்ளார். சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்பெயின் அணியின் நிர்வாகிகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டதாகவும் அவர் கூறினார். அர்ஜென்டினாவின் தோல்வியால் தாம் கவலை அடைந்ததாக கூறப்படுவதில் உண்மையில்லை என கூறிய அவர், ஸ்பெயின் சிறப்பாக விளையாடியதை மறுக்க வியலாது என கூறினார். முன்னதாக இம்மாத தொடக்கத்தில் ஸ்பெயின் நேட்டோவின் மிக மோசமான பங்காளி நாடு என ட்ரம்ப் வகைப்படுத்தியிருந்தார். ஹமாஸின் புதிய தலைவராக கலீல் அல்யாயா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் இஸ்ரேலுடனான நெருக்கடி தொடர்பான சண்டை நிறுத்த பேச்சுகளுக்கு முதன்மை இடைத்தரகராக விளங்குபவர். மோதலால் மரணமடைந்த யாயா அல் சின்வாருக்கு பதிலாக காலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. 2023 அக்டோபர் 7 தாக்குதலில் பின்னணியாக செயல்பட்டவர் என இஸ்ரேலால் குற்றஞ்சாட்டப்பட்ட சின்வார் ஓராண்டுக்கு பின் காசாவில் யூத படைகள் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டார். யுக்ரைன் மோஸ்கோ வட்டாரத்தை குறிவைத்து ஏராளமான திருகூர்த்திகளை ஏவியது. இதனால் ஏற்பட்ட தீச்சம்பவங்களில் குறைந்தது சிறார் உட்பட 10 காயமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை கியேவ் மீது ரஷ்யா நடத்திய விசையூறு ஏவுகணை தாக்குதலை நடத்தியதற்கு பதிலடியாக யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களாக ரஷ்யா மீது கியேவ் பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இதனால் எரிபொருள் தட்டுப்பாடு உட்பட போர் தொடங்கிய கடந்த 4 இல்லாத அளவுக்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இவளை இந்த ஆகாண்மைய திருகூர்த்தி தாக்குதலில் காயமடைந்தவரில் மூவர் சீன நாட்டவராவர். மேலும் இத்தாக்குதலின் போது ஏராளமான வீடுகளும் சேதமடைந்ததாக மோஸ்கோ ஆளுநர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு கார்பந்து. அடுத்த மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ள 2026-2027 மலேசிய லீக் கார்பந்து போட்டியில் விளையாட மலாக்கா எஃப்சி அணியின் முன்னாள் மத்திய திடல் ஆட்டக்காரர் முகமது ஃபாயிஸ் மஸ்லான் திருங்கானு எஃப்சி அணியில் இணைந்து கொள்வதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அவர் அபணியை பிரதிநிதித்து இம்மாதம் முதல் நாள் தொடங்கி அடுத்த ஆண்டு மே இறுதி வரையிலும் விளையாடுவார் என திருங்கானு கார்பந்து கழகம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியது.

0: பொதுச் சேவை ஊழியர்கள் மீதான தனது கண்டிப்பான போக்குக்கு மன்னிப்பு கோரினார் பிரதமர். நெகிரிசெம்பிலான் சட்டமன்ற தேர்தல் அஞ்சல் வாக்குச்சீட்டுகளை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 2014 ஆண்டு இன்றைய நாளில் மலாய் சமூகத்தின் முதல் பெண் மருத்துவர் தன்ஸ்ரீ டாக்டர் சல்மா இஸ்மாயில் கோலாலம்பூரில் உள்ள பந்தாய் மருத்துவ மையத்தில் காலமானார். 95 வயதான அவர் முதுமை காரணமாக மாலை 6:15 மணிக்கு உயிரிழந்தார். கிடா அலோஸ்தாரில் பிறந்த அவர் 1936 ஆண்டு சிங்கப்பூர் கிங் எட்வர்ட் மருத்துவ கல்லூரியில் மருத்துவ படிப்பை தொடங்கினார். 1939 ஆண்டு இரண்டாம் உலக போர் ஏற்பட்டதால் அவரது கல்வி பயணம் தடைப்பட்டது. அவர் மருத்துவ படிப்பை 1947 ஆண்டில் வெற்றிகரமாக நிறைவு செய்தார்.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم.
3: நேர்களே, இந்த வாரம் 97வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய கதிர் என்ற அத்தியாயத்தை நாம் பார்க்கிறோம். அதில் 5 வசனங்கள் இருக்கிறது. இந்த அத்தியாயம் மக்காவிலே இறக்கப்பட்டது. இந்த அத்தியாயத்தில் 115 எழுத்துகள் இருக்கிறது. இந்த அத்தியாயத்துடைய பெயரின் அர்த்தம் கண்ணியம் வாய்ந்த இரவு என்று அர்த்தம். முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக மகத்துவம் வாய்ந்த ஒரு இரவிலே நாம் குர்ஆனை இறக்கி வைத்தோம். வம அதராக லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பது நபியே உங்களுக்கு தெரியுமா? லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்பொழுது இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, இந்த இரவிற்கு ஏன் கத்ர் என்ற பெயரை அல்லாஹ் வழங்கினான் என்பதை நாம் பார்க்கிறோம். முதல் காரணம், மகத்துவம் வாய்ந்த இந்த இரவில் அல்லாஹுடைய நன்மை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இரண்டாவது காரணம், அல்லாஹுடைய அருள் இறங்கிக் கொண்டே இருப்பதினால் மகத்துவம் வாய்ந்த இரவாக அது இருக்கிறது. மூன்றாவது காரணம், அல்லாஹுடைய மன்னிப்பு கேட்பவருக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த இரவு இருப்பதினால் அது மகத்துவம் வாய்ந்த இரவாக இருக்கிறது. நான்காவது, இறைவனுடைய மிக முக்கியமான வேதமாகிய குர்ஆன் இறங்கிய இரவாக இருப்பதினால் இது மகத்துவம் பொதிந்த இரவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னல்லாஹ வஹபலி உம்மத்தி லைலத்தல் கத்ரி வலம் யுஅதாஹா மன் கான கப்லஹும். மகத்துவம் வாய்ந்த இந்த இரவை என்னுடைய சமுதாய மக்களுக்கு மட்டுமே அல்லாஹு கொடுத்திருக்கிறான், எனக்கு முன்னால் வாழ்ந்த எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹு கொடுக்கவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஐந்தாவது காரணம், அதிகமான அடிப்படையில் மறைத்து பாவங்கள் மன்னிக்கப்படுவதினால் இந்த இரவு மகத்துவம் வாய்ந்த இரவாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி. எந்த மனிதர் மகத்துவம் வாய்ந்த இரவில் இறை நம்பிக்கையோடும் இஹ்லாஸோடும் உறுதியோடும் நன்மைகள் செய்கிறாரோ அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லித் தருகிறார்கள். இந்த மகத்துவம் வாய்ந்த இரவை அல்லாஹு தஆலா ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாய மக்களுக்கு கொடுத்தான் என்ற காரணத்தை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். அந்த மனிதர் மிக நீண்ட காலம் இரவு நேரத்திலும் சரி பகல் நேரத்திலும் சரி அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் 1000 வருடம் இதே போன்று நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள், இப்படிப்பட்ட பாக்கியம் எங்களுக்கு இல்லையே என்று ஏக்கத்தோடு கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா, நீங்கள் 1000 வருடம் வாழாவிட்டாலும் மகத்துவம் பொதிந்த இந்த லைலத்துல் கத்ரை தருகிறான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா, இன்னா அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்ற வசனத்தை இறக்கி வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில சமயம் கவலைப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய சமுதாய மக்களின் வயது மிக குறைவாக இருக்கிறதே என்று அவர்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கவலைக்கு மருந்தாக இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த இரவை அல்லாஹு கொடுத்திருக்கிறான். இந்த மகத்துவம் வாய்ந்த இரவில் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கியதாக சொல்கிறான். குர்ஆன் என்பது மிகவும் உன்னதமான அல்லாஹுடைய வேதம். இந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹுவை நினைவு கூற முடிகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நிச்சயமாக இந்த நினைவு கூறக்கூடிய குர்ஆனை நாமே இறக்கிறோம், நாமே பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹு சொல்கிறான். கியாமத் நாள் வரை இந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். இதில் எந்த ஒரு மாற்றமும் யாராலும் செய்ய முடியாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய சிறப்பை பற்றி இந்த வசனத்தின் மூலம் சொல்லித் தருகிறான். முதலாவது சிறப்பு, குர்ஆன் அழகான அடிப்படையில் பல விஷயங்களை மனிதனுக்கு நினைவூட்டுகிறது. இரண்டாவது, குர்ஆன் மனிதர்களுடைய நாவில் மொழியப்படுவதற்கு மிக லேசாக இருக்கிறது. மூன்றாவது, யாராலும் இந்த குர்ஆனை மாற்ற முடியாது. நான்காவது, நல்லுபதேசங்களை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவது, இறை நெருக்கத்தை தேடித்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆனை ஒரு சிறப்பான அடிப்படையிலே அல்லாஹு தஆலா அதை இறக்கி வைத்திருக்கிறான். அதுவும் குறிப்பாக மகத்துவம் வாய்ந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான்.

0: நேயர்களே, தஃப்ஸீர் ஹக்கானி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனை லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பதிவேட்டிலிருந்து பைத்துல் இஸ்ஸா என்று சொல்லக்கூடிய முதல் வானத்தின் பக்கம் இறக்கி வைத்திருந்தான். முதல் வானத்திலிருந்து 23 ஆண்டுகாலம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குர்ஆனை இறக்கி வைப்பதற்கு அல்லாஹ் நாடினான். அப்படி நாடி முதல் வசனத்தை லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்திருக்கிறான் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் அறிவிலிருந்து வருங்காலத்தில் நடைபெறும் விஷயங்கள் பதிவு செய்யப்பட்ட பதிவேட்டிற்குத்தான் லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்று சொல்லப்படும். சூரத்துல் கதருடைய 2வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி கேட்கிறான், வமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது என்பது நபியே உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். ஒரு பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்ல நாடினால் இது போன்றுதான் ஒரு வாசகத்தை பயன்படுத்துவான். எப்படி, வமா அதராக மல் காரியா, இதயத்தை தட்டக்கூடிய விஷயம் எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேள்வியை கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல் ஃபிஷஹர், லைலத்துல் கத்ரி என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏறத்தாழ 83 வருடம் 4 மாதங்களை விட அது மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லித்தருகிறான். இப்பொழுது இந்த லைலத்துல் கத்ர் என்பது எந்த நாளில் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் லைலத்துல் கத்ருடைய இரவின் நாளை மிக குறிப்பாக சொல்வதற்காக வேண்டி வந்தார்கள். அப்பொழுது ஃபதலாஹா ரஜுலானி, 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அந்த 2 மனிதர்கள் சண்டையிட்ட காரணத்தினால் லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது என்பது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எந்த இடத்திலே சண்டை நடைபெறுகிறதோ அங்கே அல்லாஹுடைய அபிவிருத்தி என்பது நீக்கப்பட்டுவிடும். அபிவிருத்தி நீக்கப்பட்ட காரணத்தினால்தான் லைலத்துல் கத்ர் என்ற மகத்தான இரவு அதனுடைய நேரம் தெரியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இப்படி மறக்கடிக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் ஒற்றைப்படையான, அதாவது ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பிற 21, 23, 25, 27, 29 இது போன்ற நாட்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம், மன்கான முதஹர்ரியன் லைலத்தல் கத்ரி ஃபல்யத ஹர்ரிஹா லைலத்த சபையும் வைஷிரின், நீங்கள் லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை ரமலான் பிற 27 அன்று தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிமில் இப்படி பதிவு செய்யப்பட்டாலும் குறிப்பாக எல்லா மனிதர்களும் லைலத்துல் கத்ருடைய இரவை ரமலானுடைய பிந்திய 10 ஒற்றைப்படையான நாட்களில் தேடுவதுதான் மிகச் சிறந்தது என்று எல்லா மார்க்க அறிஞர்களும் ஹதீஸ்களை வல்லுநர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த லைலத்துல் கத்ரை நாம் தேடி அடைந்து விட்டோம் என்றால் அதைவிட மிகப்பெரிய பாக்கியம் வேறு எதுவாக இருக்க முடியும்? இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒரு மனிதர் நன்மை செய்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை ஒரு ஹதீஸை வைத்து நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் லைலத்துல் கத்ர் என்பதை அவர் அறிந்து கொண்டால் உடனே அந்த இரவில் அவர் நன்மையை செய்யட்டும். ஏனென்று சொன்னால் அந்த இரவில் அவர் நன்மை செய்தால் 1000 வருடம் நன்மை செய்த நன்மையை அவர் பெறுகிறார். அதாவது அந்த இரவிலே ஒருவர் ஒரு சுபஹானல்லாஹ் என்று சொன்னால் 1000 வருடம் சுபஹானல்லாஹ் என்று சொன்ன நன்மையை பெறுகிறார். அந்த இரவிலே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார் என்று சொன்னால் ஒரு வசனத்திற்கு எவ்வளவு நன்மை இருக்கிறதோ 1000 வருடம் அந்த வசனத்தை தொடர்ச்சியாக ஓதினால் என்ன நன்மை இருக்கிறதோ அந்த நன்மையை அல்லாஹு தஆலா தருகிறான். அதே போன்று மகத்துவம் வாய்ந்த இந்த இரவில் ஒருவர் குற்றம் செய்து விட்டால் அதற்காக வேண்டி 1000 வருடங்கள் தவறு செய்த அந்த குற்றத்தையும் அவர் பெறுகிறார் என்பதையும் இந்த ஹதீஸுடைய விளக்கத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. மகத்துவம் வாய்ந்த இந்த இரவை பற்றி மிக தெளிவாக சூரத்துல் கத்ருடைய ஆரம்ப 3 வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த 3 வசனங்கள் தரக்கூடிய படிப்பினை, கத்ர் என்றாலே மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தது, அந்த கண்ணியமான இரவை தேடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அந்த கண்ணியமான இரவை தேடி இறைவனுடைய அருளையும் மன்னிப்பையும் ரஹமத்தையும் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்போ வரும், எப்போ வரும்னு கேக்குறாங்க.
1: எப்போ வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா, எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

சின்மயி கார்த்திக் அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். ஸ்ரீலேசா மனசு எப்ப பறக்கும் அப்படின்னு சொன்னா மனசு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் போது பறக்கும் இல்லையா? அப்படி பறக்கணும் அப்படின்னு சொன்னா அவ்வப்போது நாம மகிழ்ச்சியா இருக்கணும், நாம மகிழ்ச்சியை ஏற்படுத்திக்கணும். அதெல்லாம் சாதாரண விஷயமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் கூட நம்மளை நாம தானே நேசிக்கணும், நம்ம நாம தான் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இது ஒரு சின்ன நினைவூட்டலாக உங்களுக்காக. ஸ்ரீ 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்க பேச போறீங்க, நீங்க என்ன பேச போறீங்க அப்படிங்கறத நிச்சயமா 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு சொல்றேன். அப்புறம் நீங்க நம்மள்கிட்ட பேசலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஆசியானின் 59th வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் டதோசரி முகமது ஹசான் இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தார். இன்று மாலை 4:15 நினோய் அகியோனோ பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைந்த அமைச்சரை பிலிப்பைன்ஸ் வெளியுறவுத்துறை தலைமை அதிகாரி ஏரியல் ரொடேலாஸ் பினென்ட்ரா வரவேற்றார். வியாழக்கிழமை நடைபெறும் அக்கூட்டத்தில் முகமது ஹசான் மலேசிய பேராளர் குழுவுக்கு தலைமை ஏற்பார் என விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளமான த்ரெட்ஸில் இனம், மதம், அரசர் ஆகிய 3-6 கூறுகளை உட்படுத்திய பதிவை வெளியிட்டதாக நம்பப்படும் ஆடவரை காவற்படை தொடர்பு பல்லுடக ஆணைய ஒத்துழைப்போடு கைது செய்துள்ளது. தொடர்புடைய 52 நபர் விசாரணைக்கு உதவும் வகையில் இன்று பிற்பகலில் சிரம்பான காவற்படை தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாக அப்படையின் மாநில தலைவர் டத்தோ அல்ஸ்வாஹ்னி அஹ்மாத் தெரிவித்தார். நகரசெம்பிலான் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி கொடியை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆடவர் சரக்குந்து மோதி உயிரிழந்தார். அவ்வாடவரை மோதியவர் தமது வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுவிட்டதாக சிரம்பான் மாவட்ட காவற்படை தலைவர் ஏசிபி முகமது யாத்திம் உஸ்மான் தெரிவித்தார். ரந்தாவ் நோக்கி செல்லும் சாலையின் உரத்தில் அந்த 34 ஆடவர் கட்சி கொடியை பொருத்தி கொண்டிருந்த போது இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தென்கொரியாவின் இன்ஜியானில் உள்ள சவுபாங் நிறுவனத்திற்கு சொந்தமான கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ 61 போராட்டத்திற்கு பிறகு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அந்நாட்டின் தீயணைப்பு தலைமையகம் தெரிவித்துள்ளது. தேசிய அளவிலான செயல்பாட்டு உத்தரவின் மூலம் 812 தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் அருகில் வசிக்கும் 100 பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர். ஈராரத்து 26 ஃபீஃபா உலகக்கிண்ண கார்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்றதை பாராட்டும் வகையில் அந்நாட்டிற்கு பொது விடுமுறையை அதிபர் ஜேவர் மிலே அறிவித்துள்ளார். கொண்டாட்ட தேதி குறித்து அவ்வணியின் விளையாட்டாளர்களும் பயிற்றுநர் குழுவும் எடுக்கும் முடிவை பொறுத்து அந்நாள் பொது விடுமுறையாக அறிவிக்கப்படும் என்று மிலே எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அவங்களுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இப்படியாக ஒவ்வொரு ஆட்டங்களும் முடிந்து போ இறுதி சுற்றுக்கும் வந்து நம்ம பார்த்துட்டோம் யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலகட்டங்களில் குறிப்பா நேற்று இன்றைக்கு அதிகாலை அப்படின்னு சொல்லும் போது அதிகமானோர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில இருந்தாங்க. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த கடந்த முறையை காட்டிலும் இந்த முறையில் அதிகமானோர் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொண்டிருந்தார்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆண்டு உலகக்கிண்ண பந்தாட்டத்தை முதல் முறையா பாக்குறாங்க அப்படின் போது ரொம்ப மகிழ்ச்சியோட சரி எப்படி இருக்கு அந்த வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இதற்கு காரணம் அவங்களோட பெற்றோர்களாக கூட இருக்கலாம். நிச்சயமா அவங்க தான் காரணம். அப்பாக்கள் வந்து யாரை வந்து எந்த அணிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களோ பிள்ளைங்களும் அந்த அணிக்கு தான் ஆதரவு, எங்களுடைய ஆதரவு அப்படின்னு சொல்லி. சரி இந்த முறை முதல் முதலாக நீங்க வந்து இந்த காட்பந்து உலகக்கண காட்பந்து வந்து வெளியில எங்க போய் பார்த்தீங்க, எப்படி இருந்தது அந்த சூழல், எல்லாருடையும் பார்க்கும் போது எப்படி அமைந்திருந்தது அப்படிங்கறத நீங்க இங்க கூட பகிர்ந்து கொள்ள போறீங்க. சுழியமூன்று 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: குணா பேசுறேன், செந்தூர்ல இருந்து.
1: சொல்லுங்க குணா.
0: காலத்துல இருந்து மரோடோனா டைம்ல இருந்து அஜித்னா தான்.
1: முதல் முறையா நீங்க அர்ஜென்டினாவை அறிமுகப்படுத்திருக்கீங்களா அவருக்கு?
0: ஆமா, அவருக்கு அவருக்கும் வந்து பிரிச்சுதான் ஆசை. என் கூட சேர்ந்தோன்னா இது அர்ஜென்டினா.
1: என்ன செய்யறது, சில சமயங்கள்ல மனசு வலிக்கும் தான் அப்படி. என்ன செய்யறது, சரி குணா, நன்றி அழைப்புக்கு.

0: ஜீவிதா பேசுறேன்.
1: சொல்லுங்க ஜீவிதா, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
0: கோலப்பிள்ள.
1: யாருக்கு உங்களுடைய ஆதரவு இருந்தது நேத்து?
0: அர்ஜென்டினா.
1: நம்ம எல்லாம் பாருங்க, இன்னைக்கு காலையில எல்லாம் பாத்துட்டு தோத்துட்டு கவலையில தானே இருக்கோம்.
0: அப்படின்னு
1: சொல்லும் போது ரொம்ப தீவிரமா பாப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் பாத்துருவீங்க, விடாம பாத்துருவீங்க?
0: விடிக்கால 3 மணி கேம் பாத்துட்டு அதோட வேலை கிளம்பி போயிருவேன்.
1: யாருங்க நீங்க? அப்படிதான் இன்னைக்கு போனீங்களா?
0: இனிய
1: பிறந்தநாள் வாழ்த்துகள். சரி, ஒரு பாடல ஒலியேற்றிடுவோம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: ஜானகி அம்மாவோட பாடல் ஏதாச்சும் போடுங்க.

சிவன் சங்கரஜா கொண்டு வந்த பாடல் அது நினைவு பொழுது பார்த்து 45. சரிங்க, நீங்கள் வீட்டை தவிர வேற எங்கெங்கெல்லாம் போய் நேற்று பார்த்தீங்க விளையாட்டை, இன்றைக்கு அதிகாலையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க வீட்டில் தாங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லி, இருந்தாலும் அவங்களோட ஆதரவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதே வேளையில் நாங்கள் வந்து என்ன செய்திருந்தோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் மின்னலின் அறிவிப்பாளர்கள் அஸ்வினி, தேவிகன், புவனா, பி கே, நான் எல்லாருமே, அப்புறம் நம்மளுடைய மின்னல் தலைவர் குமரன் அவர்கள் எல்லாருமே என்ன செய்தோம் அப்படின்னா, தத்தாரன் முர்டேக்கால போய் பார்த்தோம். அங்கே பார்க்கும்போது பெரிய கூட்டம், நிறைய பேர் இருந்தாங்க. ஆனாலும் கூட ஒவ்வொரு முறையும் அந்த விளையாட்டாளர்கள் முயற்சி செய்யும் போது, கோலிக்கான முயற்சிகளை செய்யும் போது, எல்லாருமே அங்கே ஒரு பெரிய பரபரப்பு, அங்கே ஒரு பெரிய பதற்றம் எல்லாமே அப்படியே தெரிந்தது. பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மலாய்க்காரர்கள், சீனர்கள், அதை தாண்டி நிறைய வெளிநாட்டினருமே நம்மோடு சேர்ந்து அங்கே வந்து அந்த தளத்தில் வந்து பார்க்கும்போது விளையாட்டு எப்போதுமே ஒரு பெரிய ஒற்றுமையை நமக்குள்ளே ஏற்படுத்துது அப்படின்றதும் புரிந்தது. அதே வேளையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட புதியதாக அறிமுகமாகி பேசக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டது. ஆக பெரும்பாலும் இந்த மாதிரியான, பெரும்பாலும் நீங்களுமே ஒரு சிலரெல்லாம் கடையில் போய் பார்க்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிறவங்க உடனே அறிமுகமாயிருவாங்க. விளையாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அணியை பற்றி கொஞ்சம் பேசுவாங்க அப்படின் போது அங்கே ஒரு நல்ல ஒரு நட்பும் மேலிட வாய்ப்பும் இருக்கின்றது. அப்படியாக உண்மையிலே ஒரு புதிய அனுபவமாக இன்றைக்கு அமைந்திருந்தது. இந்த வேளையில் நேற்று பணிபுரிந்த, நேற்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேற்றையே போயிட்டோம், இன்னைக்கு விடிய காலைக்கு போகிறதுக்கு முன்கூட்டியே போயிட்டோமா, அதனால நேற்றுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பணி செய்துட்டு இருந்த நம்முடைய காவல்துறையினருக்கும் இந்த வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: அதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
2: அண்ணா ஒரு தோசை எடுத்துரு.
4: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
5: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
4: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
5: திருத்த முடியாது.
4: இப்படி ஆச்சு.
2: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
4: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
2: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
4: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
2: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
4: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
2: இப்படிக்கு
4: மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரிட்டனின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ஆண்டி பன்ஹம்க்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த பன்ஹமுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமாக இருப்பதாக பிரதமர் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். சரவா மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கி வந்த விமான கட்டண சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் மாநில அரசு ஏபோனியோ விமான நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் ஃபலிலா யூசுப் தெரிவித்துள்ளார். மாநில முதல்வர் தான்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஒப்பிங் வலியுறுத்தியதற்கு இணங்க ஏபோனியோ சரவாக்கின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்தும் வியூக முதலீடாக அமையும் என்று அவர் கூறினார். நாட்டில் இணைய குற்றங்கள் பெரும் சிக்கலாக உருவெடுத்துள்ளதை எதிர்கொள்ள 2026 இணைய குற்றச்செயல் சட்ட வரைவை இன்று மேலவை அங்கீகரித்தது. இந்த சட்ட வரைவின் கீழ் அனைத்து இணைய குற்றங்களுக்கும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதோடு குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டு வர இயலும் என புறநகர் வட்டார மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரூபியா வாங் தெரிவித்தார். பிரிட்டனின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள ஆண்டி பன்ஹம் யுக்ரைனுக்கான பிரிட்டனின் ஆதரவு உறுதியாகவும் நிரந்தரமாகவும் தொடர்வது குறித்து அதன் அதிபர் வளடிமிர் ஜெலன்ஸ்கியிடம் தெளிவாக விளக்கப்படும் என கூறினார். மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் விரைவில் தொலைபேசி உரையாடல் நடத்தப்படும் என்று அவர் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். வடமேற்கு ஆப்கானிஸ்தானிலிருந்து அண்டை நாடான ஈரானுக்கு செல்லும் வழியில் கடும் வெப்பத்தை தாங்காமல் 5 பலியான நிலையில் காணாமல் போன 14 பேரை தேடும் பணியில் செயலாக்க தரப்பினர் இறங்கியுள்ளனர். 1 வாரத்திற்கு முன் தங்களின் பயணத்தை தொடங்கிய அவர்கள் அந்நாட்டின் கடும் வறட்சியான பாலைவன பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த போது வாகனம் புயலில் சிக்கி பழுதடைந்ததாக கூறப்படுகிறது. 2026 உலக கிண்ணத்தை தட்டிச் சென்ற ஸ்பெயின் அணியினரை ஏற்றிய சிறப்பு விமானம் இன்று மெட்ரிட்டில் தரையிறங்கியது. ஸ்பெயின் கொடியுடன் தரையிறங்கிய விமானத்தில் இருந்து முதலில் அணி பயிற்றுனர் லூயிஸ் டிலா ஃபின்டோவும் வெற்றிக்கு வித்திட்ட ரோட்ரி உலக கிண்ணத்துடனும் இதர விளையாட்டாளர்களும் இறங்கினர். அவர்கள் ஜார்ஜுவேலா அரண்மனையில் மன்னர் 4 ஃபிலிப்பை சந்திப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மலரும் நினைவுகளில் மீண்டும் உங்களை திங்கட்கிழமை பொழுதில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. பொன்கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நேரம் இப்பொழுது 11:03. இன்றும் டிக்டாக் வழியாக நம்ம நேர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களைத்தான் நாம கேட்க போகின்றோம். அதுக்குள்ள ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன மாதிரியான பாடல்கள் இன்றைக்கு அப்படின்னு சொல்லி. பாவமே நம்ம நேர்கள் எந்த மாதிரியான பாடல்களை இன்றைக்கு விரும்பி கேட்க போகின்றார்கள் என்று பார்த்து விடுவோம். அதே வேளையில் பழம் பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே இனிமே உங்களுடைய தனிமையை போக்கும், உங்களுடைய உறக்கத்திற்கு உரம் போடும், இப்படியாக எல்லாமுமானது தான் பழம் பாடல்கள் இல்லையா? அந்த வகையில் தொடக்க பாடலுக்கு செல்வோமா? TMS வருகின்றார்.

பி சுசிலா டிஎம்எஸ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேர்மை பொழுது 11:15 டிக்டாக் வழியாக நல்லா விசாரித்தும் அதே வேளையில் பாடல்களில் கேட்டோம். பல நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் கல்பனா குமரேசன் விரும்பி கேட்ட பாடலை எல்ஆர் ஈஸ்வரி பி பி ஸ்ரீனிவாஸ் கொண்டு வருகின்றார்கள். நீங்களும் இப்பொழுது வானொலி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் டிக்டாக் பக்கம் வரலாம், வந்து நேரலையில் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன பாடல் வேணுமோ அந்த பக்கம் வந்து கேட்கலாம். வாங்க

நாட்களாக கேட்டிராத பாடல்களை வந்து விரும்பி கேட்கும்போது நிச்சயமா நமக்கும் அடிக்கடி கேட்டிருக்கோமே அப்படிங்கிற ஒரு மாதிரியான சலிப்பு இல்லாமல் இந்த பாட்டு கேட்கணும் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான உணர்வும் ஏற்படும் இல்லைங்களா. அடுத்த பாடலுக்கு நாம செல்ல போகின்றோம். பெருமாள் அரசு கேட்டிருக்கக்கூடிய பாடல் ஏம் ராஜா பி சுசிலா கொண்டு வருகின்றார்கள்.

0: அடுத்ததாக சிவா கேட்டிருக்கக்கூடிய பாடல் அந்த நாள் ஞாபகம் அப்படின்ற பாடல். நிச்சயமா அந்த நாள் ஞாபகங்கள் நிறையவே நம்மளுடைய நினைவுகளை மீட்டிச் சென்று கொண்டே இருக்கின்றன இல்லையா. எப்போதாவது குறிப்பாக இரவு வேளையில் தூக்கத்திற்கு முன்பாக உறக்கத்திற்கு செல்வதற்கு முன்பாக இந்த பாடல்கள் எல்லாம் கேட்கும்போது ஒவ்வொரு பாடலும் நம்முடைய பழைய ஞாபகங்களை மீண்டும் எங்கேயோ தட்டி எழுப்பத்தான் செய்கின்றது. டிஎம்எஸ் அதோடு அவரோடு மேஜர் சுந்தரராஜன் கொண்டு வரக்கூடிய பாடல்
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

சரிங்க, மலரும் நினைவுகளில் பழம் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பிசிஸ்ல கொண்டு வரக்கூடிய பாடல் அடுத்து இடம் பெறுகின்றது. இந்த பாடலை சாந்தி விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு தடவை இல்லை, பல தடவை விரும்பி கேட்டு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதனால சாந்தியுடைய விருப்ப பாடலை நாம அடுத்து கொடுத்துருவோம்.

பி சுசீலா அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. அந்த பாடலுக்கு பிறகு அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி கொண்டு வரக்கூடிய பாடல். இந்த பாடலை சுசீலா விரும்பி கேட்டிருக்காங்க.

சோழமங்கலம் ராஜலட்சுமி கொண்டு வந்த பாடல். அந்த பாடல் டிக்டாக் பக்கம் நிறைய பேர் நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எப்போதுமே டிக்டாக்ல பல நாடுகளில் இருந்தும் நேயர்கள் நம்மோடு தொடர்புல இருக்கும்போது, பேசும்போது, பாடல்களை கேட்கும்போது அவர்களோடு இந்த இரவு பொழுதுல அளவலாகும் போகுது. உண்மையிலே ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம். டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்முடைய நன்றியை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அன்பான நேயர்களே, ஒரு ஊரில் ஒரு ஞானி இருந்தார். அவர் ஒரு ஞானி மட்டுமல்ல, தன் வாழ்வாதாரத்திற்காக திராட்சை பழங்களை விற்கும் வியாபாரியும் கூட. நேர்மையாக வியாபாரம் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு பெண் வந்தாள். "பெண்ணே, என்னிடத்தில் அருமையான திராட்சை பழங்கள் இருக்கின்றது, மிகவும் சுவையான பழங்கள், கொஞ்சம் வாங்கி கொள்ளேம்மா" என்றார். அந்த பொண்ணு சொன்னா, "இல்ல ஐயா, என்கிட்ட இப்ப காசு இல்ல." "காசு இல்லைன்னா என்னம்மா பரவாயில்ல, உனக்கு எப்போ காசு வருமோ அப்ப கொடு, இப்ப வாங்கிக்கோ" அப்படின்னார். "இந்த பழம் எவ்வளோ சுவையா இருக்குன்னு பாரு" அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தார். "வேணா வேணா, என்னால இப்ப சாப்பிட முடியாது, நான் நோன்பு வைத்திருக்கிறேன்" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. அவருக்கு ஒரே குழப்பம். எல்லோரும் நோன்பு வைக்கிற ரமலான் மாதம் முடிந்து 6 மாதங்கள் கழிந்து விட்டது. குறிப்பிட்ட சுண்ணத்தான நோன்பு வைக்கும் காலம் கூட இது இல்லையே என்று சந்தேகத்தில் அந்த பெண்ணிடமே கேட்டுவிட்டார். "ஏம்மா, இது என்ன நோன்பு?" என்று கேட்டார். இப்ப அந்த பெண் சொன்னால், "நீங்க நினைக்கிறது சரிதான் ஐயா, இது நோன்பு மாதம் இல்லைதான். நோன்பு வைக்க வேண்டிய ரமலான் மாதத்தில் நான் வைக்கத் தவறிய ஒரு நோன்புதான் இது. என்ன பண்றது, ஒரே வேலை. அப்படி இப்படின்னு 6 மாதம் காலம் ஓடிவிட்டது. நேரமே கிடைக்கிறது இல்லை. இப்போதான் நேரம் கிடைத்தது, அதான் இன்னைக்கு வைத்தேன்" என்று சொன்னாள். இந்த ஞானி சற்று யோசிக்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அந்த பெண் சொன்னால், "சரி ஐயா, இவ்வளோ நேரம் நீங்களும் வாங்க சொல்லி கேட்டுக்கிறீங்க, பழம் வேற நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, 1 கிலோ பழம் கொடுங்க, நான் அப்புறமா காசு கொடுக்கறேன்" அப்படின்னா. இப்போ அந்த ஞானி சொன்னார், "இல்லை இல்லை, வேணாம், நீ என்னிடம் பழம் வாங்க வேண்டாம், நீ போகலாம்" அப்படின்னார். அந்த பொண்ணு கேட்டுச்சு, "அட என்னங்க, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், பழம் வேணுமான்னு கேட்டீங்க, காசு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, அப்புறமா கொடுன்னு சொன்னீங்க, சரி வாங்கலாம்னு பார்த்தா இப்ப பழம் கிடையாதுன்னு சொல்றீங்களே" அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னாரு, "பாருங்க ஏம்மா, நீ உன்னை படைச்ச இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கடனையே 6 மாசம் கழிச்சு கொடுக்கறியே, எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை எத்தனை மாசம் கழிச்சு கொடுப்ப, உன்னை நம்பி எப்படி நான் கடன் கொடுக்கறது" அப்படின்னார். இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது. என்னன்னா, இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையே சரிவர செய்யாதவனிடத்தில் நேர்மையையும் கடமையையும் எதிர்பார்க்க முடியாது. நாம் வாழும் காலத்தில் இறைவனுக்காகவும் நமக்காகவும் சமுதாயத்திற்காகவும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கின்றோம். அவற்றை நன்குணர்ந்து நல்ல முறையில் இறைவனுக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் திருப்தி தரும் வகையில் நாம் கடமைகளை செய்ய வேண்டும். கடமைகளை செய்வது மட்டுமல்ல, அந்த கடமைகளை காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். உளவியலாளர்கள் ஆங்கிலத்தில் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது, எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடுதல், காலதாமதம் செய்தல். உதாரணமாக, மாணவர்களாக இருப்பின் நாளை சமர்ப்பிக்க வேண்டிய வீட்டுப்பாடத்தை, அதான் நாளை காலை வரை நேரம் இருக்கிறதே, அதிகாலையில் எழுந்து செய்து கொள்ளலாம், என்ன அவசரம் என்று இன்று செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு தள்ளி போடுவார்கள். இது ஒரு கெட்ட குணம்ங்க. ஷைத்தான் ஒருவரை கெடுக்க வரும்போது அந்த செயலை செய்ய வேண்டாம் என்று முதலில் தடுக்க மாட்டான். மாறாக ஒரு சூழ்ச்சி செய்து, "நாளைக்கு விடுமுறை தானே, நாளைக்கு அந்த காரியத்தை செய்துவிடலாம்" என்று உங்களையே சமாதானம் செய்து உங்கள் வேலையை செய்ய விடாமல் தள்ளி போட தூண்டுவான். அதுவே அவனுக்கு பெரிய வெற்றியாகும். நம்மில் சில பேர் இரவு தூங்கும் போது அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விட வேண்டும் என்று அலாரம் வைத்துவிட்டு தூங்க செல்லுவார்கள். காலை 5 மணிக்கு அலாரம் 1 முறை தான் அடிக்கும், அந்த அலாரத்தை உடனே இவர் திரும்பி அடிப்பார். மனதுக்குள் சொல்லிக் கொள்வார், "அதான் நேரம் இருக்கே, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிடுவோமே" என்று. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், "உங்களில் ஒருவர் உறங்கும் போது உங்கள் தலையின் பின்பக்கத்தில் ஷைத்தான் 3 முடிச்சுகளை போடுகிறான். ஒவ்வொரு முடிச்சின் போதும், இன்னும் உனக்கு நீண்ட நேரம் இருக்கிறது, ஆகவே நீ உறங்கு" என்று கூறி உங்களை விழிக்க விடாமல் உறங்க வைத்து விடுகிறான். நீங்கள் அவனது கூற்றை ஏற்காமல் கண் விழித்து அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் 1 முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. நீங்கள் உது செய்தால் மற்றொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது. நீங்கள் தொழுது விட்டால் முடிச்சுகள் முழுவதும் அவிழ்ந்து விடுகிறது. நீங்கள் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காலை பொழுதை அடைவீர்கள். இல்லையெனில் மனக்குழப்பத்துடன் சோம்பலுடனும் காலை பொழுதை அடைவீர்கள். ஆகவே, கடமை தவறாமல், எந்த செயலையும் தள்ளி போடாமல், எல்லா நல்ல காரியங்களையும் அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்க இந்த துஆவை கேட்போம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். எங்கள் இறைவா, இயலாமையில் இருந்தும் சோம்பேறித்தனத்தில் இருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா, நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி, ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம்.
4: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
0: இந்தளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். பொன்கோகிலம் இன்றைய பொழுது நிறைவான பொழுதாக உங்களுக்கு அமைந்திருக்க வேண்டும். நாளைய பொழுது நல்ல பொழுதாக மகிழ்ச்சியான பொழுதாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாம புதன்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில் பிற்பகல் 1 மணிக்கு சந்திப்போம். தொடர்ந்து மின்னலோடு பயணிங்க.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்கு பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பார்க்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த ஒன் ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

0: ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேந்தாவை பேசுறேன். சத்தியமா நான் சொல்லறேன்டி, உன் பார்வையால தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமானிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை இன்றைய பாடல் தொகுப்பு கிருபாசினி நடராஜன்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க? வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
2: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் FM ஒரு

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

நீங்கள் FM இளமை புதுமை இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: மந்திரங்களில் உள்ள அறிவியல் திருமூலர் ஒன்று சொல்லுவார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். இந்த வரியின் பொருள் மந்திரம் தேவையில்லை என்பதல்ல, மாறாக மந்திரம் செய்ய வேண்டிய பணியை நம்முடைய மனமே செய்து முடித்து விட்டால் வெளிப்புற சடங்குகள் இரண்டாம் இடத்துக்கு செல்கின்றன என்பதே அதன் மைய கருத்து. அப்படி என்றால் மந்திரம் என்றால் என்ன? நம்முடைய தமிழ் மரபு இதை இன்னும் அழகாக சொல்லுகின்றது. மிக சில சொற்களில் வாழ்க்கையின் பெரிய உண்மையை சொல்லும் புனித வாக்கியங்கள் மந்திரம் என்று சொல்லப்படுகின்றன. திருக்குறளை நினைத்து பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று இரண்டே அடிகளில் உலக தத்துவத்தை சொல்லுகின்றான் வள்ளுவன். திருமந்திரம் சொல்லும் அன்பே சிவம் இரண்டு சொற்கள் தான், ஆனால் முழு சைவ சித்தாந்தத்தின் சாரமாக இருக்கின்றது. இவை அனைத்தும் ஒரு வகையில் மந்திரங்களே. ஏனென்றால் அவை மனதை மாற்றுகின்றன, வாழ்க்கையை மாற்றுகின்றன. சரி, இப்பொழுது மந்திரங்களை பற்றி அறிவியல் என்ன சொல்லுகின்றது? நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு ஒளியை உருவாக்குகின்றது, ஒவ்வொரு ஒளியும் ஒரு அதிர்வை உருவாக்குகின்றது. இதுதான் அறிவியல். ஒரு இனிய சொல்லை சொல்லுங்கள், அது மனதை மகிழ்விக்கின்றது. ஒரு கடுமையான சொல்லை சொல்லுங்கள், அது மனதை காயப்படுத்துகின்றது. வார்த்தைகளுக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கும் பொழுது இறை நினைவோடு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு உச்சரிக்கப்படும் மந்திரங்களுக்கு எவ்வளவு தாக்கம் இருக்கும்? மந்திரம் என்பது சாதாரண ஒளி அல்ல. மந்திரங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒளிகள், அவை அளவுபடுத்தப்பட்ட ஒளிகள். ஆயிரம் ஆண்டுகளாக அனுபவத்தில் பரிசோதிக்கப்பட்டு தலைமுறை தலைமுறையாக பாதுகாக்கப்பட்ட புனித ஒளிகள் தான் மந்திரங்கள். அமைதியாகவும் கவனத்துடனும் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் பொழுது நமது மூச்சு மெதுவாகின்றது, இதய துடிப்பு சீராகின்றது, மனதின் அலைச்சல் குறைகின்றது, கவனம் ஒருமுகப்படுத்தப்படுகின்றது. இதற்கு இன்றைய மருத்துவம் என்ன சொல்கின்றது? மெதுவான சுவாச பயிற்சியும் தியானமும் ஒழுங்கான ஒளி உச்சரிப்பும் மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை வளர்க்க உதவுகின்றன என்று இன்றைய மருத்துவமும் உளவியலும் சொல்கின்றன. அதனால் தான் ஆலயங்களில் மந்திரம் மட்டும் சொல்லப்படுவதில்லை. மணி ஒலிக்கின்றது, தீபம் எரிகின்றது, தூபம் மணக்கின்றது, அபிஷேகம் நடைபெறுகின்றது. இவை அனைத்தும் சேர்ந்து மனிதனின் ஐம்புலன்களையும் ஒரே திசையில் திருப்பி மனதை அமைதிப்படுத்தும் ஒரு ஆன்மீக சூழலை உருவாக்குகின்றன. அதனால் தான் கோயிலுக்கு நுழைந்தவுடன் பலருக்கு மனதில் ஒரு சொல்ல முடியாத அமைதி பிறக்கின்றது. இன்னும் அறிவியல் மொழியில் சொன்னால் மந்திர ஜபம் என்பது கவனம், மூச்சு, உணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மன அமைதியை வளர்க்கும் ஒரு தியான பயிற்சியாக விளங்குகின்றது. மந்திரம் என்பது சுருங்க சொல்லி நிறைய விளங்க வைக்கும் ஒரு புனித சொல், மனதை செம்மைப்படுத்தி மனிதனை உயர்த்தும் வாழ்வியல் விதை. ஆகவே மந்திரத்தின் பொருள் அறிந்து உள்ளார்ந்த சிந்தனைகளோடு அந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அது நல்ல பயனை தரும். நன்றி, வணக்கம்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரிட்டன் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ஆண்டி பர்ன்ஹமுக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். நாட்டுடன் கொண்டுள்ள உறவுகளை அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் மேலும் வலுப்படுத்தும் வழிகளை மலேசியா கண்டறியும் என பிரதமர் கூறினார். குறிப்பாக மலேசியா பிரிட்டன் வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்த தாம் கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டார். 16வது நெகிரி சிம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கட்டமைப்பு கண்காணிப்பு மையத்தை முடுக்கிவிட்டுள்ளது. அத்தேர்தல் நெடுகிலும் தொடர்பு பல்லூடக சேவை தொடர்பான புகார்களை பெறவும் ஒருங்கிணைக்கவும் அம்மையம் உதவும் என MCMC அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இணையம் தொலைத்தொடர்பு சேவை தரம் சேவை இடையூறு குறித்து பொதுமக்கள் அந்த மையத்திடம் புகார் அளிக்கலாம். பிரிட்டனின் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் அடுத்த 40 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர அதன் புதிய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹம் உறுதியளித்துள்ளார். டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ஆற்றிய தனது முதல் உரையில் இந்த நிலைப்பாட்டை பர்ன்ஹம் வெளிப்படுத்தினார். 2024 நடந்த பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக வெற்றி பெற்ற முன்னாள் பிரதமர் கே ஸ்டாமருக்கு பதிலாக பர்ன்ஹம் பொறுப்பேற்றுள்ளார். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 170,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அங்குள்ள 5 ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. வெள்ளத்தில் குடியிருப்பு கட்டடங்கள் பல சேதமுற்றன. தேவைப்பட்டால் மக்களை வெளியேற்ற தயாராக இருக்குமாறு இராணுவப் படையையும் வான் படையையும் மாநில அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டு கார்பந்து. 2010 பின் ஸ்பெயின் 2வது முறையாக உலகக்கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்துள்ளதை அடுத்து மெட்ரிட்டில் கொண்டாட்டம் கலை கட்டியுள்ளது. இப்போட்டியில் ஸ்பெயின் வெற்றியாளர் பட்டத்தை வென்றதன் மூலம் தேசிய கார்பந்து கூட்டமைப்புக்கு 50 மில்லியன் அமெரிக்க டாலர் பரிசு வழங்கப்பட்டது. அதேவேளை அந்த கூட்டமைப்பு தனது வருவாயை அதிகரிப்பதில் 35 நிறுவனங்களிடமிருந்து ஆதரவையும் பெற்றுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 5 நிமிடங்கள் இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலே மன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான சகோதர சகோதரிகளே, உள்ளம் மகிழ, உடலெல்லாம் குளிர, மனமுவந்து காலை நேரத்தை துவக்கம் செய்கின்ற வேலை இது. இந்த வேளையில் ஒன்றை நாம் சிந்தனைக்கு கொண்டு வருவோம் வாருங்கள். அந்த செய்தியும் கூட நமக்கு வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்றை சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் நமது நபிகளாருடைய அமுத மொழிதான் என்பதை நாம் அறிய முடியும். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவரால் மற்றவருக்கு தன்னுடைய கையாலோ அல்லது வாயினாலோ எந்த இடையூறும் ஏற்படாது இருப்பார். அவர்தான் முஸ்லிம் என்றார்கள். அந்த அளவிற்கு நற்குணத்தை கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதை மிக சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தவரை காயப்படுத்துகின்ற அளவிற்கு நம்முடைய பேச்சுக்களும் இருக்கக்கூடாது, நம்முடைய கையும் இருக்கக்கூடாது என்பதை மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். அதனால்தான் ஒருவருக்கொருவர் அழகிய முறையில் பேசுகின்ற வார்த்தையையும் பழகும் முறையும் நம்மிடையே இருக்க வேண்டும்.

அன்பானவர்களே, அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அல் குர்ஆனில் கூட ஒரு அறிவுரையை சொல்லித் தருகிறான். அறியாதவர்கள் உம்மிடத்திலே தர்க்கம் செய்ய வருவார்களானால் அவர்களிடத்திலே சலாம் சொல்லிவிட்டு விடை பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அதுபோல நாம் எந்த நிலையிலேயும் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தர்க்கம் அல்லது தரமில்லாத நிலையை கொண்டு வருகின்ற பேச்சு அல்லது செயல்பாடுகள் இவைகள் இருப்பதை நாம் முன்னே அறிந்திருக்க வேண்டும். பேச துவங்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் யார், இவர்கள் எதற்காக பேசுகிறார்கள், எதை மையமாக கொண்டு வருகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்து அவரிடத்தில் பேச வேண்டும். துவக்கம் சரியில்லை என்றால் அவரிடத்திலிருந்து சலாம் சொல்லி விடைபெற வேண்டும்.

அன்பானவர்களே, எந்த நிலையிலேயும் தன்மானத்தையும் சுய மரியாதையையும் இழக்கும் அளவிற்கு எந்த செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய மானமும் மரியாதையும் காக்கப்படும். இல்லை என்றால் இவைகளை இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அன்பானவர்களே, என் நிலையிலேயும் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, அதுபோல யாரின் மூலமாகவும் நாம் காயப்படக்கூடாது என்பதை நினைவில் வைத்தே நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவோம், நன்னோக்கோடு வாழ்வோம். வாருங்கள்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: காலைமணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. காலை 6:30 இருந்து 10 மணி வரைக்கும் உற்சாகமான சிறப்பான ஒரு காலையை கொடுப்பதற்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். வணக்கம் பூவனா.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் தேவிகள். சரி, ஒவ்வொரு புதிய நாளும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு. ஆக நேற்று நடந்த தவறுகளை சரி செய்யவும், இன்று ஒரு நல்ல முடிவை எடுக்கவும், நாளையே இன்னும் சிறப்பாக உருவாக்கவும் இன்று நமக்கு கிடைத்திருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு.
0: நல்ல வாய்ப்பு நல்லபடியா பயன்படுத்திக்கோ. நேற்றைய நாள் எல்லாருக்கும் வந்து கண்விழித்த நாளாக இருந்தது. எல்லாம் அப்படியே உற்சாகத்தோட நேற்று வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்ல ஓய்வெல்லாம் எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம வழக்கம் போல நம்முடைய நாளை நம்முடைய செயல்களை ரொம்ப சிறப்பா செய்ய தயாராகவும், எல்லாமே இன்னைக்கு நல்லதா நடக்கும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டி வாங்க இன்றைய நாளை வந்து தொடங்கலாம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 5 2026, ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை முருகன் போற்றி பாடலோடு வணக்கமின் நிலை தொடக்கம் செய்வோம்.

0: வணக்க மின்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பேக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வாங்க, இந்த பேக் ஒர்க் அவுட்டோட பேர் வந்து லெட் புல் டவுன். சரியா, முதல்ல லெட் புல் டவுன் மிஷின்ல நீங்க உட்காருங்க. கம்பிய தோள்பட்ட அகலத்துல பிடிங்க. இப்ப செஸ் நிமிர்த்தி இரும்ப செஸ் வரைக்கும் இழுத்து மறுபடியும் மெதுவா ஆரம்ப நிலைக்கு கொண்டு போங்க. இந்த ஒர்க் அவுட்டை 15 முதல் 20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் பேக்க வந்து வைடா ஆக்குவதற்கும் உங்களோட உடலோட தோற்றத்தை அதாவது வி ஷேப்பா ஆக மாற்றுவதற்கும் இது உதவி செய்யும். இன்னொரு பேக் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு நாளைக்கு நம்ம பார்ப்போம். நன்றி.

0: அன்பே ஆறு உயிரை படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 6:43. வாங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை கண்ணோட்டமிடுவோம். தொடக்கமாக, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாமுக்கு நம்முடைய பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தன்னுடைய வாழ்த்தினை தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி வெளிவந்திருக்கின்றது.
1: அதுல மற்றொரு செய்தி, உலகின் மிகப்பெரிய எரிபொருள் உற்பத்தியாளர்களில் ஒருவரான சவுதி அரேபியாவுடன் ஒப்பிடும் போது மலேசியாவில் பெட்ரோல் விலை குறைவாகவே உள்ளது. பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் சொல்லியிருக்கிறாரு. சில கேள்விகள் சமூக வலைதளங்கள்ல வருது இல்லையா, அது சம்பந்தமா அவர் வந்து இதை பதில கொடுத்திருக்கிறாரு.
0: அடுத்தபடியாக பிரதமர் குறித்த செய்தி தான், பதவி உயர்வுக்கு அரசு ஊழியர்கள் பரிசீலிக்கப்படக்கூடிய வேலைகள் விரைவில் பேச்சுவார்த்தையாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. தலைமைச் செயலாளர்கிட்ட இது பற்றி பேசவிருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. சில பேர் 8 ஆண்டுகள் வரை பதவி உயர்வு இன்னும் கிடைக்காமலே இருக்காங்க, இதெல்லாம் பரிசீலிக்கப்படும்
2: கூப்பிடுவாங்க, பேசிட்டே போவாங்க அந்த இடம் போய் சேர்ற வரைக்கும்.

0: வேலைக்கு போறீங்க, பேசிக்கிட்டு போக பிடிக்குமா, எப்படி உங்களுக்கு?
1: பேசிட்டே போறவங்க நீங்கன்னா வாங்க, உங்ககிட்ட பேசுறதுக்காக நாங்க காத்துக்கிட்டே இருக்கோம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3
0: அல்லது 4 7 6 8

மனிதர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேனை சேர்த்திருக்கோம். ஆனால் சில நிமிடங்களில் மனிதர் அதை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இதை பார்த்து தேனீக்கள் எவ்வளவு வருத்தப்படும். அதற்கு மற்றொரு நண்பன் புன்னகைத்து சொன்னான், இல்லை நண்பா, தேனீக்கள் வருத்தப்படாது. மனிதரால் தேனை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அந்த தேனை உருவாக்கும் திறமையை தேனீகளிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த திறமை இருக்கும் வரை அவை மீண்டும் மீண்டும் தேனை உருவாக்கிவிடும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் சில நேரங்களில் நம் பணத்தையும் பொருள்களையும் மற்றவர் இழக்க செய்யலாம். ஆனால் நம் திறமையும் அறிவையும் விடாமுயற்சியையும் யாராலும் திருட முடியாது. திறமை இருந்தால் இழந்ததை விட சிறந்ததை மீண்டும் உருவாக்க முடியும். அதனால் இழப்பை நினைத்து கலங்காதீர்கள். உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் மிகப்பெரிய செல்வம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் இரண்டு நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். நடந்து போகும் போது ஒரு மரத்தில் ஒரு தேன் கூடு இருப்பதை பார்த்தார்கள். அந்த நேரத்தில் சில மனிதர் மரத்தில் ஏறி தேன் கூட்டில் இருந்து தேனை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ஒரு நண்பன் வருத்தத்துடன் சொன்னான், பாவம் தேனி.

0: மக்களாக்கி வாழ்கவென்றே
1: அவர்கள் பாடியிருந்தாங்க. தனிப்பிறவி படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. வணக்கம், மின்னல் கேட்டு இருக்கீங்க.
2: ஒரு விஷயம் நம்ம கேட்டிருந்தோம் நேயர்கள்ட்ட.
1: இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் காத்துட்டு இருக்காங்க. சிரம்பான்ல இருந்து தேவர் ரஞ்சினி வந்திருக்காங்க. உங்களுக்கு பேசிக்கிட்டே போக பிடிக்குமா?
3: ஆமா, காலையிலே மோஸ்ட்லி எங்க கசன் சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசிடுவேன். காலையிலே போனு அவங்க அடிப்பாங்க, இல்ல நான் அடிப்பேன்
1: காலையிலே வேலைக்கு போகும்போது.
3: ஒவ்வொரு
2: நாளுமா?
3: ஒவ்வொரு நாளும் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. ஆனா அன்னடிக்கும் பாப்போம், ஒவ்வொரு நாளும் பாப்போம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் காலையில போன் பண்ணி பேசிக்குவோம்.
1: என்னது இது, உங்களுடைய ரிமைண்டர்ல செட் பண்ணி வச்சிருவீங்களா இப்படி?
3: அது தெரியல, அது அப்படியே பழகிருச்சு.
1: ஓ, டீச்சரும் டீச்சரும் பள்ளிக்கூட கதை.
3: பள்ளிக்கூடம் நிறைய இருக்கு பேசுறதுக்கு.
2: தகவல் பரிமாறி கொள்ளும் நேரம் அது உங்களுக்கு.
1: சரி, டீச்சர் பார்த்து போங்க.

0: மலேசியா பிரிட்டன் வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்த மலேசியா கடப்பாடு. நெகிரி சம்பிலான் தேர்தல். எம்சிஎம்சி கட்டமைப்பு கண்காணிப்பு மையத்தை முடக்கிவிட்டுள்ளது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். பிரிட்டன் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ஆண்டி பர்னமுக்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். நாட்டுடன் கொண்டுள்ள உறவுகளை அவரின் தலைமைத்துவத்தின் கீழ் மலேசியா மேலும் வலுப்படுத்தும் வழிகளை கண்டறியும் என பிரதமர் கூறினார். குறிப்பாக மலேசியா பிரிட்டன் வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்த தாம் கடப்பாடு கொண்டுள்ளதாக அவர் தமது ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டார். இலக்கவியல் வர்த்தக உடன்பாட்டை இறுதி செய்யும் முயற்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கும் அதேவேளை செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல், தற்காப்பு, புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் போன்ற துறைகளில் பிரிட்டனுடன் ஒத்துழைப்பு அதிகரிக்கப்படும் எனவும் டத்து ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். 16வது நெகிரி சம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சி கட்டமைப்பு கண்காணிப்பு மையத்தை முடுக்கிவிட்டுள்ளது. தேர்தல் நெடுகிலும் தொடர்பு பல்லூடக சேவை தொடர்பான புகார்களை பெறவும் ஒருங்கிணைக்கவும் அம்மையம் உதவும் என எம்சிஎம்சி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இணையம் தொலைத்தொடர்பு சேவை தரம், சேவை இடையூறு குறித்து பொதுமக்கள் அந்த மையத்திடம் புகார் அளிக்கலாம். மேலும் சமயம், இனம், அரசர் 3-6 தொடர்பான உள்ளடக்கங்கள் குறித்த புகார்களை தெரிவிக்கலாம். நெகிரி சம்பிலான் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்களிப்பு 28ஆம் நாள் நடைபெறும். 1st தேர்தல் நடைபெறும். நாட்டின் உயர்கல்வித்துறையின் மேம்பாட்டை வலுப்படுத்த உயர்கல்வி அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து நிறுவனங்களும் அவற்றின் மேம்பாட்டு திட்டங்களின் செயலாக்கத்தை விரைவுபடுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஒதுக்கப்பட்டுள்ள நிதி சிறந்த முறையில் கையாளப்படுவதன் மூலம் தொடர்புடைய நிறுவனங்கள் மேம்பாட்டு செலவின அடைவு நிலையை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து டாக்டர் அமினுதீன் ஹசீம் வலியுறுத்தியுள்ளார். செயலாக்க ஒருங்கிணைப்பு பிரிவு ICU வெளியிட்ட 28 அமைச்சுகளின் செலவின அடைவு நிலை அறிக்கையின்படி உயர்கல்வி அமைச்சு தற்போது 13வது இடத்தில் உள்ளது. எனவே 55 விழுக்காட்டு செலவின இலக்கை எட்ட உடனடி சீரமைப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். இவ்வாண்டு ஜூன் மாதம் வரை நெகிரி சம்பிலானில் சுமார் 1500 தொழில் முனைவோருக்கு தெக்குன் நேஷனல் மூலம் 36 மில்லியன் ரிங்கிட் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதே காலகட்டத்தில் நாடு முழுவதும் 25600 தொழில் முனைவோர் 540 மில்லியன் ரிங்கிட் வரையிலான கடனுதவியை பெற்றதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். இவ்வேளை 100,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான கடனுதவி விண்ணப்பத்தை 7 நாள்களுக்குள் பரிசீலிக்க அரசாங்கம் இலக்கிட்டுள்ளது. மேலும் குறு கடனுதவி திட்டத்தின் கீழ் 20,000 ரிங்கிட்டுக்கும் குறைவான கடனுதவியை 24 மணி நேரத்தில் பரிசீலித்து ஒப்புதல் அளிக்க இலக்கிடப்பட்டுள்ளதையும் ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார். போஸ் மலேசியா நிறுவனம் இழப்பை குறைக்க உருமாற்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளது. அந்த திட்டம் சிக்கன நிர்வாகம், இலக்கவியல் மேம்பாடு, கட்டமைப்பு சீரமைப்பு ஆகியவற்றை உட்படுத்தியிருக்கும் என அந்நிறுவனம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2026 காலாண்டில் DRB ஹைகோம் கீழ் செயல்படும் போஸ் மலேசியா 19.5 மில்லியன் ரிங்கிட் நிகர இழப்பு குறைப்பை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அது 41.5 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்ததாக தொடர்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை அந்நிறுவனத்தின் உருமாற்ற முயற்சிகளையும் நவீன செயல்பாடுகளையும் அமைச்சு வரவேற்றுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: பிரிட்டனின் அரசியலிலும் பொருளாதாரத்திலும் அடுத்த 40 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர அதன் புதிய பிரதமர் ஆண்டி பெர்னம் உறுதியளித்துள்ளார். டவுனிங் ஸ்ட்ரீட்டில் ஆற்றிய தனது முதல் உரையில் இந்த நிலைப்பாட்டை பெர்னம் வெளிப்படுத்தினார். 2024 நடந்த பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு எதிராக வெற்றி பெற்ற முன்னாள் பிரதமர் கே ஸ்டாமருக்கு பதிலாக பெர்னம் பொறுப்பேற்றுள்ளார். வாழ்க்கை செலவின நெருக்கடிக்கு நடுவே அரசாங்கம் மீதான நம்பிக்கையை மீட்டெடுப்பதில் தாம் கவனம் செலுத்த உள்ளதாக பெர்னம் வலியுறுத்தினார். சீனாவுடனான கடல்சார் பதற்றம் உட்பட மியான்மர் உள்நாட்டுப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வட்டார முயற்சிகளில் தொய்வு நிலை காணப்பட்டுள்ளது. அத்துடன் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் எழுந்துள்ள மோதல்கள், பிலிப்பீன்ஸில் நடைபெறும் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் நிலையற்ற தன்மையை உருவாக்கக்கூடும் என்று ஊடக தொடர்பாளர் டொமினிக் சேவியர் இம்பீரியல் தெரிவித்தார். மேலும் மேற்காசிய நெருக்கடி குறித்த விவாதம் அந்த சந்திப்பில் முக்கிய இடம்பெறும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க மதுபானம், வாகனங்கள், பால் பொருள்கள் மீது கனடா பாரபட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஒட்டாவா பொருள்கள் மீது 50 விழுக்காடு புதிய வரிகளை விதிப்பதற்கான உத்தரவுகளில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இந்த வரிகள் 30 நாட்களில் நடப்புக்கு வருவதாகவும் இவை ஒயின், ஹாக்கி மட்டைகள், சிமெண்ட் உள்ளிட்ட பல வகையான சரக்குகளை உள்ளடக்கியுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. மேலும் இந்த வரிகள் எரிசக்தி மற்றும் துறை சார்ந்த கட்டணங்களால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள பொருள்களுக்கு விதிக்கப்படாது என்று அது கூறியது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அசாமில் பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 170,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அங்குள்ள 5 ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்தான நிலையை எட்டியுள்ளது. வெள்ளத்தில் குடியிருப்பு கட்டடங்கள் பல சேதமுற்றன. தேவைப்பட்டால் மக்களை வெளியேற்ற தயாராக இருக்குமாறு இராணுவ படையையும் வான்படையையும் மாநில அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளதாக முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறினார். நிகோ ஆற்றில் நீர் பெருக்கெடுத்ததை அடுத்து ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா ஈரான் இடையிலான மோதலை தீவிரப்படுத்தியுள்ள யேமனின் ஹூட்டி கிளர்ச்சிக்காரர்கள் உலகின் முதன்மை எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியா மீது கடல்வழி தடையை அறிவித்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணையை கடந்து செல்லும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை அடுத்து இத்தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஹூட்டியின் கடல்வழி முற்றுகையை சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சு வன்மையாக கண்டித்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு சவுதி அரேபியாவும் ஹூட்டியும் கடந்த வாரம் மீண்டும் துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டன. இது 2022 தொடங்கி நீடித்து வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு கார்பந்து. 2010 பின் ஸ்பெயின் 2வது முறையாக உலகக்கிண்ணத்தை வென்று வரலாறு படைத்துள்ளதை அடுத்து மெட்ரிட்டில் கொண்டாட்டம் கலை கட்டியுள்ளது. இப்போட்டியில் ஸ்பெயின் வெற்றியாளர் பட்டத்தை வென்றதன் மூலம் தேசிய கார்பந்து கூட்டமைப்புக்கு $50 மில்லியன் பரிசு வழங்கப்பட்டது. அதேவேளை அந்த கூட்டமைப்பு தனது வருவாயை அதிகரிப்பதில் 35 நிறுவனங்களிடமிருந்து ஆதரவையும் பெற்றுள்ளது. மேலும் அவ்வணியின் ஒவ்வொரு ஆட்டக்காரருக்கும் தங்கப்பதக்கமும் வெற்றியாளர் மோதிரமும் கொடுக்கப்பட்டது. இங்கிலாந்து கார்பந்து அணி முன்னாள் ஆட்டக்காரரும் நிர்வாகியுமான கெவின் கீகன் புற்றுநோய் காரணத்தால் காலமானார். அவருக்கு 75. இருமுறை பேலண்டோ விருதை வென்றுள்ள அவர் இங்கிலாந்து கார்பந்து துறை மேம்பாட்டுக்கு முக்கிய பங்காற்றியுள்ளார். 70களில் லிவர்பூலில் விளையாடிய கீகன் புகழின் உச்சத்தில் இருந்தார். மலேசியா பிரிட்டன் வியூக பங்காளித்துவத்தை வலுப்படுத்த மலேசியா கடப்பாடு. நெக்ரிசம்பிலான் தேர்தல். MCMC கட்டமைப்பு கண்காணிப்பு மையத்தை முடுக்கிவிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று 1973 இன்றைய நாளில் சிலாங்கூர் கபோங்கில் கபோங் வனவியல் கழகத்தை பிரதமர் துன் அப்துல் ரசாக் ஹுசேன் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். வனத்துறை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிப்பது இந்த கல்லூரியின் முதன்மை பணியாகும். குறிப்பாக பகுதி தொழில்முறை பயிற்சிகளுக்கு இக்கழகம் முக்கியத்துவம் அளித்தது. அந்த காலகட்டத்தில் வனவியல் துறைக்கு நிபுணத்துவ பயிற்சி மிகவும் அவசியமாக இருந்தது. நாட்டில் சுமார் 15 மில்லியன் ஏக்கர் வனப்பகுதிகள் இருந்தன. அதில் 7 மில்லியன் ஏக்கர் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மேம்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த பணிகளை செயல்படுத்த தேவையான ஆற்றல் மிக்க மனித வளம் போதுமான அளவு இல்லாததால் அரசாங்கம் சில சவால்களை எதிர்கொண்டது. இத்தேவைகளை நிறைவு செய்வதற்காக இந்த கல்லூரி மாநில அரசுகள் நடத்தி வந்த வனப்பள்ளிகள், மரவெட்டும் பயிற்சி பள்ளிகள், மலேசிய வேளாண் பல்கலைக்கழகம் UPM ஆகியவற்றுடன் இணைந்து வனவியல் துறைக்கு தேவையான திறமையான மனித வளத்தை உருவாக்குவதில் முதன்மை பங்காற்றும் வகையில் செயல்பட்டது.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இனிய வணக்கம். இதுவும் கடந்து போகும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கணத்தையோ ஏதோ ஒரு சூழலையோ நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கலாம். நீங்க இன்னைக்கு போகும்போது ஏதாவது எனக்கு ஒரு நல்லதா வந்து சேரணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இந்த பாடல் அப்படிப்பட்ட சிந்தனையையும் உங்களுக்கு ஒரு வகையான சக்தியையும் கொடுக்கணும் அப்படின்னு நாங்க ரொம்பவே வேண்டிக்கிறோம். இதுவும் கடந்து போய் நீங்க நல்ல ஒரு நாளை எதிர்கொள்ள தயாராகுங்க.
1: சரி, இன்றைக்கு நம்ம ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட கேட்க போறோம். உணவு சம்பந்தமா தாங்க. உணவை பத்தி பேசின யாருக்குதான் பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையே.
0: அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க? காலையில பசியா இருந்தீங்களா இல்லையா?
1: உலகமே ஒரு உணவு விரும்பி சாப்பிடும் பரவலா இருக்கும், பிரபலமா இருக்கும். ஆனா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எப்படி சாப்பிடுறாங்க அந்த மாதிரி ஏதாவது உணர்வு. எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஒரு உணவு, ஆனா என்னால மட்டும் சாப்பிட முடியாதுங்க.
0: ராமீன் இருக்குல்ல பூனா, அது ராமீன் தானே, அதுக்கு என்ன பேரு கூட அந்த மீ இருக்குல்ல, அது ஒரு சவால் கொடுத்து என்ன சாப்பிட வச்சாங்க. அந்த உரப்பு என்னால தாங்க முடியல. அப்ப நான் எப்போதும் யோசிப்பேன், இப்படி எல்லாம் விரும்பி சாப்பிடுறாங்க. நீங்க சில கடைகளுக்கு போனீங்கன்னா வரிசை நிக்கிறது அந்த சாப்பாடை வாங்குறதுக்கு மட்டும்தான். நீங்க அது வேணாம்னா நீங்க மத்தவங்க எல்லாத்தையும் அங்கிருந்து வெளியாக்கிடலாம். அந்த அளவுக்கு 10 பேர் நிக்கிறாங்களோ அதுல 8 பேர் அதை தான் வந்து வாங்குறாங்க.
1: சொல்றீங்க, நான் சொன்னா நீங்க நினைப்பீங்க நீங்களா ஏன் இன்னும் வாழ்றீங்கன்னு.
0: சொல்லுங்க என்னது,
1: எப்படி இந்த பானிபூரி எப்படி சாப்பிடுறாங்கன்னு
0: யோசிச்சு. அது ருசி.
1: எப்படி இந்த பிரியாணி எப்படி சாப்பிடுறாங்க? பிரியாணி என்ன இருக்கு அதுல? அப்படி அதையும் தாண்டி தயிர் சாப்பிடுவாங்களே, எப்படி இந்த தயிர சாப்பிடுறாங்க?
0: என்ன உங்க பட்டியல்ல நிறைய போகுது? நீ
1: அந்த மாதிரி எல்லாம் விரும்பி சாப்பிடுற உணவு எப்படி இவங்க அதை சாப்பிடுறாங்க?
0: பிரியாணி இறக்குறே நான் ஏத்துக்குவேன். அது சில பேர் காலை மாலை இரவு அப்படின்னு பிரியாணியை வந்து வர்ணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை யோசிக்க கூடிய ஒன்று. இந்த மாதிரி நீங்க என்ன சாப்பாடு வந்து ஏன்னா எல்லாரும் இப்படி விரும்பி சாப்பிடுறாங்க, நமக்கு இது சரியா வராதே அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? கூப்பிடுங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3
1: அல்லது 4 7 6 8

0: வணக்கம் மினல். பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். குமந்திரியன் பெலியர் டான்ஸ் உக்கான் மலேசியா. 18 வயசுல இருந்து 30 வயசு வரை உள்ள இளைஞர்களோட திறனை வந்து இன்னும் நல்ல முறையில உருவாக்குறதுக்கு இந்த KBS ஓட ஒரு முக்கியமான திட்டம் இந்த வருஷம் ராக்கான் மூடா 2.0 ப்ரோக்ராம். யூத்தோட லைஃப் ஸ்டைல வந்து மூவ் பண்றதுக்கான ஒரு முயற்சினே சொல்லலாம். இதுல வந்து டிஜிட்டல் ஸ்கில்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப், ஸ்போர்ட்ஸ், லீடர்ஷிப், வாலண்டியரிங் போன்ற பல துறைகள்ல வந்து இளைஞர்கள் அவங்களோட திறமையை கண்டுபிடிக்கவும் வளர்த்து கொள்ளவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைகிறது. இது மற்றும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அனுபவத்தையுமே நம்ம இளைஞர்கள் பெற முடியும். KBS வந்து டானா சுக்கான் கம்யூனிட்டி மற்றும் கிரகன் படனான் சுக்கான் போன்ற கிராண்ட் ரூமே கொடுக்கறாங்க. நீங்க வந்து ஒரு யூத் ஆர்கனைசேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க நீங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், அது இல்லாம நீங்க ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் செய்றீங்கன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு நிதி உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இந்த ப்ரோக்ராம் வழியா வந்து அப்ளை பண்ணி அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். KBS ஓட இனிஷியேட்டிவ்ல நிறைய விஷயம் இருக்கு. மேலும் தகவலுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா www.kbs.gov.my என்ற இணையதளத்திற்கு போய் பாருங்க. அவங்களோட சமூக ஊடக பக்கத்தையும் நீங்க வந்து பின்தொடருங்க. Facebook, Instagram, TikTok இந்த மாதிரி அவங்களோட இணையதளத்தை நீங்க போய் பார்த்தாதான் என்னென்ன ப்ரோக்ராம் அப்பப்ப அவங்க செய்யறாங்கன்னு நமக்கு தெரியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வார டியூஸ்டே எபிசோடில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: சொல்லுங்க மேதினி, நீங்க என்ன சாப்பாடு வந்து என்ன இப்படி சாப்பிடுறாங்க எல்லாம், என்னால சாப்பிட முடியல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா?
2: நினைச்சிருக்கேன். உங்களை மாதிரி லிஸ்ட் எனக்கு நீண்டுகிட்டே போகும்.
0: எங்க பட்டியலை எடுத்து விடுங்க.
2: எனக்கு இந்த பீட்சா, லசானியா, இது எதுவுமே சாப்பிட முடியாது.
0: ஓ, உங்களுக்கு அந்த வகை உணவு
1: ஏன் பிடிக்காது?
2: எதுவுமே முடியாது. பாஸ்தா வகை, ஸ்பெகட்டி, இது எதுவுமே முடியாது. என்னவோ அது ரொம்ப மாவு மாதிரி இருக்கிறதுனாலயோ என்னால அது சாப்பிடவே முடியாது.
0: அப்படியே சீஸும் சேர்ந்து வருது அதுல.
2: அதுதான், அது எதுவுமே முடியாது எனக்கு.
0: ஓ,
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடும் போது நான் மட்டும் பாப்பேன். ஆனா எனக்கு அந்த டெம்டேஷன் கூட இருக்காது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி, அது இருக்கவே இருக்காது.
0: அவசரத்துக்கு அது மட்டும்தான் இருக்குனாலும் முடியாது.
2: முடியாது, நான் சாப்பிடவே மாட்டேன். அதை சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறு பிரச்சனை வர்றதுக்கு நான் சாப்பிடாமலே இருப்பேன். அதே மாதிரி தயிர் சாப்பிட முடியாது.
1: பால் குடிப்பீங்களா?
2: அது குடிக்க முடியாது.
1: என்ன மாதிரி
2: சாக்லேட் மில்க் போட்டாதான் நான் குடிப்பேன்.
1: ஆமா,
2: குடிக்க முடியாது. லிஸ்ட் ஒன்னு நீண்டுகிட்டே போவோம். என் வீட்டுல ஒரு பாயிண்ட்ல எங்க பாட்டி சொல்லுவாங்க, ஏதாச்சும் நல்ல ஜாமா இருந்தா குடுக்காது, அது சாப்பிடாது.
1: அதாவது நான் மட்டும்தான் அப்படி நினைச்ச பரவாயில்ல, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வெளியே.
2: நீங்க சொன்னப்ப எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. அப்ப நம்ம மட்டும் அப்படி இல்ல,
0: நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த நீங்க சொன்ன எந்த வகை உணவும் வந்து உரைப்பு இல்லாதது. ஒருவேளை அதுவும் நமக்கு ஒத்துக்காது, நமக்கு கொஞ்சம் காரசாரமா இருக்கணும்ல.
2: அப்படியும் இல்ல, எனக்கு ஸ்பைஸ் ஃபுட் கண்டிப்பா முடியாது. அதுவும் முடியாது. ஸ்பைசியா இருந்தா சாப்பிடவே மாட்டேன். நீங்க ரமன் சாப்பிட்டத நான் பார்த்தேன். பார்த்துட்டு இதனாலதான் நம்ம இந்த ரமன் சோடல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்.
0: இது அந்த மாதிரி வாய் பிளட் சேம் பிளட். சரி மேதினி, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடுங்க, சரியா?
2: வீட்டு சாப்பாடு
0: பெஸ்ட். அத சொல்லுங்க. நன்றி
2: நன்றி.
0: மேதினி வந்து நினைக்கிறேன் பட்டியல் ஒண்ணு போட்டுட்டு இதெல்லாம் எனக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு எழுதி ஒட்டிருப்பாங்க வீட்டுல. அடி,
1: ஆமா, இந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேரு. சாப்பாடு பிடிக்காத சாப்பாடு பட்டியல் பாத்தீங்கன்னா பிடிச்ச சாப்பாடு அதிகமா இருக்கும்.
0: சில பேர் வந்து நினைப்பாங்க, என்ன இது நீங்க எதுவுமே சாப்பிடலன்னு. அவங்களுக்குதான் தெரியும் என்ன கஷ்டத்தை அவங்க எதிர்கொள்ளுவாங்க.
1: அப்படின்றத விட ஒருவேளை வயிறு பிரச்சனை அது தனியா இருக்கும். ஒரு சிலருக்கு அது சாப்பாட பார்த்தாலே சாப்பிடணும்னே ஆசை வர
0: சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அவங்க வளர்ந்த சூழல் அப்படி கூட இருக்கலாம், அது ஒவ்வாமையா இருக்கலாம். அதனால இன்னொருத்தவங்கிட்ட போய் இதை கூட நீ சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வாங்க தொடர்ந்து பேசுவோம். நீங்களும் அந்த மாதிரி என்ன சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க ஆனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், கூப்பிடுங்க.

0: திரைப்படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் 7:37 ஆயிருச்சு.
1: எல்லாரும் விரும்பி வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் என்னால சாப்பிடவே முடியாது, அது ஏன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றீங்களா?
0: தேசா வந்திருக்காங்க, பேசலாம்.
2: ஹலோ தேவிகள் சொன்னீங்கன்னா ரமீன். அது வந்து நான் ஒரு தடவை சாப்பிட்டுருக்கேன், எப்படிங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இப்ப உள்ள ஜென்சி கீட் எல்லாம் வந்து ரொம்ப சாப்பிடுவாங்களா? ட்ரை பண்ணுங்க ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஒரு வாய், அந்த ஒரு வாய் எடுத்து வச்சேன், அந்த ஒரு வாய், அந்த உரப்பு, அப்படிப்பட்ட ஒரு உரப்பு அது,
0: நேரா தலைக்கு ஏறும் உரைப்பு.
2: ஆமா, அந்த உரப்பு எனக்கு எனக்கு கணக்குக்கு ஒரு ஒரு அந்த உரப்பு வாயிலிருந்து அது வெளியே ஆவறது.
1: ஆனா நீங்க வந்து அந்த உரப்பானது மட்டும் தான் சாப்பிடுறீங்க, அது நிறைய இருக்குங்க அதுல.
2: இல்ல, அவங்க அதுதான் சாப்பிடுவாங்க, அந்த உரப்பு மட்டும் தான் சாப்பிடுவாங்க.
0: அது சாப்பிடலன்னா ஜெனிசி இல்ல தெரியுமா?
2: ஆமா, பாடிஸ் லைஃப்ல கூட அதைதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க இது எப்படிதான் நீங்களா சாப்பிடுறீங்க அப்படின்னு எனக்கு இது கொஞ்சம் கூட அறவே பிடிக்கல. இதுல என்னமா இருக்குது அப்படின்னா, இதாமா அதுதான்மா அதுல இருக்கிற ருசி அதுதான் அப்படின்னு. ஓ மை காட், நான் சொன்னேன் எனக்கு தெரியல இப்போல சாப்பாடுலாம் நீங்களா ஏன் இப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னு.
0: முன்பெல்லாம் நம்ம காலத்துல சட்டை தான் ட்ரெண்டா இருந்துச்சு, இப்ப சாப்பாடும் ட்ரெண்ட், அத சாப்பிட்டாதான் நம்ம இந்த காலத்துக்கு சேர்த்து வருவோம்ன்றாங்க.
2: அவங்க கூட நம்ம ஈக்குவலா ஆக முடியல, அந்த உள்ள காலமும் இப்ப உள்ள காலமும் ஈக்குவலா ஆகவே முடியல. இவங்க கூட
0: நம்ம கறி வச்சு சாடின் சாம்பலே சாப்பிட்டுக்கோம் போனா அதுவே போதும் நமக்கு.
1: சைவம் தெய்வீக
0: சைவம், நம்ம கத்திரிக்காய் பச்சடி சாப்பிடுவோம்,
1: அது கூட நான் சாப்பிட மாட்டேன்.
0: சரி சரி, நமக்கு சரியானது சாப்பிடுவோம்.
2: நினைக்கிறேன்
0: உங்ககிட்ட நான் ஒரு பட்டியல் எடுக்கணும் போல, என்னெல்லாம் சாப்பிடுவீங்க இதெல்லாம் சாப்பிட
1: மாட்டேங்குது.
0: வாங்க நீங்க கூப்பிடுங்க, உங்க கதையை கேட்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: ஆன்லைன்ல சாப்பாடு வீட்டுல சமைச்சு வச்சாலும் ஆன்லைன்ல தான் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆன்லைன்ல வாங்குறதுல சில பிரச்சனை இருக்கு, அதை பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட நாங்க பேசுறோம்.

0: அறிவு பாடிய பாடல் 743. சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. ஒருத்தவங்க ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க.
1: அதாவது உணவு விஷயத்துல நமக்கு சில நேரங்களில் ரொம்ப கோவம் வரும். சில நேரங்களில் பலருக்கு உணவு விஷயம்னாலே கோவம் வந்துடும். அது தவறா நம்ம கேட்டதை விட தவறா வரும்போது குறிப்பாங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சீஸ் பிஸ்கட், அந்த சீஸ் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஸ்கட்ல பார்க்க போனா அவங்க கொடுத்த விளம்பரத்தின் படி அதுல சீஸ் அதுக்கப்புறம் வந்து பிஸ்கட் அதோட சேர்ந்து கலந்து இருக்கணும். இவங்க வாங்கினவங்க வாங்கி வந்து ஆன்லைன்ல வந்திருக்குது, பிரிச்சு பாத்துருக்காங்க. அங்க சீஸே இல்லையா, ஐசிங் சுகர் மட்டும்தான் இருந்திருக்குது, பிஸ்கட் இருந்திருக்குது. அப்ப நீங்க இப்படி ஒரு படத்தை காட்டி விளம்பரம் பண்ணி பொய் சொல்லி இருக்க கூடாதே, நான் சீஸ் விரும்பி அந்த பிஸ்கட்ல சீஸோட இருக்கிறதுனாலதான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை புகைப்படம் எடுத்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வாங்குறோம், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வியாபாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பார்த்த மாதிரியே வரலாது. இந்த மாதிரி தான் ஒரு கேக்கா இருக்கட்டும், ஒரு ரொட்டியா இருக்கட்டும், அப்படி கிரீம் அப்படி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும், ஆனா வந்து சேரும் போது அதுல எதுவுமே இருக்காது. சில பேர் என்ன புகார் பண்ணிருக்காங்கன்னா, கெட்டு போன உணவை டெலிவரி பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க.
0: இதெல்லாம் பார்க்கும் போது ஏங்க இதை வாங்கணும், இருக்கிறதே நான் சாப்பிட்டுட்டு போயிருவேனே அப்படின்னு சொல்ற இன்னொரு தரப்போ இருக்காங்க. இதுல சில பேர் அவங்களுடைய மன குமுறல்களையுமே முன் வச்சிருக்காங்க. முன்பு மாதிரி இல்லைங்க இப்ப வாங்குற சாப்பாடு அப்படின்னு, ஆனா எல்லா சாப்பாடு அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆக இந்த கதையொட்டி தான் கேட்டிருந்தோம், எனக்கு இந்த சாப்பாடே சரி வராது. அதுல பெரும்பாலான ஒரு என்னத்திரம் அப்புனா, நான் சும்மா முயற்சி பண்ணலான்னு தான் வாங்கினேன், வரும்போதே இப்படி வருது, ஐயோ இதுக்கு பிறகு தொடவே மாட்டேன்.
1: ஒரு ஆய்வுல என்ன விஷயம் வருதுன்னா, இப்ப உள்ள காலகட்டத்துல இப்போ இந்த இணையத்துல உள்ள பின்தங்கிடுவோமோ அப்படின்றதுனாலயே பிடிக்குதோ இல்லையோ சாப்பிடுறாங்களா. இந்த மாதிரி

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: வருமானத்தை உயர்த்த

0: வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
2: போக்குவரத்து தகவல்.
0: பிளாஸ் நெடுஞ்சாலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், அதிகாலையிலேயே சங்கஜரிங் கொல காங்சார் செல்லக்கூடிய பாதையில லாரி ஒன்று பழுதாகி இருந்ததன் காரணமாக வாகனங்கள் அந்த வழியை வழக்கம் போல பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்தது. இப்போது போக்குவரத்துக்கு சீராக இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அது போலவே சிம்பாங் பூலாய் உத்தாரா இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல், அங்க இருக்கக்கூடிய அந்த ஹந்தியான் இருக்கு இல்லையா, அது வந்து மூடப்பட்டிருக்கிறது. காலை 8 பிற்பகல் 3 வரைக்கும்
3: செல்லக்கூடிய சாலை ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இதனால வந்து ஷா ஆலம் நோக்கி செல்லக்கூடிய சாலைகள்ல நெரிசலா இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதனை அடுத்து 135.1 கிலோமீட்டர் சுங்கைடுவாயில் இருந்து ஜூரு செல்லக்கூடிய சாலையில கடுமையான நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால வலதுபுற சாலை மூடப்பட்டிருக்கின்றது.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல FM.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: வணக்கம். இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சாப்பாடை பத்தி கேட்டிருந்தோம், அழைப்புகள் வந்துகிட்டே இருக்கு.
2: அந்த வகையில் ரெண்டு சாப்பாடு எனக்கு வச்சிருக்கோம் போறேன். ஒன்னு வந்து இது குனாப்பா, நான் ஒருவாடி வாங்கி சாப்பிட்டு நானே யோசிச்சிட்டேன், இது ஏன் இப்படி சாப்பிடுறாங்க எல்லாரும், அது வயிறுனால சாப்பிடுறாங்களா? அந்த ட்ரெண்டிங் சொன்னீங்களே, அந்த ட்ரெண்டிங் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுதான் ஆகணும்னு ஒரு கட்டாயத்தை சாப்பிடறான்னு யோசிப்பேன்.
1: எப்படிதான் இருந்துச்சு,
2: ரொம்ப இனிப்பு, அளவுக்கு மீறியான இனிப்பு. எனக்கு அது ரொம்ப தாங்க. இன்னொன்னு வந்து நான் வந்து அது குருவி குண்டுன்னு சொல்லுவேன், அதை பார்க்க குருவி குண்டு மட்டும் இருக்கும். பேர்த் நெஸ்டா கூப்பிடுவேன், அது பேர்த் நெஸ்ட் இப்படிதான் சாப்பிடுறாங்களோ அப்படின்னு.
1: அது மேல வர இனிப்பு என்னமோ ஊத்துறாங்க,
2: வேலை இனிப்பு. அப்புறம்
1: மாதிரி
2: இந்த மெக்கரோனி நான் யோசிப்பேன் எப்படிதான் சாப்பிடுறேன். ஏன்னா அந்த மெக்கரோனி மட்டும் சோஸ் இல்லாம சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? அதான் அது ஒண்ணுமே இல்லையே,
3: ஆமாங்க, அதுல இனிப்பு உப்பு எதுவுமே இருக்காது அதுல. ஆனா நீங்க எப்படி சமைச்சு சாப்பிடுறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப ஒரு சிலர் வெளியில வாங்கி சாப்பிடுவாங்க, வீட்டுல செஞ்சு சாப்பிடுறது இன்னும் நல்லா இருக்கும். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க.
2: இல்லன்னா
1: இப்படி பண்ணுங்க, மெக்கரோனிய வாங்கி அவிச்சிருங்க, கறிய வைக்க சொல்லுங்க, கலந்து நீங்க சொன்னது போல குழப்பி அடியுங்கள்.
2: என்ன ட்ரை பண்ணலாம், கருவாடு கறி வச்சு மெக்கரோனி ஊத்தி அடிச்சு.
3: நான் இப்படி பார்த்ததே இல்லையே, மெக்கரோனி
1: கருவாட்டு கறி மெக்கரோனி எனக்கு அனுப்புங்க, நான் சாப்பிடுறேன் உங்க கூட.
2: ஓகே ரைட்.
3: அந்த மெக்கரோனியே எப்படி அவமானப்படுத்துறீங்க தெரியுமாங்களா?
1: என்னென்னமோ சாப்பாடு எல்லாம் தயாரிக்கிறாங்க, இதுல என்ன பிரச்சனை ஆக போகுது சொல்லுங்க நண்பா.
2: இல்ல கருவாடு கறிக்கு தான் பொறுமை, அந்த மெக்கரோனியை குறித்து வச்சிருக்கணும்.
1: அதை சொல்லுங்க. நன்றி நன்றி,
3: இருக்கீங்க பாருங்க நீங்க. நன்றி.
1: கருவாட்டுக்கறி மெக்கரோனி எப்படி தயார்படுத்திடுவோமா?
3: மெக்கரோனி சொல்லு, நான் என் நாட்டிலேயே இருந்தேன், உங்க ஊருக்கு வந்த கருவாட்டுக்கறி, நான் எல்லா கறியிலையும் கலப்பீங்க தான்.
1: தொடர்ந்து 8 மணிக்கு பிறகு பேசுவோம்.

வணக்கம். சலம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உலகளாவிய நிலையற்ற சூழலுக்கு நடுவே நாட்டின் பொருளாதாரம் 5.8 விழுக்காடு வளர்ச்சியை எட்டியுள்ளது. வழக்கத்திற்கு மாறான சாதனை என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அரசாங்க திட்டங்களை செயல்படுத்த கடுமையாக